பாடலாகவும் விஸ்மிதா ஷிபா சரண்யா யோகராணி விஜயா ஆகியோருக்கும் பாடல் விரும்புகின்ற தர்ணையிலிருந்து கிருஷ்ணவேணி வந்திருக்கிறாங்க. இதேவேளை கழுதாவிலிருந்து சுந்தரம் வந்திருக்கிறாங்க. சசிகலாவை நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அப்புத்தரை வியாகரையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக மணிமாறன் வந்திருக்கிறாங்க. கமலவேணி, டில்ருக்ஷன், யவீஷ்ணா மற்றும் கதிராய் ஆகியோர் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஜெகதீஷ் வந்திருக்கிறாங்க. வணக்காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்காங்க. கிண்ணியா மஃபூர் நகர்லேருந்து நசூர் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறாங்களா. இனிமே எனக்கு காலை பொழுது வணக்கங்களையே பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேரு, வணக்கம் சிவானி. இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களையே பகிர்ந்து கொள்வதாக மஸ்கலியா பிரவுன்சிக்லேருந்து மணிமோகன் வந்திருக்கிறாங்க. மணிவி தேவியை நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை மட்டக்களப்பு கொக்கு விழுந்து சிவரஞ்சன் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறாங்களாம். நாவலப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக ஸ்ரீநிலா வந்திருக்கிறாங்க. அப்பநகர் ஃபரிதா நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறாங்களாம். அன்பு கணவர் அப்துல் ஜமர் கந்தரக்கே ஒய்தேன் சபிகா சதார் ஆகியோரையும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. எட்டியந்தோட்டிலிருந்து சரோஜினி நிகழ்ச்சி கேட்டுட்டு உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான இனிய காலை நேர வணக்கங்களோடு வெள்ளவத்திலிருந்து செல்லசாமி பிரபாத் நிகழ்ச்சி கேட்டுட்டு அன்பு மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷனி, மகன் ஜனுக்ஷன் மற்றும் மெஸ்கிலே உறவுகள் யாவரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பிந்தனில் ராசையா நிகழ்ச்சி கேட்டுட்டு அன்பு மனைவி பத்மினி மற்றும் மகள் வசந்தி தீனு தசன் ஆகிருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை எம் எஸ் பெருமாள் எட்டியந்தோட்டில நிகழ்ச்சி கேட்டுட்டு மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமரன், கண்ணியம்மா, சூட்டி, அதே போல கோபால், ரவிச்சந்திரன், கந்தசுவாமி, இதுவரை எட்டியந்துட்டி சிவாஜி ரசூடைய அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. வத்தல் இருந்த ஐயக்கண நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். குணசீலன், ஈடன், சேம் குமார், பாதுகை, சின்ன தம்பி, வெளிமணி செல்வராம், கிருஷ்ண பக்தன் ஆகியோரை நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. முல்லைத்தீவு உடுப்புக்குளத்திலிருந்து சசிதரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை கண்டி பன்மையிலிருந்து ஜெயசிதரா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு இன்றைய நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அக்பர் டவுன்ல இருந்து கருணா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல் ஒலிக்காரமிக்கும் பாடுறது பாகுபடி திருப்பதுக்காக.

வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் அன்பு கணவர் திலீப் குமார் மற்றும் பவித்ரா, மனோலி, பத்மினி, ராசையா, மயில் வாகனம், நாகேஸ்வரி, வசந்தி, தினு, தர்ஷன் ஆகியோரும் நிகழ்ச்சி இணைந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டிருக்காங்க. நுவரலியா லபுக்களில் இந்த நாகராணி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நல்ல பல சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கேகாலை விடுஸ்கர தோட்டத்திலிருந்து ராமையா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு மனைவி ஆரியமாலா, மகன் சுரேஷ், விமான் மற்றும் ராஜேஷ் கமல், புனிதா, கிஷான் மற்றும் சந்தோஷ் ஆகியோரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பொன்னம்பலம் வந்திருக்கிறாங்க. மயிலம்பாவடியிலிருந்து இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக எட்டாம்பேட்டிலிருந்து சிவச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இனிய காலை நேர வணக்கம். தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கொழும்பிலிருந்து ஸ்டீவன் ஸ்டேட்ஸ் இருந்து ஸ்டீஃபன் வந்திருக்கிறாங்க. இதேவேளை கரவனப்பட்டியிலிருந்து மது நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பன காலை பொழுது வணக்கங்களையும் அன்பு கணவர் ஜெகன் மற்றும் மகன் அஸ்வின் மற்றும் யஸ்வின் ஆகியோர் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு தேமோதரி கோகுல் ஆதித்யா குடும்பத்தில நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். வணக்கம் சிவானி, நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஜே எம் ரெஷ்வான் வந்திருக்கிறாங்க. இழந்து கூட பேருமொழிந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பருத்திருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. பாடல்கள்லாம் அருமையாக இருக்கிறது. வாழ்த்து கண்டு பகிர்ந்திருக்காங்க. ரொம்ப நன்றி அருள்மொழி. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு செங்கடி இருந்து ஷக்கிலா சந்திரசேகரம் வந்திருக்கிறாங்க. அட்டன் நவீன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை அன்பான இனிய காலை நேர வணக்கம் சகோதரி. நீண்ட நாட்களுக்கு பிறகு நானும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றேன். விழான்களிலிருந்து நிமிழ்குமார் வந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி ராதா மற்றும் மகன்மார்களான சந்தன், புவிரோஷன், இலக்கியா, சிவன்யா, பிரகல்யன் ஆகியிருக்கவும் பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றி நிமிழ்குமார். தொடர்ந்தும் நீங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. அதே போல சுபா யோகா வந்திருக்கிறாங்க. அன்பு கிடந்த இனிய காலை பொழுது வணக்கங்களோடு மெஸ்கலியா கங்கை விதை சேர்ந்து டிஷான் டிலான் சச்சிவன் கமிஷ்கா சச்சுன் ரித்திக் ஆகியோருக்காக பாடல் விரும்ப கேட்டு லோகநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. வெள்ளவத்தின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதா சொல்லியிருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு செல்லசாமி பிரபாத் வெள்ளவத்தின் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷனி, மகன் ஜனுக்ஷன் மற்றும் மஸ்கிய உறவுகள் யாவரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மஸ்கிய பிரான்சிக்ல இருந்து அஜித் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு உறவுகள் யாவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பெரிய நீலாவனது கிருஷ்ணா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உடப்பிலிருந்து கணபதி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கோபோ ஹேட்டன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக தெல்தோடிலிருந்து ஆந்தி மூலம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அப்பதலை இதழ்கிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மனைவி ஹாஷா, அரிஷ் மற்றும் இஷாகர் ஆகியோருக்காக பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இதேவேளை போ எஸ்டேட்லிருந்து சண்முகநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. மதுமிதா, தாரணி, மீனலோஜினி, விமலா தேவி, அதே போல உறவுகள் யாவருக்கும் பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு எட்டியந்தொட்டது சிவா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. இதேவேளை தலவாக்கிழந்து சிவா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கூட யாவருக்கும் நிகழ்ச்சி நடத்தும் ஒரு இனிமையான பாடல்

வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0712-785-0112 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கெங்கு கேட்டுக்கொண்டிருந்தாலும் கொண்டாடிக்கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அன்பு கணவர் கண்ணதாசன், அஸ்வித் மற்றும் ஆஷித், இமேஷான், கருப்பையா, தனலட்சுமி, விக்னேஸ்வரன், தனுஜா, ஷான், சாந்தி, சந்திரன், மோகன், உற்றார் உறவினர், நண்பர்கள், சொந்தங்கள் எதுவும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதன வாழ்த்து நிகழ்ச்சியின் சிறப்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். கடவுளில் இருந்து விமலா தேவி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நாள் அனைவருக்கும் சிறந்த நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கிரியல ராஜலட்சுமி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கொட்டுக்காத்தனையில இருந்து நிக்லஸ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ரினாஸ் மாத்திரந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவிலே இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வெளிமடைந்து செல்வராம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு இனிமையான பாடல்

மான் கராத்தே திரைப்படத்துக்காக அனைத்துறை இசையில் பாடல் ஒடித்து வருகிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு ருவான் வெளியிலிருந்து சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இன்று அன்னினிக்கா தன்னுடைய 9வது அகவை தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா அம்மா அக்காமார் அப்பம்மார்கள் அதே போல அண்ணாமார்கள் பெரியப்பா பெரியம்மா சித்தா சித்திமார்கள் மற்றும் முற்றா உறவினர்கள் நண்பர்கள் சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவை தின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து ஆட்டோ விஸ்வநாதன் ஆகிய நிகழ்ச்சி உடைந்து கூட பல வின்பு கேட்டிருக்காங்க. பண்டார விழுந்து வினோத நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். வினு லதா கிருஷ்ணன் ரோஷன் சவினா சாகரி நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பல வின்பு கேட்டிருக்காங்க. தெகிவில் இருந்து ஷாலினி வந்திருக்கிறாங்க. இதுவேளை மீப்பிடிக்கந்தில இருந்து பிரசாத் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். இதுவேளை அன்பான காலை பொழுது வணக்கம். எட்டியந்தோட்டை பணாவத்தை இலக்கம் 5 சுபாசினி நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். அன்பு கிணவர் ரமேஷ் மகன் நிதிஷ் மற்றும் உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கெரோலின் அந்த ஆரி வந்திருக்கிறாங்க. கெரோலின் ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அம்மன்புரம் செங்கலடி சுரேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நட்பிட்டி முனை ஏபிசி வீதி எம்டிஏ சத்தார் நிகழ்ச்சி கேட்டுட்டுக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு வர்ணாச்சா நிகழ்ச்சி கேட்டுட்டுக்கிறாங்களாம். அக்கறைப்பட்டு போப்பிட்டு இருந்த நிசா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. வட்ட வலையிலான பார்த்திபர் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. பானு வந்திருக்கிறாங்க. கோயம்புத்தூர் நிகழ்ச்சி கேட்டுட்டுக்கிறாங்களாம். அன்பு மனைவி லதா மகன் ராஜா ஆகிய நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட வேண்டும் கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி தர்ணிகளை கீழ்பிரிவை சேர்ந்த இழுத்தன்ன கீழ்பிரிவை சேர்ந்த சுரேஷ்குமார் அன்பு மகள் அக்ஷா தன்னுடைய 9வது அகவை தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா சுரேஷ்குமார் அம்மா ராஜலட்சுமி பெரியப்பா ஜெகன் பெரியக்கா மற்றும் பெரியம்மா கெனகா மற்றும் சித்தி கவிதா சித்தா துசி அத்தை சித்தூர் மற்றும் ராணி நிரோஷினி நிரோஜ் குமுதினி மாமா ரவிக்குமார் ரகு அப்பம்மா ராஜேஸ்வரி அம்மம்மா கல்யாணி அக்கா அபிதுபிதா ஷான் ஷாஷினி மற்றும் உற்றா உறவினர்கள் சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவே தின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். மொனராகலிருந்து கும்பகன் தனலட்சுமி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பல்லாங்குடியில் குமாரி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல் இது வேட்டையாடு உலகையாடு திரைப்படத்துக்காக.

ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது விடியல் நிகழ்ச்சி. இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாதீன செய்தி பரவியோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு டாப் சேட் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று நான் என்றென்றும் உங்கள் மின் காட்சியின் காதலியார் ஜெஷிவாணி. நன்றி சொந்தங்களே. ஹாப்பி வீக்கெண்ட்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

வணக்கம். இப்பொழுது முதல் வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் ஊடாக சுயாதீன செய்தி பார்வையாளர்கள் முடியும். இன்று செப்டம்பர் மாதம் 11 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளர்களில் இவ்வளவு வந்திருக்கின்ற செய்திகள் தொடர்பான விளக்கங்களோடு அணிந்து கொள்ளும் நான் மூர்த்தி. பத்திரிகைகளை பார்க்கின்ற போது நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான பல்வேறு செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஞானசார தேர்விற்கு மைத்ரி வழங்கிய பொது மன்னிப்பு ரத்தானது என்பதாக பத்திரிகைகள் பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு அதிரடி தீர்ப்பை மையப்படுத்தியதான பல்வேறு தகவல்கள் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. துமிந்த உள்ளிட்ட இருவருக்கு குற்றப்பத்திரிகை என்பதான விடயங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி விவகாரம் தொடர்பாகவே அவருக்கு இவ்வகையான ஒரு விடயம் இடம்பெற்றிருப்பதை மையப்படுத்தியதாகவே அந்த செய்திக்கும் பத்திரிகைகள் தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். யோஷித்தவுக்கு பிணை வழங்கப்பட்டிருப்பதான மற்றொரு செய்தியையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதான செய்திகளாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக யோஷித்தவுக்கு எதிரான வழக்கில் பொய் சாட்சியம் அளித்த நபருக்கு பிணை வழங்கப்பட்டிருப்பதான ஒரு விடயத்தினை மையப்படுத்தியதாகவே ஒரு கண்டிப்புடன் எச்சரித்து மேல் நீதிமன்றம் இந்த விடயத்தினை நடத்தியிருப்பதாகவே செய்திகள் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் உங்களுடன் விரிவாக பேசியிருக்கிறோம். அதுபோல மற்றொரு பிரதான விவகாரம் குறித்தும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் இலங்கை விஜயத்தை நிறைவு செய்து புறப்பட்டிருக்கிறார் என்பதாக பத்திரிகைகள் தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சந்தர்ப்பத்தில் அவர் நேற்று நுவரெலியா சீதையம்மன் ஆலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்ட பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் பத்திரிகையுடைய பிரதான புகைப்படங்களாக அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்து நாங்கள் இன்றைய தினம் உங்களுடன் விரிவாக பேசியிருக்கிறோம். பாராளுமன்றத்திலும் நேற்று முக்கியமான பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. எனவே அது குறித்த தகவல்களையும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகள் வாயிலாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனோடு இணைந்த பல்வேறு செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன. அதனோடு மற்றொரு பிரதான விடயத்தினையும் நாங்கள் காணலாம். நேற்றைய தினம் 37th சரசவிய திரைப்பட விருது விழா இடம்பெற்றிருந்தது. இதில் பிரதமர் கலந்து கொண்டிருந்தார். இன்னும் பலரும் அதில் கலந்து கொண்டிருப்பதான விடயங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரதமர் இங்கு உரையும் நிகழ்த்தியிருக்கிறார். நேற்றைய தினம் ஜனாதிபதி மற்றும் ஒரு முக்கியமான சந்திப்பில் ஈடுபட்டிருப்பதான தகவலையும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இனவாதம் மதவாதத்துக்கு எதிரான அரசினுடைய பயணத்துக்கு சர்வ மத தலைவர்களுக்கு ஆதரவு என்பதாக அதுக்கு பத்திரிகைகள் தலைப்பெற்றிருக்கிறது. எனவே மும்மத தலைவர்களையும் அங்கு சந்தித்து பேசியிருப்பதான விடயங்களை நாங்கள் மையப்படுத்தியதான விடயங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னென்ன விடயங்கள் அங்கு பேசப்பட்டிருக்கின்றன என்பது குறித்தும் உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக இந்த நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான செய்திகளுக்கு முக்கியத்துவம் வழங்கலாம் என்று நினைக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் வீரகேசரிபத்தினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. ஞானசார தேரருக்கு வழங்கிய மன்னிப்பு செல்லுபடியற்றது. மைத்ரிபால சிறிசேனவின் ஜனாதிபதி பொது மன்னிப்பு அரசியலமைப்புக்கு முரணானது. உயர்நீதிமன்றம் தீர்ப்பு என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய ஏனைய நாளிடங்களிலும் அது குறித்த பல்வேறு செய்திகள் வெளியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. டெய்லி மிரர் பத்திரிகையும் அந்த செய்தியை தந்திருக்கிறது. பிரசிடென்ட் கனாட் எக்ஸசைஸ் எக்ஸிகூட்டிவ் பவர் என்பதாக அதற்கு தலைப்பிட்டு போது ஃபார் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் சுப்ரீம் கோர்ட் என்பதாக அதற்கு உபத்தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே இன்றைய சிங்கள நாளிடங்களிலும் அது குறித்த செய்திகள் பிரதானமான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பேசியிருக்கிறோம். எனவே மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பு பார்க்கப்பட்டிருக்கின்றது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த பொதுபல சேனா அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் வணக்கத்துக்குரிய கலகுடாத்தே ஞானசார தேரருக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் வழங்கப்பட்ட ஜனாதிபதி பொது மன்னிப்பு செல்லுபடியட்டாக என உயர்நீதிமன்றம் நேற்று 10 தேதி தீர்ப்பளித்திருக்கிறது. காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகுடவினுடைய மனைவியான சந்தியா எக்னலிகுட உள்ளிட்ட தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மோரல் மனுக்களை விசாரணை செய்த பின்னரே உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. ஹோமாகம நீதவான் நீதிமன்றில் ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகுட காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான வழக்கு 2016 ஆண்டு ஜனவரி மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள் அமைதியின்மையை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதன் மூலம் நீதிமன்றத்தை அரச சட்டத்தரணியும் அவமதித்ததாக ஞானசார தேரருக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. எனவே பிரதான ஒரு விடயமாக அந்த காலத்தில் பேசப்பட்ட ஒரு விடயமாக அமைந்திருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த ஹோமாகம நீதிமன்றத்தின் முன்னால் நீதவானம் கொழும்பு நீதவான் இங்கு நீதிமன்றத்தின் முன்னாள் நீதவான் ரங்க திசாநாயக்க மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு செய்த முறைப்பாட்டிற்கு அமைவாக சட்டமாதிபரினால் ஞானசார தேரருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் தன்மீதான குற்றச்சாட்டுக்களை ஞானசார தேரர் நிராகரித்திருந்தார். குறித்த வழக்கு விசாரணைகளின் முடிவில் நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான 4 குற்றச்சாட்டுகளுக்கு குற்றவாளியாக காணப்பட்ட ஞானசார தேரருக்கு 2018 ஆண்டு ஆகஸ்ட் 8 தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றம் 19 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருந்தது. அத்தண்டனையை 6
ஆண்டுகளில் அனுபவிக்குமாறு உத்தரவிட்டிருந்தது. எனினும் ஞானசார தேரரை விடுதலை செய்யுமாறு சில பௌத்த பிக்குகள் மற்றும் அரசியல்வாதிகள் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிடம் பலமுறை கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். எனவே மேலும் ஞானசார தேரர் சிறையில் அடைக்கப்பட்டமை அரசியல் நோக்கம் கொண்டது என்றும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இதனையடுத்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட தண்டனையிலிருந்து ஞானசார தேரரை விடுவித்து அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பொது மன்னிப்பு வழங்கியிருந்தார். இந்த நிலையிலேயே குறித்த பொது மன்னிப்பு அரசியலமைப்புக்கு முரணானது மற்றும் செல்லுபடியற்றது என உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருக்கிறது. எனவே முன்னாள் ஜனாதிபதிகள் இவ்வாறாக வழங்கிய பொது மன்னிப்புகள் பல இவ்வாறு ரத்தாகியிருப்பதையும் நாங்கள் இவ்விடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். பிரதானமான ஒரு செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கிறது. அதுபோல இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. துமிந்த உள்ளிட்ட இருவர் மீது குற்றப்பத்திரிகை என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். கடந்த ஆண்டு கொழும்பு ஹெவ்லாக் சிட்டி குடியிருப்பு தொகுதியில் உரிமம் இல்லாத தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி ஒன்றை கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கம் மற்றும் ஒரு பெண்ணுக்கு எதிராக இவ்வாறு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தியும் கூறப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சட்டம் அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகள் கையளிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்களை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க நேற்று உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது நீதிமன்றத்தால் முன்னர் பிறப்பிக்கப்பட்ட அறிவித்தலுக்கு அமைய பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கம் மற்றும் ஐகுல் ஷெரகாசினா என்ற கசகஸ்தான் நாட்டு பெண் ஆகியோர் நீதிமன்றில் ஆஜராகியிருந்தார்கள். இதன்போது சட்டம் அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகளை பிரதிவாதிகளிடம் திறந்த நீதிமன்றில் கையளித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து பிரதிவாதியான துமிந்த திசாநாயக்க சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் தனது கட்சிக்காரருக்கு ஏற்கனவே கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தார். எனினும் குற்றப்பத்திரிகைகள் கையளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஒவ்வொரு பிரதிவாதியையும் தலா 50,000 ரூபாய் ரொக்கப்பிணையிலும் தலா 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பண்ணைகளிலும் விடுவிக்க மேல்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அத்துடன் பிரதிவாதிகளுடைய கைரேகைகளை பெற்று அது தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து வழக்கின் முன் விசாரணைக்காக எதிர்வரும் அக்டோபர் 2 வழக்கை மீண்டும் அழைக்குமாறும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். 2025 மே மாதம் 20 வெள்ளவத்தை பகுதியில் அமைந்திருக்கின்ற ஹெவ்லாக் சிட்டி குடியிருப்பு தொகுதியில் உரிமமின்றி தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி ஒன்றை வைத்திருந்தமை மற்றும் அதற்கு உதவி ஒத்தாசை வழங்கியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டம் அதிபரால் இந்த இரு பிரதிவாதிகளுக்கும் எதிராக குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதாக அந்த செய்தி அதனை அடையாளப்படுத்துவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு பிரதான செய்தியும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையிலும் அந்த செய்தி பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை உட்பக்கத்திலும் அந்த செய்தி நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. யோஷிதவுக்கு எதிரான வழக்கு பொய் சாட்சியம் அளித்த நபருக்கு பிணை கண்டிப்புடன் எச்சரித்தது மேல் நீதிமன்றம் என்பதாக 5 இந்த செய்தியினை வீரகேசரி பத்திரிகை பிரசுரித்திருக்கிறது. பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ் யோஷித ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற வழக்கில் பொய் சாட்சியம் அளித்த நபரை 20 லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் விடுவிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சந்தக நபர் நேற்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து நீதிபதி அவருக்கு பிணை வழங்கி உத்தரவிட்டிருந்தார். அத்துடன் நீதிமன்றத்தில் பொய் சாட்சியம் அளித்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்றும் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் அனைத்து நாட்களிலும் நீதிமன்றில் ஆஜராகுமாறும் குறித்த சாட்சியாளருக்கு நீதிபதி கடுமையாக எச்சரித்திருந்தார். காணி உள்ளிட்ட சொத்து விற்பனையில் ஈடுபடும் தரகரான பாலித்த கமகி என்பவரை இவ்வாறு எச்சரிக்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். மேற்படி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது குறித்த சாட்சியாளர் புலனாய்வு அதிகாரிகளுக்கு அளித்த வாக்குமூலங்களுக்கு முரணான தகவல்களை நீதிமன்றில் தெரிவித்திருக்கிறார். அதனை அடுத்து அவரை முறைப்பாட்டுக்கு பாதகமான சாட்சியாளராக அறிவித்து குறுக்கு விசாரணை செய்வதற்கு பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக்க பண்டார அனுமதி கோரியதுடன் அதற்கு நீதிமன்றமும் அனுமதி வழங்கியிருந்தது. அதற்கு தொடர்ந்து பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த சாட்சியாளர் தான் காணி உள்ளிட்ட சொத்துக்களை விற்பனை செய்யும் தரகரிடமும் இந்த வழக்கு தொடர்பில் 2 வாக்குமூலங்களை வழங்க தாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மஹிந்த ராஜபக்சே அலரி மாளிகையில் இருந்தபோது அங்கு பணியாற்றிய தரிந்து என்பவருக்கு அரச கொள்முதல் ஒப்பந்தங்களை பெற்றுக் கொள்வதற்காக 142 லட்சம் ரூபாய் வழங்கியதாக முதலில் கூறிய போதிலும் பின்னர் அளித்த 3வது வாக்குமூலத்தில் அந்த முன்னைய கூற்று பொய் என குறிப்பிட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவிக்கையில் சாட்சியாளருடைய இந்த கூற்றுக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு இடமளித்தால் நீதிமன்ற செயற்பாடுகள் நகைப்புக்குள்ளாக நேரிடும் என்பதாகவும்
வருவதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார். இதனையடுத்து நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிக்காது சரியாக சாட்சி அளிக்குமாறு சாட்சிக்காரரை நீதிபதி கடுமையாக எச்சரித்ததுடன் இது தொடர்பான மேலதிக சாட்சிய விசாரணைகள் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் என்பதாகவும் அந்த செய்தி பிரதானமாக கூறப்படுவதையும் நாங்கள் காணலாம். தினகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்திலும் ஒரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்தியினை தந்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஷிரான் பாசிக்கினுடைய சகாவுக்கு சொந்தமான 10 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கம் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற சர்வதேச அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர் என அறியப்படுகின்ற முகமது ஷிரான் பாசிக்கினுடைய நெருங்கிய சகாவான ரணத்துங்க ஆராய்ச்சியாளர் நளின் அர்ஜுன் என்பவர் சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட பணத்தை கொண்டு கொள்வனவு செய்யப்பட்ட சுமார் 10 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் மற்றும் உடைமைகளை முடக்குவதற்கு குற்றவரப்படி விசாரணை பிரிவு நடவடிக்கை எடுத்திருப்பதாகவே அந்த செய்தி பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் காணலாம். இதற்கமைய வியாழக்கிழமை 10ஆம் தேதி முதல் அமலுக்கும் வகையில் 14 நாட்களுக்கு குறித்த சொத்துக்கள் மற்றும் உடைமைகள் முடக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் குறிப்பிடுகிறது. வீரகேசரி பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் அந்த செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாக அதனுடைய விசாரணையில் இடம்பெற்றிருக்கிறது. விசாரணை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பொழுது குறித்த சந்தேக நபர்களால் போதைப் பொருள் கடத்தல் மூலம் ஈட்டப்பட்ட பணத்தை கொள்முதல் செய்யப்பட்ட சொத்துக்களை வேறு எவருக்கும் விற்பனை செய்வதோ உரிமம் மாற்றம் செய்வதோ அதில் மாற்றங்களை ஏற்படுத்துவதை தடுத்து அவற்றை முடக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதற்கமைய கடவத்த பகுதியில் அமைந்திருக்கின்ற ஏறத்தாழ 19 பர்ச்சஸ் காணி மற்றும் அதில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற 2 மாடி வீடு, கலனி பகுதியில் அமைந்திருக்கின்ற 18 பர்ச்சஸ் காணி மற்றும் அதில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற 2 மாடி வீடு ஆகிய சொத்துக்களை இவ்வாறு முடக்கப்பட்டிருக்கின்றன. குறித்த சொத்துக்கள் தொடர்பில் மேல் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதோடு இந்த உத்தரவை நீடிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக விசாரணை பிரிவு மேலும் தெரிவித்திருக்கின்ற விடயங்களையும் அதில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக்போர் விமான கொள்வனவு கொள்முதல் விவகாரம் முன்னாள் விமானப்படை தளபதி FCIDயில் நேற்று ஆஜர் என்பதாக தினகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்திலும் ஒரு செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். மேல் மாகாண முன்னாள் ஆளுநரும் இலங்கை விமானப்படையினுடைய முன்னாள் தளபதியுமான வைஸ் மார்ஷல் ரஷான் குணத்திலக நேற்று காலை நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவில் ஆஜராகியிருக்கிறார் என்ற விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்கள் இதன் பொழுது அவரிடம் விசாரிக்கப்பட்டிருப்பதாகவே செய்திகள் சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நேற்றைய தினம் அவர் ஆஜராகிய பொழுது பல்வேறு விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். கொழும்பு பழைய போலீஸ் தலைமையகத்தில் அமைந்திருக்கின்ற நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு நேற்று காலை வருகை தந்த அவரிடம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற சர்ச்சைக்குரிய மிக் போர் விமான கொள்முதல் விவகாரம் தொடர்பான விசாரணைகளுக்காக வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டிருந்தது. இலங்கையினுடைய இறுதிக்கட்ட போரின் பொழுது, அதாவது 2006ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உக்ரைன் நாட்டிலிருந்து இலங்கை விமானப்படைக்காக MiG-27 போர் விமானங்கள் கொள்முதல் செய்யப்பட்டதில் பல மில்லியன் அமெரிக்க டாலர்கள் முறைகேடு செய்யப்பட்டதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன. குறித்த ஒப்பந்தங்களின் பொழுது விமானப்படை தளபதியாக செயற்பட்டவர் என்ற அடிப்படையில் இந்த நிதி முறைகேடுகள் மற்றும் கொள்முதல் நடைமுறைகள் குறித்த மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவே அவர் இவ்வாறு அழைக்கப்பட்டிருந்தார் என்பதாக அந்த செய்தி குறிப்பிடுவதையும் நாங்கள் காணலாம். அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் அவதானம் செலுத்தவிருக்கின்றோம். ஜனாதிபதி தலைமையில் நேற்று முக்கியமான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதனை மையப்படுத்தியதான செய்திகள் இன்றைய தினம் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகையிலும் அந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதுபோல தினக்குரல் பத்திரிகையுடைய 2ஆம் பக்கத்திலும் அது குறித்த ஒரு செய்தி பிரதான செய்தியாக பிரசுரமாக இருந்தது நாங்கள் காணலாம். தமது கலாச்சார அடையாளத்துடன் வாழ்வதற்கு எந்த ஒரு சமூகமும் அச்சமடைய தேவையில்லை, உலமா சபையிடம் உலமா சபையுடைய பிரதிநிதிகளிடம் ஜனாதிபதி உறுதி என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். எந்த ஒரு சமூகத்திற்கும் தமது கலாச்சார அடையாளம் காரணமாக சமூகத்தில் பாதுகாப்பின்மை அல்லது அச்சம் ஏற்படாத வகையிலான சூழலை உருவாக்குவதும் அவர்களுடைய உளரீதியான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதும் அரசாங்கத்தின் முதன்மை நோக்கம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த விடயத்தினை தந்திருக்கிறது. கலாச்சார அடையாளங்களுடன் வாழ எந்த ஒரு சமூகமும் அச்சமடைய தேவையில்லை என்பதாக அதற்கு தலைப்பட்டிருக்கிறது. அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையினுடைய பிரதிநிதிகளுடன் நேற்று வியாழக்கிழமை முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் பொழுதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்திருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளில் நாட்டில் எவ்வித இனவாத மோதல்களும் ஏற்பட இடமளிக்கவில்லை என தெரிவித்த ஜனாதிபதி, ஊழல் மோசடிகள் தொடர்பிலோ அல்லது சட்டத்தின் ஆட்சியின் ஆதிக்கம் தொடர்பிலோ தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக எவ்வித குற்றச்சாட்டுகளையும் சுமர்த்த முடியாது. இந்த நிலையில்
சில குழுக்கள் இனவாதத்தை அடிப்படையாக கொண்டு அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாக சுட்டிக்காட்டியிருந்தார். நாட்டினதும் மக்களினதும் நலனுக்காக ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற வேலை திட்டங்களை பாராட்டிய ஜனாதிபதி, அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையினுடைய தலைவர்கள் அதற்கு தமது முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்திருந்தார். குறிப்பாக இளைஞர் சமுதாயத்தை போதைப்பொருள் அச்சுறுத்தலிலிருந்து மீட்பதற்காக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற முழு நாடுமே ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் மற்றும் ஊழலை ஒழிக்கும் வேலை திட்டம் என்பன தொடர்பில் இதன்போது பாராட்டு தெரிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 2 ஆண்டுகளை இனவாத மோதல்கள் அற்ற ஆண்டுகளாக மாற்றியமைத்ததற்காக அரசாங்கத்திற்கு தமது பாராட்டுகளை தெரிவித்த உலமா சபை பிரதிநிதிகள், இருப்பினும் சமூக வலைதளங்கள் ஊடாக மேற்கொள்ளப்படுகின்ற வெறுப்பு பேச்சுக்கள் தொடர்பில் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார்கள். பிரதானமானவர்களுடையமாக இந்த விடயம் அமைந்திருந்தது. எனவே அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையினுடைய பிரதிநிதிகள் கொழும்பு, மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம் மற்றும் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வருகை தந்திருந்த இந்து குருமார்கள் குழுவினர் மற்றும் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஹாண்டகை தலைமையிலான கத்தோலிக்க மத தலைவர்கள் ஆகியோருடன் நேற்று 10ஆம் தேதி ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் பொழுதே அவர் இவ்வாறு விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். இதன்பொழுது கடந்த 2 ஆண்டுகளில் நாட்டில் எந்தவித இன மோதல்களுக்கும் இடமளிக்காதமைக்காக உலமா சபை அரசாங்கத்திற்கு பாராட்டு தெரிவித்திருந்தது மிக முக்கியமான ஒரு விடயமாக அந்த விடயம் அமைந்திருந்ததை நாங்கள் காணலாம். இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையிலும் அதனோடு இணைந்த ஒரு செய்தி பிரதான செய்தியாக பிரசுரமாகின்றது. அதாவது இந்த கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஹாண்டகை தலைமையிலான கத்தோலிக்க மத தலைவர்கள் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஹாண்டகை தலைமையிலான கத்தோலிக்க மத தலைவர்களுக்கும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று வியாழக்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றிருந்தது. நாட்டில் உள்ள அனைத்து சமூகங்களிடையே சக வாழ்வு, அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை மேலும் வலுப்படுத்துவதற்கும் எந்தவிதமான இன அல்லது மத ரீதியான வெறுப்புணர்வையும் அனுமதிக்காமல் தேசிய ஒற்றுமையை உறுதி செய்வதற்கும் அரசு முன்னெடுக்கும் திட்டம் குறித்தும் இதன் பொழுது விசேடமாக கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டிருந்தது. மக்களின் வாழ்க்கை முறையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மற்றும் அவற்றால் ஏற்படக்கூடிய அழிவுகளை தடுப்பதற்கு இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் இதன் பொழுது விரிவாக ஆராயப்பட்டிருந்தது. அனைத்து சமூகங்களுக்கிடையேயும் நம்பிக்கையையும் பாதுகாப்பதற்காக அரசு எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளை கத்தோலிக்க மத தலைவர்கள் பாராட்டியதுடன் இந்த முயற்சிகளுக்கு தமது முழு ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கத்தோலிக்க சமூகத்தினர் வசித்து வருகின்ற பகுதிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்வது உட்பட அவர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சினைகள் மற்றும் அந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இதன்பொழுது விரிவாக பேசப்பட்டிருப்பதாக இந்த செய்தி சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் முக்கியமான பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. அருட்தந்தை சிரில் காமினி, அருட்தந்தை ஜூலியன் பேட்ரிக் மற்றும் அருட்தந்தைமார், ஜனாதிபதியுடைய சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ருஷான் கமகி உட்பட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்ததான விடயங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து இதில் பேசப்பட்டுவதாகவே அந்த செய்தியும் குறிப்பிடுகிறது. இன்னும் பல விடயங்கள் குறித்து நாங்கள் தொடர்ந்து பேசலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.

0: விளம்பரடைவுகளின் பின்னர் சுயாதீன செய்தி பார்த்துக்கொண்டோம். நேற்றைய தினம் ஜனாதிபதி மற்றும் ஒரு சந்திப்பிலும் கலந்து கொண்டிருக்கிறார். இலங்கை சாரணர் இயக்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. அதனை மையப்படுத்தியதான செய்தி இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. இலங்கை சாரணர் இயக்கத்தினுடைய பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று வியாழக்கிழமை பிற்பகலில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. 2027 ஆண்டு ஜனவரி மாதம் இலங்கையில் நடைபெற இருக்கிற 11வது தேசிய சாரணர் ஜம்போரி தொடர்பிலும் அதன் அமைப்பு முன்னெடுக்கும் பணிகளினுடைய தற்போதைய நிலைமை மற்றும் முன்னேற்றம் குறித்தும் ஜனாதிபதிக்கு இதன்பொழுது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு தேசிய சாரணர் ஜம்போரிடைய உத்தியோகபூர்வ சின்னம் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டு உத்தியோகபூர்வமாக வெளியிட்டு வைக்கப்பட்டது. இலங்கையின் சாரணர் இயக்கத்தால் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாகவும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. சாரணர் இயக்கத்தை அதிக அளவிலான பாடசாலைகளுக்கு விரிவுபடுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் அரசு முன்னெடுத்து வருகின்ற போதைப் பொருள் ஒழிப்பு திட்டங்களுக்கு சாரணர் இயக்கம் வழங்கக்கூடிய பங்களிப்பின் முக்கியத்துவம் தொடர்பிலும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியிருந்தார். ஜனாதிபதியுடைய சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரொஷான் கமகி, பிரதம சாரண ஆணையாளர் சட்டத்தர்ணி மனோஜ் நாணயக்கார், இலங்கை சாரணர் இயக்கத்தினுடைய தலைவர் ரன்சேரி பெரேரா உட்பட இன்னும் பலரும் இதில் கலந்து கொண்டிருந்ததான தகவல்களையும் நாங்கள் பிரதான விடயங்களாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் பிரதமரை மையப்படுத்தியதான ஒரு செய்தியும் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை புகைப்படத்துடன் கூடியதாக முதற் பக்கத்தில் அதனை தந்திருக்கிறது. 37வது சரசவைய திரைப்பட விருது விழா சிறந்த தமிழ் திரைப்படமாக அதிரன் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். லேக் ஹவுஸ் நிறுவனத்தினுடைய 37வது சரசவைய திரைப்பட விருது வழங்கும் விழா நேற்று முன்தினம் கொழும்பு தாமரை தடாக மண்டபத்தில் இடம்பெற்றது. இதில் இலங்கையில் தயாரிக்கப்பட்ட கடந்த ஆண்டு திரையிடப்பட்ட 7 தமிழ் திரைப்படங்கள் விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்டிருந்தன. இதில் தினேஷ் கனகராஜனுடைய அதிரன் திரைப்படம் 2 விருதுகளையும் கே எஸ் வினோத்தின் ஆழிக்கிழிஞர்கள் 3 விருதுகளையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதிரன் திரைப்படம் சிறந்த தமிழ் படமாகவும் அதில் கதாநாயகனாக நடித்த சுதர்ஷன் ரவீந்திரன் சிறந்த நடிகராகவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்விலும் பிரதமர் கலந்து கொண்டு பல முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. லேக் ஹவுஸ் நிறுவனத்துடைய சரசவைய பத்திரிகை ஏற்பாடு செய்த இந்த விருது விழா இளைஞர் சினிமாவினுடைய விடியல் எனும் தலைப்பில் நடத்தப்பட்டதோடு 2025 ஆண்டில் 13 புதிய இயக்குநர்கள் சிங்கள தமிழ் சினிமாவில் தடம் பதித்த மையம் விசேஷமாக பார்க்கப்படுகிறது. 2025 ஆண்டில் திரையிடப்பட்ட சிங்கள திரைப்படங்களை பாராட்டி 34 போட்டி பிரிவின் கீழ் 50க்கும் மேற்பட்ட விருதுகள் இங்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தன. இதில் ஜனரஞ்சகமான திரைப்படமாக லாங்கோர் ராஜ் இயக்கிய நெலும் குழுண என்பதாக தாமரை கோபுரம் திரைப்படம் விருதை பெற்றுக் கொண்டதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த விழாவில் உரையாற்றிய புத்த சாஸ்திர மற்றும் மத கலாச்சாரர்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி பல்வேறு விடயங்களை தெரிவித்திருந்தார். 1964 ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட சரசவிய விருது விழா கடந்து வந்த இந்த பயணம் குறித்து பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சினிமாவுக்காக தமது வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்த சான்றோர்களை பாராட்டி கௌரவிப்பதும் மிகவும் போற்றத்தக்கது. பேராசிரியர் திஸ் ரணசிங்க அவர்களினால் வடிவமைக்கப்பட்ட சரசவிய விருதானது இலங்கையில் திரைப்பட விருதுகளில் தலைச்சிறந்த விருதாக கருதப்படுகிறது. கடந்த ஆண்டிலும் நடப்பாண்டிலும் மீண்டும் சினிமா வளம் பெறும் காலப்பகுதியாக மாறியிருக்கிறது. மீண்டும் திரையரங்குகளை நோக்கி ரசிகர்கள் வருகை தருகின்றமை ஒரு நல்ல அறிகுறியாகும் என்பதாகவும் அதில் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிகழ்வில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன, நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார, ஊடக பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரிரத்ன, தொழிற்கல்வி அமைச்சர் நளின் ஹேவகே, சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி, லேக் ஹவுஸ் நிறுவனத்துடைய தலைவர் காமினி வருஷமான உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்ததாகவும் இந்த விடயம் பிரதானமாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல நாங்கள் அடுத்ததாக மற்றும் ஒரு பிரதான விவகாரம் குறித்தும் கவனம் செலுத்தவிருக்கின்றோம். குறிப்பாக நேற்றைய தினம் இலங்கைக்கு வருகை தந்திருந்த இந்திய பாதுகாப்பு அமைச்சர் குறித்த பல்வேறு செய்திகள் பிரதான செய்திகளாக வெளியாக இருக்கின்றன. தினகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அதை தந்திருக்கிறது. இலங்கைக்கு விஜயம் செய்த இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று 10ஆம் தேதி நுவரெலியா சீதாயிலியம்மன் ஆலயத்திற்கு வருகை தந்தபொழுது இந்திய அரசாங்கத்தால் ராகலை பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்திய வீட்டுத்திட்ட பயனாளிகள் அமைச்சருக்கும் இந்திய பிரதமருக்கும் தமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்ட பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம் பிரதானமான புகைப்படமாக பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல வீரகேசரி பத்திரிகையும் அதனை புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக தந்திருக்கிறது. இலங்கைக்கு விஜயம் செய்த இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்றைய தினம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நுவரெலியா சீதாயிலியம்மன் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்ட பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படமாக அந்த புகைப்படம் அமைந்திருப்பதையும் நாங்கள் காணலாம். இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையிலும் அதனுடன் இணைந்த பல்வேறு செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன. சீதையம்மனை வழிபட்டார் இந்திய பாதுகாப்பு அமைச்சர். இலங்கைக்கு விஜயம் செய்த இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று வியாழக்கிழமை வரலாற்று சிறப்புமிக்க சீதா அலியம்மன் ஆலயத்திற்கு சென்று விசேட பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தார். ஆலயத்துக்கு வருகை தந்த இந்திய பாதுகாப்பு அமைச்சரை ஆலய அறங்காவலர் சபை தலைவரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் பொன்னாடை அணிவித்து கௌரவித்திருந்தார். இந்த வரவேற்பு நிகழ்வில் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜீவன் தொண்டமான், மஞ்சுள சுரவி ராராட்சி, நுவரெலியா பிரதேச சபை தலைவர் வேலு யோகராஜ் உள்ளிட்ட ஆலய நிர்வாக சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஹனுமன் பாதத்தை தரிசித்ததுடன் புனித கங்கையில் இறங்கி கங்கா தரிசனமும் செய்திருக்கிறார். இதன்பொழுது ஆலய நிர்வாகத்தினரால் அமைச்சருக்கு நினைவு சின்னம் ஒன்று வழங்கி வைக்கப்பட்டதுடன் நிர்வாக சபை உறுப்பினர்களுடன் அவர் குழு புகைப்படமும் எடுத்துக் கொண்டிருக்கிறார். மேலும் இந்திய அரசின் உதவியுடன் ராகலை பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற வீடுகளினுடைய பயனாளிகள் அமைச்சரை சந்தித்திருந்தார்கள். இந்திய அரசுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் தமது நன்றிகளை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அவருடன் அமைச்சர் கலந்துரையாடியதுடன் அவர்களிடமும் புகைப்படம் எடுத்துக் கொண்டதான விடயங்களும் அதில் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். பாராளுமன்றத்திலும் நேற்று பல முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. அது குறித்த செய்திகள் பிரதான செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருந்தது. 22வது திருத்தம் இருநாள் விவாதம் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் மற்றும் நீதித்துறை அமைப்பு திருத்த சட்டம் மூலம் ஆகியவற்றை எதிர்வரும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் 2வது வாசிப்புக்காக விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக நீதிமன்றம் நேற்று 10ஆம் தேதி கூடிய பாராளுமன்ற அலுவல்கள் தொடர்பான குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவு அறிவித்திருக்கின்ற விடயங்களை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தியும் அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரதானமான ஒரு செய்தியாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் பத்திரிகைகள் தலைப்பட்டிருக்கின்றன. அதுபோல நாங்கள் அடுத்ததாக இன்னும் பலரும் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் பல முக்கிய விடயங்களை குறித்து பேசியிருக்கின்றார்கள். பிரதமரை மையப்படுத்தியதான ஒரு செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரதானமாக இடம்பெற்றது. அதாவது தினகரன் பத்திரிகையினுடைய 3ஆம் பக்கத்தில் அதற்கு பிரதமருடைய கருத்தை மேற்கோள் காட்டிய ஒரு செய்தி பிரசுரமாகின்றது நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதாவது பாராளுமன்றம் உட்பட டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் அரசு துறைகளில் காகித பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பாராளுமன்றத்தில் நேற்று டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் காகித பயன்பாடு தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் பாராளுமன்றத்தினுடைய பயன்பாட்டிற்காக வழங்கப்படுகின்ற ஹன்சாட் அறிக்கைகள், ஒழுங்கு பத்திரங்கள், நிகழ்ச்சி நிரல்கள் உள்ளிட்ட ஏனைய பாராளுமன்ற அச்சுப் பணிகளுக்காக 2023-2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளுக்காக பெருமளவு நிதி செலவிடப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தினை சுட்டிக்காட்டியிருந்தார். அதற்காக 2023ஆம் ஆண்டிற்காக 45.3 மில்லியன் ரூபாவும், 2024ஆம் ஆண்டிற்காக 58.7 மில்லியன் ரூபாவும், 2025ஆம் ஆண்டிற்காக 73.1 மில்லியன் ரூபாவும் செலவிடப்பட்டிருக்கின்றன. இந்த அனைத்து அச்சு பதிவு செயற்பாடுகளும் பாராளுமன்றத்தின் வேண்டுகோள்களுக்கு அமையவே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. தற்போது காகித பயன்பாட்டை குறைப்பதற்கான வேலை திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டு வருகிறது. திரைசேரியினுடைய செயலாளரால் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்ற கோரிக்கை கடிதத்திற்கு அமைய எதிர்காலத்தில் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய அறிக்கைகள் டிஜிட்டல் மூலம் மாத்திரம் சமர்ப்பிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய செயற்குழுவில் பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது. இதன்பொழுது ஒவ்வொரு உறுப்பினர்களையும் விருப்பத்தை கற்றுவதற்காக கருத்து கணிப்பொன்று நடத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
1: කාරක සභාවේදී සලකා බලන ලදුව ඒ සම්බන්ධයෙන් එක් එක් මන්ත්‍රීවරයාගේ කැමැත්ත විමසා බැලීම සඳහා සමීක්ෂණයක් පැවැත්වීමට තීරණය කර ඇත.
0: அந்த கருப்பு கணிப்பின் முடிவுகளுக்கு அமைய எதிர்காலத்தில் டிஜிட்டல் வடிவில் இந்த ஆவணங்களை பெற்றுக்கொள்ள விருப்பம் தெரிவிக்கும் உறுப்பினர்களுக்கு டிஜிட்டல் வடிவிலும் அச்சு பிரதிகளை பெற்றுக்கொள்ள விருப்பம் தெரிவிக்கும் உறுப்பினர்களுக்கு அச்சு பிரதிகளாகவும் உரிய ஆவணங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதன் பின்னர் பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய செயற்குழுவினால் தீர்மானிக்கப்படுகின்ற திகதியிலிருந்து இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோன்று அனைத்து அமைச்சுகளிலும் அரசு நிறுவனங்களிலும் தற்போது காகித பயன்பாட்டை குறைத்து டிஜிட்டல் மயமாக்குவதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு சிறிது காலம் எடுக்கும். ஒவ்வொரு அமைச்சும் இந்த மாற்றத்திற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன. டிஜிட்டல் முறைமை நிறுவப்படுகின்ற பொழுது காகித பயன்பாட்டை பெருமளவில் குறைக்க முடியும் என நாம் கருதுகிறோம் என்பதாகவும் பிரதமர் தன்னுடைய கருத்தினை தெரிவித்திருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பிரதானமான ஒரு முக்கியமான விடயமாக அது அமைந்திருப்பதையும் நாங்கள் காணலாம். அதுபோல நேற்றைய தினம் இன்னும் பாராளுமன்றத்தில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அது குறித்த விடயங்களையும் நாங்கள் பார்க்கலாம். பெண்களுக்கு எதிரான அநீதிகளுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு தீர்வு வழங்கும் குறைகள் மையமாக தேசிய ஆணைக்குழு என்பதான ஒரு செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அந்த செய்தியை நாங்கள் காணலாம். சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் பாராளுமன்றத்தில் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். தமிழன் பத்திரிகையிலும் ஆறாம் பக்கத்தில் இது குறித்த செய்தி ஒன்று பிரதானமான செய்தியாக பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். பெண்களுக்கு எதிரான அனைத்து பாதிப்புகளையும் ஒழிப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் உடன்படிக்கைக்கு இணங்க இலங்கை வாக்குறுதிகளை நிறைவேற்ற இந்த ஆணைக்குழுவினுடைய கட்டமைப்பு பெரிதும் உதவும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துவதன் மூலம் சமுதாய பாதுகாப்பு மட்டுமின்றி நாட்டின் சகல இடங்களுக்கான பொருளாதார மாற்றங்களையும் ஏற்படுத்த முடியும் என்ற விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். அபிவிருத்தி, சமமான வாழ்வு மற்றும் நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் இது ஒரு முக்கியமான தேவையாக கருதப்படுகிறது என்பதாகவும் அவர் சபையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இன்னும் பல்வேறு முக்கியமான விடயங்களை அவர் தெரிவித்திருந்தார்.
1: அமைச்சரவை தீர்மானத்திற்கு அமையவும் மகளிரை வலுவூட்டுவதற்கான தேசிய ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கான ஊதிய மற்றும் கொடுப்பனவு தீர்மானிக்கும் இப்பிரேரணையை பாராளுமன்றத்தில் ஒப்புதலுக்காக முன்மொழிகின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, சட்ட ரீதியான கடப்பாடும் பாராளுமன்ற பொறுப்பும் ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த பாராளுமன்றம் 2024 ஆண்டின் 37 இலக்க பெண்கள் வலுவூட்டல் சட்டத்தை நிறைவேற்றிய போது அது வெறுமனே சாதாரண சட்டமாக அமையவில்லை என்பது நாங்கள் அனைவரும் அறிந்த விடயம். நாட்டின் மக்கள் தொகையின் 55%-க்கும் அதிகமான பெண்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் உயர்த்தவும் ஒரு சுயாதீன அரசியல் அமைப்பு ரீதியாக கட்டமைப்பை இம்மூலம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆணைக்குழு உறுப்பினர்களின் ஊதியங்கள் மற்றும் கொடுப்பனவுகளை பாராளுமன்றமே தீர்மானிக்க வேண்டும் என்றும் அப்பணங்களை நேரடியாக திரட்டப்பட்ட நிதியிலிருந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் மூலமாக வழங்கப்பட வேண்டும் என்றும் இச்சட்டம் தெளிவாக கூறுகின்றது. தலைவர் உட்பட குறைந்தது 3 முழுநேர உறுப்பினர்களுக்கு ஆணைக்குழுவிற்கும் நியமிக்கப்பட வேண்டிய இந்த சம்பளம் மற்றும் ஊதியங்கள் வழங்கும் போது ஆணைக்குழுவின் பரந்த
0: பாராளுமன்றத்தில் நேற்று பெண்களை வலுவூட்டும் தேசிய ஆணைக்குழு தொடர்பான சட்டமூலத்தை சபையில் சமர்ப்பித்து உரையாற்றுகின்ற பொழுது அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார். சபையில் தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் பெண்களை வலுப்படுத்துவதன் தேசிய ஆணைக்குழுவுடைய தலைவர் மற்றும் அங்கத்தவர்கள் ஆகியோருக்கு கொடுப்பனவு பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் குறித்த சட்டமூலத்தில் விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தியிருந்தார். நாட்டின் சமூக மேம்பாடு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்குமான அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு இணங்கிய யோசனைகள் இதன் மூலம் சபையில் முன்வைக்கப்படுகின்றன. 2024 ஆண்டு 34 இலக்க பெண்களை வலுப்படுத்தும் சட்டத்தில் 13 சரத்து மற்றும் 2026 ஆண்டு ஆகஸ்ட் 6 தேதி அமைச்சரவை தீர்மானத்திற்கு இணங்க பெண்களை வலுப்படுத்தும் தேசிய ஆணைக்குழுவினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கான ஊதியம் மற்றும் கொடுப்பனவுகளை தீர்மானிப்பது தொடர்பான யோசனை பாராளுமன்ற அங்கீகாரத்திற்காக முன்மொழிந்திருக்கிறேன் என்ற விடயத்தினை அவர் தெரிவித்திருந்தார். பெண்களுக்கு எதிரான அனைத்து பாதிப்புகளையும் ஒழிப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உடன்படிக்கைகளுக்கு இணங்க இலங்கை வாக்குறுதிகளை நிறைவேற்ற இந்த கட்டமைப்பு உதவும் என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டி பேசியிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பிரதானமான விடயமாக அந்த விடயம் அமைந்திருந்தது. இன்னும் பலரும் நேற்றைய தினம் சபையில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம் இந்த விளம்பரடி வழியின் பின்னர்.

0: புலம்பரடைவலையின் பின்னர் சுயாதீன செய்தி பரிந்துரைக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் தமிழன் பத்திரிகையில் பிரசுரமாயிருக்கிற செய்தி குறித்து பார்க்கலாம். இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான ஒரு கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார். கபரகலையில் 50 வீடுகளுக்கு வழங்கப்பட்ட ஆவணம் காணி உறுதிப்பத்திரமா அல்லது ஒப்பந்த பத்திரமா என்பது குறித்த கேள்வி அவரால் சபையில் எழுப்பப்பட்டிருக்கிறது. கபரகலை தோட்டத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட 50 வீடுகளுக்கான காணி உரிமை எவ்வாறு பயனாளிகளுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அவர்கள் பெற்றிருக்கின்ற ஆவணம் உண்மையில் காணி உறுதிப்பத்திரமா அல்லது ஒப்பந்தமா என இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளரும் பாராளுமன்றமான ஜீவன் தொண்டமான் நேற்று முன்தினம் சபையில் கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கின்றார். பண்டாரவளை கபரகலை தோட்டத்தில் 50 புதிய வீடுகள் அண்மையில் திறந்து வைக்கப்பட்டு அவை பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டமைக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த 50 வீடுகளையும் பெற்ற பயனாளிகளுக்கு காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளனவா என்பது தொடர்பில் எனக்கு கேள்வி எழுகிறது. அன்றைய தினம் 163 காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த 163 காணி உறுதிப்பத்திரங்களும் 2015 முதல் 2025 வரையிலான காலப்பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு மக்களுக்கு ஏற்கனவே கையளிக்கப்பட்ட வீடுகளுக்கான காணி உரிமை ஆவணங்களாகும். அப்படியானால் அன்று கபரகலையில் திறந்து வைக்கப்பட்ட 50 புதிய வீடுகளுக்கான காணி உறுதிப்பத்திரங்கள் எங்கே? மேலும் அந்த 50 வீடுகளுடைய பயனாளிகளிடம் வழங்கப்பட்ட ஆவணம் காணி உறுதிப்பத்திரம் அல்ல, மாறாக ஒப்பந்தமாகும் என்றே தெரிகிறது. இங்கு ஒரு முக்கியமான விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. என்னவெனில், காணி உறுதிப்பத்திரம் என்பது வேறு, ஒப்பந்தம் என்பது வேறு, இவ்விரு ஆவணங்களும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன. எனவே கபரகலை தோட்டத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட 50 வீடுகளுக்கான காணி உரிமை எவ்வாறு பயனாளிகளுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அவர்கள் பெற்றிருக்கிற ஆவணம் உண்மையில் காணி உறுதிப்பத்திரமா அல்லது ஒப்பந்தமா என்பதை நான் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் மக்களுக்கு தெளிவாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருந்து அரசுக்கு சொந்தமான 3 பெருந்தோட்ட நிறுவனங்களுடைய ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் வழங்க ₹4,500 மில்லியன் ஒதுக்கிய ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அமரர் ஆறுமுகன் தொண்டமான் 7ஆம் மாதம் 5ஆம் தேதி 2017 அன்று ஹட்டன் ஹைலண்ட்ஸ் கல்லூரிக்காக 4.5 ஹெக்டேயர் காணியை பெற்றுக் கொடுக்க எடுத்த நடவடிக்கையின் அப்போதைய நிலைமையை ஆராய்ந்து அதனை நிறைவேற்ற அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கான அனைத்து ஆவணங்களும் என்னிடம் இருக்கின்றன. மேலும் ஹட்டன் கல்வி வலய பணிமனையை கிணியத்தன்னைக்கு மாற்றுவதற்கு பதிலாக ஹட்டன் புகையிருந்த கட்டிடத்தில் அமைப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்பதான பல்வேறு விடயங்களை நேற்றைய தினம் அவர் சபையில் தெரிவித்திருந்தார். இதே சந்தர்ப்பத்தில் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன இதற்கு பதிலளிக்க வகையில் பல்வேறு விடயங்களை நேற்றைய தினம் வெளிப்படுத்தியிருந்தார். மலையக மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுத்தது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற விடயத்தினை மையப்படுத்தியதாக இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையின் 7ஆம் பக்கத்தில் ஒரு செய்தியை பிரசுரமாக இருக்கிறது. நீண்ட காலமாக வீட்டுரிமை உள்ளிட்ட ஏனைய உரிமைகள் கிடைக்காத மலையக மக்களுக்கு சம்பள அதிகரிப்பு, வீடு காணி உட்பட அனைத்து உரிமைகளையும் பெற்றுக் கொடுக்கும் அரசாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயற்படுகிறது என கைத்தொழில் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்திருந்தார். பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் புதன்கிழமை இடம்பெற்ற பிரதமருடனான கேள்வி நேரத்தில் மனோகணசன் எம்பி எழுப்பிய கேள்விக்கு பிரதமர் தரப்பில் பதிலளித்து உரையாற்றுகின்ற பொழுது மேற்கண்டவாறு விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. நாம் 6,000 வீடுகளை மலையக மக்களுக்காக வழங்குவோம் என தெரிவித்திருந்தோம், எனினும் அது இடம்பெறவில்லை என மனோகணசன் எம்பி தெரிவிக்கிறார். உண்மையில் அது அவ்வாறு இல்லை, அதைவிட அதிகமான வீடுகளை நாம் மலையக மக்களுக்காக வழங்க இருக்கிறோம். வீடு ஒன்றை நிர்மாணிப்பது என்றால் அது 1 நாள் 2 நாட்களில் முடியாத காரியம். ஹப்புத்தலையில் ஹல்துமுள்ள கபரகல பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 50 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்ட சில தினங்களுக்கு முன் ஜனாதிபதி அதனை அந்த மக்களுக்கு கையளித்திருந்தார். 2023 மார்ச் மாதம் கடும் மழை வெள்ளம் காரணமாக ஒரு லயன் தொகுதி முற்றாக அழிந்தது. அதில் வாழ்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அப்போதைய அரசின் காலத்தில் அதற்கு மாற்றீடாக மூடப்பட்ட மிக மோசமான நிலையில் இருந்த தேயிலை தொழிற்சாலையில் அந்த மக்களை தங்க வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பிள்ளைகளுடன் 50 குடும்பங்களைச் சேர்ந்த 200 பேர் அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். உண்மையில் அந்த மக்களுடைய மொழியில் கூறுவதானால் அது ஒரு அகதிகள் முகாமே. இதுவரை காலமும் அந்த மக்கள் அந்த முகாமில் தான் வாழ்ந்து வந்தனர். ஏதோ காரணங்களால் அப்போதைய அரசால் அவர்களுக்கு வீடு வழங்க முடியாமல் போனது. நாம் பூனாகலை பகுதியில் நிர்மாணித்திருக்கின்ற வீடுகளுடைய பெறுமதி காணியுடன் சேர்த்து 83 லட்சம் ரூபாயாகும். அதில் காணிக்கு 5 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. அத்துடன் அந்த நிகழ்வின் பொழுது மக்களுக்கு வழங்கப்பட்ட காணி உறுதிப்பத்திரம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல, அது வெறும் காகிதம் மட்டுமே என மனோகணசன் எம்பி கூறுகிறார். அந்த கூற்றை நாம் முற்றாக நிராகரிக்கிறோம். நாம் அந்த மக்களுக்காக நிரந்தர காணி உரிமை பத்திரத்தை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம். அத்துடன் அன்று பூனாகலை நிகழ்வில் வைத்து அவ்வாறான 168 காணி உறுதிப்பத்திரங்களையும் வழங்கியிருக்கிறோம். மேற்படி காணிகள் தோட்ட நிறுவனங்களின் கீழ் உள்ளமையால் அதற்கான விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். காணி சீர்திருத்த ஆணைக்குழு தமது விவசாய அமைச்சின் கீழ் இருக்கிறது. அந்த நிறுவனத்துடன் கலந்துரையாடி தொடர்ச்சியாக காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. முதலில் சாதாரண உறுதிப்பத்திரமே வழங்கப்படும், எனினும் பின்னர் நிரந்தர காணி உறுதிப்பத்திரம் வழங்கப்படும் என்பதையும் குறிப்பிட வேண்டும். தேசிய மக்கள் சக்தி அரசு ஆட்சிக்கு வந்த பின்னரே மலையக மக்களுக்கு அனைத்து உரிமைகளும் நலன்களும் பெற்றுக் கொடுக்கப்படுகின்றன என்பதனால் அந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவோருக்கு வேதனையாக இருக்கலாம். மலேக மக்களுக்கு எமது அரசு உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் குறிப்பிட வேண்டும். அதிகமான வீடுகள் எமது அரசின் காலத்திலேயே நிர்மாணிக்கப்படுகின்றன. அந்த மக்களுக்கு சம்பளத்தை அதிகரித்துக் கொடுத்ததும் எமது அரசாங்கம். எவ்வாறாயினும் நாம் மலேக மக்களுக்கு காணி வழங்குவோம், வீடுகளையும் வழங்குவோம், சம்பளத்தையும் அதிகரிப்போம், அனைத்து உரிமைகளையும் பெற்றுக் கொடுப்போம் என்ற விடயத்தினை அவர் நேற்று தினம் சபையில் காரசாரமாக சுட்டிக்காட்டியதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாக அவருடைய உரை அமைந்திருந்ததை நாங்கள் காணலாம். அதுபோல சாணக்கிய நம்பியினுடைய கருத்தை மேற்கோள் காட்டிய ஒரு செய்தியும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழன் பத்திரிகையின் ஐந்தாம் பக்கத்தில் அந்த செய்திக்கு பின்வருமாறு தலைப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பில் புதிய தபால் நிலையங்களை உருவாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக அவருடைய விடயம் அமைந்திருப்பதை நாங்கள் காணலாம். குறிப்பாக நேற்றைய தினம் இந்த விடயத்தினை அவர் சபையில் வலியுறுத்தியிருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சில பகுதிகளில் புதிய தபால் நிலையங்கள் மற்றும் உப தபால் நிலையங்களை அமைக்க வேண்டிய தேவை காணப்படுகிறது. குறிப்பாக முதியோர் கொடுப்பனவுகளை பெற்றுக் கொள்பவர்கள் தங்களுக்கு கிடைக்கும் கொடுப்பனவு தொகையை விட அதிகமான பணத்தை போக்குவரத்துக்காக செலவிட வேண்டிய நிலையில் காணப்படுகிறார்கள். எனவே பிரதேசங்களுடைய தேவையை கருத்தில் கொண்டு புதிய தபால் நிலையங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும், புதிய கட்டடங்களை அமைக்கும் வரையில் இடைப்பட்ட காலத்தில் குறித்த பகுதிகளுக்கு நடமாடும் தபால் சேவையை ஆரம்பிக்க வேண்டும் எனவும் வெகுஜன ஊடகத்துறை பிரதியமைச்சர் கௌசல்யா ஆரிரத்னவிடம் அவர் இந்த விடயத்தினை வலியுறுத்தியிருந்தார். இதற்கு பதிலளித்த பிரதியமைச்சர் கௌசல்யா ஆரிரத்ன விடயத்தினை தெரிவித்திருந்தார். புதிய தபால் நிலைய கட்டடங்களை நிர்மாணிப்பதற்காக காணி தொடர்பான யோசனைகள் முன்வைக்கப்பட்டால் அது குறித்து பரிசீலிக்க முடியும். பிரதேச அபிவிருத்தி குழுக்கள் ஊடாகவும் இவ்வாறான யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும், அவை தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்ட அவர், புதிய தபால் நிலையங்கள் மற்றும் உப தபால் நிலையங்களை உருவாக்குவது தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாட தயாராக இருக்கிறோம். மேலும் கிரான் பகுதியில் தபால் நிலையத்தை கட்டடத்தை நிர்மாணிப்பதற்கு திணைக்களத்திடம் காணி இல்லாததே பிரச்சனையாக இருந்ததால் காணியை பெற்றுத் தருவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். சித்தாண்டி உப தபால் நிலையம் தொடர்பிலும் பிரதியமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். எனவே குறித்த உப தபால் நிலையத்தின் வாரத்தில் வியாழக்கிழமை மாத்திரம் சுமார் 75,000 ரூபாய் வருமானமும் மாதாந்தம் சுமார் 250,000 ரூபாய் வருமானமும் கிடைக்கிறது. மேலும் மாவடிவேம்பு, ஈரக்குளம், இலுக்குளம் உள்ளிட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் சித்தாண்டி உப தபால் நிலையத்தை பயன்படுத்துகிறார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய பல தபால் நிலையங்கள் மற்றும் உப தபால் நிலையங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக ஆரையம்பதி தபால் நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்கான தீர்மானம் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. புதிய தபால் நிலையத்துக்காக உருவாக்குதல், உப தபால் நிலையங்களை தபால் நிலையங்களாக தரம் உயர்த்துதல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியமும் காணப்படுகிறது. எனவே கிண்ணியடி பகுதியில் புதிதாக உப தபால் நிலையம் ஒன்றை அமைத்தால் சுங்கக்கேணி, முராவிடு உள்ளிட்ட பகுதிகளிலும், முருங்கல் தீவு, பெரம்படி தீவு உள்ளிட்ட பல பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் பயனடைவார்கள் என்ற விடயத்தினையும் அவர் தெரிவித்திருந்தார். கொண்டையன் கேணி பகுதி தொடர்பாகவும் அவர் கருத்தினை வெளிப்படுத்தியிருந்தார். முதியோர் கொடுப்பனவுகளை பெறுவதற்காக மக்கள் தங்களுக்கு கிடைக்கும் தொகையை விட அதிகமான பணத்தை போக்குவரத்துக்காக செலவிட வேண்டிய நிலை காணப்படுவதனால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகாண விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்ற விடயமும் அவரால் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் புதிய தபால் நிலையங்கள் மற்றும் உப தபால் நிலையங்களை அமைப்பது தொடர்பில் கலந்துரையாடி புதிய தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தும் வரையில் இடைக்கால நடவடிக்கையாக நடமாடும் தபால் சேவையை அமுல்படுத்துவது தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்ற விடயத்தினையும் இதன் பொழுது அவர் தெரிவித்திருந்ததையும் நாங்கள் காணலாம். அதுபோல பாவட்குடிச்சேனி, காஞ்சிரங்குடா போன்ற பிரதேசங்களுக்கு உன்னிச்சை பிரதேசத்தின் ஊடாக தபால் சேவை வழங்கப்பட்டு வருகிறது. கோரக்கனிமடு, வாகனேரி ஆகிய பகுதிகளில் 3 நாட்களுக்கு ஒருமுறை நடமாடும் தபால் சேவை இடம்பெற்று வருகிறது. எனவே புதிய தபால் நிலையங்கள் மற்றும் உப தபால் நிலையங்களை அமைப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்படும் வரையில் இடைக்காலமாக குறித்த பகுதிகளில் நடமாடும் தபால் சேவை ஆரம்பிக்க வேண்டும் என்ற விடயமும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இதற்கு பதிலமைச்சர் பிரதியமைச்சர் கௌசல்யா ஆரிரத்னன், நடமாடும் தபால் சேவையை ஆரம்பிக்கின்ற பொழுது அதற்கு தேவையான ஆளணி தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டிருக்கின்ற பிரதேசங்களில் நடமாடும் தபால் சேவையை ஆரம்பிக்க முடியும் என்பது தொடர்பில் அவதானம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விடயத்தினையும் பிரதியமைச்சர் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டியிருந்ததையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல இன்னும் பலரும் இந்த சபையில் கலந்து கொண்டு கருத்துக்களை வெளிப்படுத்தியதையும் நாங்கள் பத்திரிகைகளின் பிரதான விடயங்களாக காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக நாமல் ராஜபக்சவினுடைய கருத்தை மையப்படுத்தியதான ஒரு செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரதானமான செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. தமிழன் பத்திரிகை முதற் பக்கத்தில் தந்திருக்கிறது. அடக்குமுறையால் அச்சுறுத்த முடியாது, நாமல் சபையில் திட்டவட்டம் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். தினகரன் பத்திரிகை, அதுபோல வீரகேசரி பத்திரிகையுடைய முதற் பக்கத்திலும் இது குறித்த செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. சிறைச்சாலையை காண்பித்து எம்மை அச்சுறுத்த முடியாது, நாமல் ராஜபக்சே சபையில் உரை என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தினுடைய ஊழல், பொய் மற்றும் அடக்குமுறைக்கு எதிராக சகல எதிர்ப்புகளையும் நாளை 12ஆம் தேதி அனுராதபுரத்தில் ஒன்றிணைப்போம். சிறைச்சாலைகளையும் நீதிமன்றத்தையும் காண்பித்து எம்மை அச்சுறுத்த முடியாத அரசாங்கத்தின் அச்சுறுத்தலுக்கு ஒருபோதும் அடிப்பணிய போவதில்லை என்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்தார்.
1: மெட்ரிக் டன் 120,000 கேன்னே கோடி 462 வடின கல்லங்குரு அத்துரு தான் தேக்கியன் மகாத் ஒபதுமால நவு தேக்க கத்துரு தான் கல்ல ஜனாதிபத்துமாக்குவே கால பல்ல நிமே கத்தே கியல இது அப்பித் ரட்டே ஜனதாவாத் இதுவா அரி கால பல்ல நே கத்தர பாசே தமை கால தியன்னு கியல பல்லனு கத்தர பாசே கால கரு நியோஜக தனாகதுமனி கேன நவு தேக்கு கியல கவுதமே கல்லங்குரு நவு தேக்க கில்லே மே வார்த்தா வந்தானுவா.
0: நேற்று பாராளுமன்ற அமர்வில் பெண்கள் வலுவூட்டல் சட்டத்தின் கீழான தீர்மானம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகின்ற பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். பணவீக்கத்துக்கு அமைய அரசு சபையாளருடைய சம்பளத்தை 6 மாதத்துக்கு ஒருமுறை அதிகரிப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். தற்போதைய பணவீக்கம் 10% காணப்படுகிறது. அரசு சேவையாளருடைய சம்பளம் எத்தனை சதவீதத்தால் அதிகரிக்கப்படும்? ஆட்சிக்கு வந்தவுடன் மின் கட்டணத்தை பகுதியளவில் குறைப்பதாக ஜனாதிபதி வாக்குறுதி அளித்தார். ஆனால் தற்போது மின் கட்டணம் பன்மடங்கு உயர்வடைந்திருக்கிறது. திரைசேரி நிரம்ப வழிவதாக குறிப்பிடப்படுகிறது. ஆனால் கிராமத்துக்கு அந்த நிதி செல்லவில்லை. விவசாயிகள் இன்றும் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். ஊழலுக்கு எதிராக போராடுவதாகவும் ஊழல்வாதிகளை கைது செய்வதாகவும் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகள் மூடி மறைக்கப்படுகின்றன. 19 கொள்கலன்களில் தரமற்ற நிலக்கரிகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. இவற்றில் 462 கோடி பெறுமதியான 120,000 மெட்ரிக் டன் நிலக்கரி தொகை காணாமல் போயிருக்கிறது. யார் இந்த நிலக்கரியை கொள்ளையடித்தது என்பதை அரசாங்கம் குறிப்பிட வேண்டும் என்ற விடயத்தினை அவர் தெரிவித்திருந்தார். திரைசேரியில் இருந்து செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் மாயமாக இருக்கிறது. தனியார் வங்கிகளில் மோசடிகள் இவற்றை அலட்சியப்படுத்த முடியாது. இதன் பின்னணியில் அரசாங்கத்தின் முன்னணியில் உள்ள உறுப்பினர்கள் இருக்கிறார்களா என்பது தெரியவில்லை. அனுராதபுரம் நகரில் நாங்கள் கூட்டத்தை நடத்துவோம். அரசாங்கத்தின் பொய் ஊழல் மோசடி மற்றும் அடக்குமுறைக்கு எதிராக அனுராதபுர கூட்டத்தில் மக்களை ஒன்றிணைப்போம். அடக்குமுறைக்கு அச்சமடைந்து எமது போராட்டத்தை கைவிடப் போவதில்லை. சிறைச்சாலை நீதிமன்றத்தை காண்பித்து எம்மை அடக்க முடியாது என்ற விடயத்தினை நேற்று தினம் நாமல் ராஜபக்ச பாராளுமன்றத்தில் தெரிவித்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் குறித்து நாங்கள் தொடர்ந்து பேசலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. எதிர்கொள்ளும் முன்னாயத்தம் இருக்கவில்லை என்பது தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற விசாரணைக் குழுவினுடைய செயற்பாட்டு காலம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று மேற்படி தீர்மானத்தை சபையில் முன்வைத்த பொழுதே அமைச்சர் இந்த விடயங்களை பிரதானமாக சுட்டிக்காட்டியிருந்தார். தித்வா சூறாவளியினுடைய தாக்கத்தை எதிர்கொள்வதற்காக முன்னாயத்தத்துடன் இருக்கவில்லை என்பது தொடர்பில் முழுமையாக ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்கும் அது தொடர்பில் முன்மொழிவதற்கு முன்வைப்பதற்காகவும் அவர்கள் இந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கிற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதுபோலவே இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்காக இந்த பாராளுமன்ற விசாரணைக் குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மேற்படி குழுவால் அவதானிக்கப்பட்ட விடயங்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு மேலும் காலம் தேவைப்படுவதனால் குறிப்பிட்ட குழுவிற்கு வழங்கப்பட்ட கால எல்லை 102ஆம் நிலையேட் கட்டளை பிரகாரம் 2026 டிசம்பர் 19ஆம் தேதி வரை நீடிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிற விடயத்தினையும் அவர் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டியிருந்தார். அதுபோல நேற்றைய தினம் மற்றொரு எம்பியும் பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய எம்பி இஸ்புல்லா ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். புத்தளம் உடப்பு கிராம கடல் இருப்பை கட்டுப்படுத்த அவசர வேலை திட்டம் ஒன்றை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்பதான வேண்டுகோள் அவரால் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். தினகரன் பத்திரிகையுடைய 3ஆம் பக்கத்தில் அது குறித்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. குறிப்பாக புத்தளம் உடப்பு கிராமத்தில் ஏற்பட்டிருக்கின்ற கடல் அரிப்பு காரணமாக அந்த பிரதேச மக்கள் தங்களுடைய வீடுகளை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதுடன் சிலர் தற்காலிக இடங்களில் தஞ்சமடைய வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேற்படி கடல் அரிப்பை கட்டுப்படுத்த பாறாங்கற்கள் பதித்தல் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை அவசரமாக முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நேற்று நிலையேற்கட்டளை 27(2) கீழ் எழுப்பிய கேள்வியின் பொழுதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் குறிப்பிடுகின்ற பொழுது உடப்பு கிராமம் ஆராய்ச்சி கட்டு பிரதேச சபை எல்லைக்குட்பட்டதாகவும் தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒற்றுமுடன் வாழ்கின்ற ஒரு முக்கிய மீனவ கிராமமாகவும் காணப்படுகிறது என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். இன்னும் பல்வேறு விடயங்களை அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இந்த புத்தளம் உடப்பு கிராம கடலைப்பை கட்டுப்படுத்துவதற்காக அவசர நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் அவர் தெரிவித்திருந்தார். பெரும்பான்மையாக தமிழ் மக்கள் வாழும் இந்த பகுதியில் சுமார் 20,000 முதல் 25,000 மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக கடலையை நம்பியிருக்கிறார்கள். ஆண்டிமுனை முதல் பூனைப்பட்டி வரையிலான நீளமான இந்த கிராமம் வெறும் நிலப்பரப்பாக மட்டுமல்லாமல் மக்களுடைய வாழ்க்கை முறையையும் பாரம்பரியமும் இணைந்த இன நல்லுறவுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்ற ஒரு பிரதேசமாகும். தற்போது இந்த பகுதியில் கடல் அரிப்பு முக்கிய பிரச்சனையாக காணப்படுகிறது. இதனால் வீடுகள், மீன் வாடுகள் மற்றும் இந்து கோவில்கள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்கள் பாதிக்கப்படுகின்றன. இதன் காரணமாக இந்த மக்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய வாழ்வாதார நடவடிக்கைகளுக்கும் பெரிதும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. பல குடும்பங்கள் தங்கள் வீடுகளை இழக்கும் அபாயத்தில் வாழ்கிறார்கள். சிலர் தற்காலிக இடங்களில் தஞ்சமடைய வேண்டிய சூழலும் உருவாகியிருக்கிறது. நாள்தோறும் கடலரிப்பு அச்சத்துடனேயே அவர்கள் வாழ்கிறார்கள். கடந்த ஆட்சிக் காலத்தில் இந்த பிரதேசங்களில் கரையோர பாதுகாப்பு தொடர்பான சில திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அவை நிறைவு செய்யப்படாமல் இருக்கின்றன. குறிப்பாக கடலரிப்பை கட்டுப்படுத்துகின்ற பாறாங்கற்கள் பதித்தல் போன்ற நடவடிக்கைகள் தொடர்பு பாதுகாப்பு தொடர்பில் அவசரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அவர் இதன் பொழுது முன்வைத்திருந்தார். அதே போல நேற்றைய தினம் மற்றொரு எம்பியும் கருத்தினை தெரிவித்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பிரதான கருத்து அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு மாகாண காணி பிரச்சினைகளுக்கு தீர்வாக்கான ஆணைக்குழு ஒன்றை ஜனாதிபதி நியமிக்க வேண்டும் என்பதான விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய எம்பி எம் எஸ் உதுமாலிபை பாராளுமன்றத்தில் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணிகளை இழந்தவர்களுக்கு அதனை மீண்டும் பெற்றுக் கொள்வதற்கு வழிவகுக்கும் வகையில் விசேட ஆணைக்குழுவை ஜனாதிபதி நியமிக்க வேண்டும். அத்துடன் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 வருடங்களாக இருக்கிற நிலையில் ஏற்கனவே வழங்கப்பட்ட வாக்குறுதிக்கு அமைய பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாதொழிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாக அவருடைய கருத்துக்கு இன்றைய தினம் பத்திரிகைகள் தலைப்பட்டிருக்கின்றன. அதுபோல மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் இன்றைய தினம் பத்திரிகைகளில்
ஒரு செய்தி பிரசுரமாகிறது, நாங்கள் காணலாம். வடக்கு கிழக்கு மலையக எதிர்க்கட்சி எம்பிக்களுடன் சஜித் சந்திப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாகியிருக்கிறது. இணைய பத்திரிகைகளும் அதனை தந்திருக்கின்றன. வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் விசேட கலந்துரையாடல் ஒன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசனுடைய தலைமையில் நேற்று வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் அமைந்திருக்கின்ற எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து இதில் கருத்துக்கள் பேசப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த விடயங்கள் குறித்து பார்க்கலாம். இதன்போது தற்போதைய பொருளாதார நிலைமையுடன் சேர்த்து வடக்கு கிழக்கு மற்றும் மலையக மக்கள் முகம் கொடுத்து வருகின்ற சமூக பொருளாதார வாழ்வாதார பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு இங்கு வருகை தந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் விடயங்களை கேட்டிருந்தார்கள். குறிப்பாக வடக்கு கிழக்கு மற்றும் மலையக மக்களினது தற்போதைய வாழ்க்கை தரம், பொருளாதார நிலை மற்றும் குடும்ப வருமான மட்டம் என்பவற்றில் நாட்டில் தற்போதைய பணவீக்க நிலைமை மற்றும் நாளாந்த வாழ்க்கை செலவு அதிகரிப்பு என்பன செலுத்தும் தாக்கங்கள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அவ்வாறே குறித்த பிரதேசங்களில் நிலவுகின்ற அடிப்படை பௌதிக வசதிகள் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து எதிர்நோக்கும் விடயங்கள் குறித்தும் இங்கு பிரதானமாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. மக்களினுடைய சுகாதாரம் மற்றும் கல்வி தேவைகள், தரமான சுகாதார சேவைகளை பெற்றுக்கொள்வதில் உள்ள அணுகல்கள், பாடசாலை கல்வி மற்றும் பிள்ளைகளுடைய போசாக்கு மட்டம் தொடர்பில் நிலவுகின்ற பிரச்சனைகள் குறித்தும் இங்கு ஆழமாக கலந்துரையாடப்பட்டன. வடக்கு கிழக்கு மற்றும் மலையக மக்கள் நீண்டகாலமாக முன்னெடுத்து வருகின்ற சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கு நடைமுறை ரீதியாக தீர்வுகளை காண வேண்டியதன் அவசியம் குறித்தும் இங்கு பிரதானமாக பேசப்பட்டிருக்கிறது. எனவே வடக்கு கிழக்கு மலையக மக்கள் முகப்படுத்தி வரும் பிரச்சனைகள் குறித்து தொடர்ந்தும் கவனம் செலுத்தி

0: பிரதானமாக பிரசுரமாகிறது நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. சபையிலிருந்து வெளியேறுமாறு சபாநாயகரை நோக்கி தயாசிரி தெரிவித்ததால் சபையில் சலசலப்பு என்பதான ஒரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை குறிப்பிடும் போது கேட்டுக்கொண்டிருக்க முடியாவிடின் சபையிலிருந்து வெளியேறுங்கள் என சபை தலைமை தாங்கிய சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னை நோக்கி ஐக்கிய மக்கள் சக்தியுடைய குருணாகல் மாவட்ட எம்பி தயாசிரி ஜெயசேகரை தெரிவித்தமையினால் நேற்றைய தினம் சபையில் அமைதியின்மை ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இதன் பொழுது அவர் பார்லமெண்டத்தில் ஆளும் மற்றும் எதிர்கட்சி உறுப்பினருடைய பாதுகாவலனாகவே சபாநாயகர் செயற்பட வேண்டும், ஆனால் சபாநாயகர் அவர் நடுநிலையாக செயற்படுவதில்லை, பாராளுமன்ற சம்பிரதாயங்களுக்கு முரணாகவே செயற்படுகிறார், எதிர்கட்சிகளுடைய உறுப்பினர்களின் உரிமைகளை மீறும் வகையில் செயற்படுகிறார், அரச சொத்துக்களை முறையற்ற வகையில் பயன்படுத்தியுள்ளமை தொடர்பிலும் அரச சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்வது தொடர்பிலும் சபாநாயகருக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டு தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு ஊடகங்களும் இதனை அறிக்கையிட்டிருக்கின்றன. எனவே சபாநாயகருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுத்து வரும் பின்னணியில் அவரால் எவ்வாறு பாராளுமன்றத்துக்கு தலைமை தாங்க முடியும் என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இதன் பொழுது சபைக்கு தலைமை தாங்கிய சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன விடயத்துக்கு பொருத்தமான வகையில் பேசுங்கள், நாங்கள் முன்வைத்திருக்கின்ற சிறப்புரிமை மீறல் பிரச்சினையிலே பரிசீலிக்கப்படுகிறது, அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள் இங்கு பேசாதீர்கள் என்ற விடயத்தினை அவர் தெரிவித்திருந்தார். இதனை தொடர்ந்து உரையாற்றிய தயாசிரி ஜெயசேகர உங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை ஒவ்வொன்றாக முன்வைக்கும் பொழுது அதனை கேட்டுக் முடியாவிடின் நீங்கள் சபையிலிருந்து வெளியேறுங்கள், பிரதி சபாநாயகரை சபைக்கு தலைமை தாங்குவதற்கு குறிப்பிடுங்கள் என்றார். இதற்கு அரசு தரப்பு பக்கத்திலிருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பியதால் நேற்றைய தினம் சபையில் அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. இதுகுறித்து நேற்றைய தினம் முஜிபுர் ரஹ்மான் எம்பியும் ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். சபாநாயகரை இடைநிறுத்துமாறு முஜிபுர் ரஹ்மான் எம்பி கோரிக்கை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணையை காரணமாக கூறுகிறார் என்பதாக தினக்குரல் பத்திரிகை முதற் பக்கத்தில் அதற்கு தலைப்பிட்டிருக்கிறது. சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் இவர் இந்த ஆசனத்தில் தொடர்ந்தும் இருப்பதில் நியாயமில்லை, இவரை இடைநிறுத்தி ஏற்கனவே சபாநாயகராக இருந்த ரன்வலவை அல்லது தற்போதைய பிரதி சபாநாயகர் ரிஷ்வி சாலேயையும் சபாநாயகர் நியமிக்குமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வதாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நேற்றைய தினம் சபையில் காரசாரமான கருத்துக்களை முன்வைத்திருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பல்வேறு முக்கியமான விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். பாராளுமன்றத்தில் சபாநாயகருக்கு எதிராக லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் விசாரணை ஒன்று நடைபெறுகிறது, இதுவே நீங்கள் ஆட்சிக்கு வர முன்னர் கூறிய விடயங்கள், உங்களுடைய தேர்தல் மேடைகளில் இதனை நீங்கள் கூறினீர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் எமது அரசாங்கத்தில் திருட்டுக்கள் நடந்தால் நாங்கள் அதனை பிடிப்போம் என்று கூறி வந்தீர்கள், ஆட்சிக்கு வந்த பின்னர் சட்டத்திற்கு மேல் எவரும் இல்லை என்றும் ஜனாதிபதி கூறினார். இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி விசாரணைக்கு இடமளிக்க வேண்டும் என்ற விடயங்களையும் அவர் இதன் பொழுது சபையில்
1: சுட்டிக்காட்டினார். வேதிக்காவல் உபதுமால அப்படி ஆவாமத் அப்பே ஆண்டுவே தோரகம் சித்த வேணவனாங் அப்படி ஏவா அல்லனவா அப்படி ஏவா கேனவா கிரதமா.
0: உங்களால் இந்த ஆசனத்தில் அமர்த்தப்பட்டவர் இப்போது சர்வாதிகள் போல் நடந்து கொள்கின்றார், அநியாயம் சான்றிதழ் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ரன்பலவையாவது இந்த பதவியிலேயே வைத்திருக்கலாம் என்ற விடயத்தினை அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். ஸ்ரீதரன் எம்பியும் ஒரு விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். தினக்குரல் பத்திரிகை இரண்டாம் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. முன்பள்ளிக்கு வரும் சிறார்களுடைய எண்ணிக்கை தமிழ் மக்களின் இனப்பெருக்க வீழ்ச்சியை வெளிப்படுத்தும் என்பதாக அவர் இதில் சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழர் கடந்த 5 ஆண்டுகளில் முன்பள்ளிக்கு வந்த குழந்தைகளின் எண்ணிக்கையை மதிப்பீடு செய்தால் தமிழ் மக்களுடைய இனப்பெருக்கம் என்பது எவ்வளவு தூரம் வீழ்ச்சி கண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள முடியும் என்பதாக தமிழரசுக் கட்சியினுடைய யாழ் மாவட்ட எம்பியான ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கின்றார். பார்லமெண்டத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற வலுவூட்டல் பெண்களின் வலுவூட்டல் சட்டத்தின் கீழான தீர்மானம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுது இந்த கருத்தினை அவர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் பெண்களுக்கான வாழ்வாதாரம், பெண்களுடைய இயற்கையான வாழ்வு, அவர்களுடைய வாழ்வியல் அணுகுமுறைகள் முக்கியமானது. எனக்கு முன்னர் உரையாற்றிய இஸ்புல்லா எம்பி மஹிந்த அரசாங்கத்தில் மகளிர் விவகார பிரதி அமைச்சராக இருந்தவர், அப்போது அவர் சபையில் வடக்கு கிழக்கில் 90,000 யுத்த விதவைகள் இருப்பதாக கூறியிருந்தார். வடக்கு கிழக்கில் யுத்த விதைகள் இருப்பது என்பது சாதாரண விடயம் அல்ல, கடந்த 5 ஆண்டுகளில் முன்பள்ளிக்கு வந்த குழந்தைகளின் எண்ணிக்கையை மதிப்பீடு செய்தால் இந்த விடயம் தெளிவாக தெரிகிறது, எனவே இது வீழ்ச்சி கண்டிருக்கிறது, இது எமது மண்ணில் எந்த அளவு பாதிப்பினை ஏற்படுத்தும் என்பதனை அறியலாம், இதைவிட இவ்வளவு காலம் இல்லாத புதிய விடயமான பெண்கள் பற்றிய இந்த தேசிய ஆணைக்குழு வரவேற்கத்தக்கது, இவர்கள் யுத்த விதவைகள் விடயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ளப் போகிறார்கள், இவர்களுடைய செயற்திட்டங்கள் எவ்வாறு இருக்கப் போகின்றன, பல பெண்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்களில் தலைவிகளாக இருக்கிறார்கள், பிள்ளைகளை படிப்பித்து வளர்த்திருக்கிறார்கள், பரீட்சை பெறுபவர்களில் அவற்றை நாங்கள் அறியலாம், 2009 யுத்தம் முடிவுக்கு வரும்போது பல இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள், கணவன் இறந்த பின்னர் குடும்பத்தை அந்த பெண்கள் கொண்டு சென்றார்கள், ஆனால் அவர்களுக்கான வாழ்வாதார உதவி இன்று வரையில் சரியான முறையில் வழங்கவில்லை, இவர்கள் விடயத்தில் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், அமைச்சர் வடக்கு கிழக்கில் அதிகளவாக கவனம் செலுத்த வேண்டும் என்ற விடயத்தினையும் அவர் சபையில் சுட்டிக்காட்டியிருந்தார்.

0: அந்த தகவல்களோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளை தினமும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை வசந்தம் FM 102.6 102.8
2: எட்டியான் தோட்டையில் புது வரவு, உங்கள் அழகுக்கு புது பொழிவு, மங்களகரமான அழைத்த வகையான ஆடைகள்.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸில் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
5: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
6: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை இப்பொழுது வணக்கம். அப்படியே சந்தோஷமாக எடுத்துக் கொள்ளுங்கள் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு. வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். இன்னும் உங்களுக்கு ஏராளமான விடயங்களை தருவதற்காக நான் வந்திருக்கின்றேன். நிகழ்ச்சியின் ஊடாக இனிமையான பாடல்கள் அதுபோல முக்கியமான தகவல்கள் எல்லாம் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். 10 மணி வரைக்கும் அப்படியே நீங்கள் பாதையில் செல்லும் போது மிக அவதானமாக செல்ல வேண்டும். நாங்கள் பாதையில் எப்போதுமே நாங்கள் வலது எழுது பொருத்தங்களை பார்த்து செல்ல வேண்டும். பாதையை மாறும் போதும் நாங்கள் அவதானமாக செல்ல வேண்டும் சொல்லி நாங்கள் கட்டாயம் யோசிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் பல பிரச்சனைகளுக்கு முன் கொடுக்க வேண்டியிருக்கும் இல்லையா? சரி, இது இப்படி இருக்கும்போது நாங்கள் பாதை உயரங்களை பார்க்கும்போது இந்த நாளில் வளையம் போல டிராஃபிக்கான இடங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக பார்க்கும்போது பம்பலப்பட்டி வெள்ளவத்த பகுதியில் இப்பொழுது வாகன நெரிசல் அதிகமாக இருக்கிறது. அதே போல மகாரகம பகுதியிலும் மகாரம மேம்பாலத்து கீழ்ப்பகுதியிலும் இப்பொழுது வாகன நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. சரி, அதே போன்று பார்க்கும்போது இந்த பக்கம் ராஜகிரிய சந்தி, அதே போல பத்திரமொழியிலிருந்து ராஜகிரிய செல்லும் 3 வழி பாதையாக மாற்றிய போதும் அந்த இடத்திலும் இப்பொழுது டிராபிக் அதிகமாகத்தான் காணப்படுகிறது. வாகன நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. நேர்தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். 2456 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து கியூ சூப்பர் இலக்கம் 7, வெற்றி இலக்கங்கள் 8, 9, 34, 57. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து கியூ சூப்பர் இலக்கம் 7, வெற்றி இலக்கங்கள் 8, 9, 34, 57. நேற்று நாள் 20 லட்சம் பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,69,93,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 36,05,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இளம் மண்ணிற கப்ருக்கு அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLV ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டை இன்றே கொள்ளுநர் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சன்னிதானத்திற்கான வெற்றி முடிவுகள். 5,441 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 17, 19, 20, 52. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 17, 19, 20, 52. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 8, 5, 9, 3, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 8, 5, 9, 3, 2. நேற்று நாளில் 2 லட்சம் பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 76,68,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜெக்பட் பரிசாக 5,10,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான செம்மஞ்சள் நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLV ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளுநர் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1,110 சீட்டிலப்பு வாரத்துக்கான சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள். 30, 38, 40. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். 30, 38, 40. 2 லட்சம் பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 42,03,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலப்புக்கான பச்சை நிற சசிரி அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLV ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்று கொள்ளுநர் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரி ஜனசம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1,014 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜட் வெற்றி இலக்கங்கள் 3, 5, 6, 5, 5, 5. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து ஜட் வெற்றி இலக்கங்கள் 3, 5, 6, 5, 5, 5. நேற்று நாளில் மொத்தமாக 41,66,500 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,97,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான இளஞ்சிவப்பு நிற சுப்பிரி தன சம்பத் லோத்திரிகிரனை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத கோடிபதி லோத்திரிக்கான வெற்றி முடிவுகள். 3,106 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 20, 21, 64, 66. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 20, 21, 64, 66. 2,00,000 பரிசுகள் 7 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 85,55,320 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சுபப்பரிசாக 7,70,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான ஊதா நிற அத கோடிபதி அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட 488 சீட்டிலிப்பு வாரத்துக்கான ஜயசம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 6, 5, 5, 5. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 6, 5, 5, 5. நேற்று நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டுக்கிறது. 50,000 பரிசுகள் 29 வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக 67,87,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலிப்புக்கான சிவப்பு நிற அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் உள்ளது இன்றைய கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,992 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக கடகராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 22, 32, 41, 62. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கடகராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 22, 32, 41, 62. நேற்று நாளில் மொத்தமாக 1,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,70,66,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 78,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான கரு நீல நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்டுள்ள ஒத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் ஒத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர் போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள். 3,280 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்கள் 2, 20, 43, 76. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்கள் 2, 20, 43, 76. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 5, 3, 0, 1, 6 தெரிவாகி இருக்கிறது. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 5, 3, 0, 1, 6 தெரிவாகி இருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 7,42,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,58,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான இளஞ்சிவப்பு நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்டுள்ள ஒத்த டிக்கெட் அல்லது டிஎல்வி ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் ஒத்த டிக்கெட்டினை இன்றைய கொள்முதல் செய்யுங்கள். இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
2: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
4: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
5: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன்.

வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு நாள் வெள்ளிக்கிழமை இல்லையா? வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் நாளை மறுதினம் விடுமுறை நாளை கொண்டாட போகிறோம் என்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் அப்படியே இந்த நாளை கழித்துக் கொண்டிருப்பீங்க. சரி, சந்தோஷம் பாத்தீங்கன்னா விடுமுறை நாட்களிலும் ஏராளமான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது வசந்தம் வானொலியில். அதே போல ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது, அதாவது ஜனதா ஸ்டீல்ஸ். அதாவது நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு கட்டிடம் கட்டுறீங்க, ஒரு மதில் கட்டுறீங்கன்னு சொன்னால் உங்கள் பொருட்களை நீங்கள் எங்கே வாங்க வேண்டும் சொன்னால் ஜனதா ஸ்டீல்ஸ்ல வாங்கணும். காரணம், ஜனதா ஸ்டீல் பொருட்களை வாங்கும் போது நியாயமான விலையில் தரமான பொருட்களை நீங்கள் அங்கே போய் பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு சூப்பரான விஷயம் இல்லையா? சோ நாங்கள் கடகடையா ஏறி இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது, அனைத்து விதமான பொருட்களையும் அங்கே போனீங்கன்னு சொன்னா பெற்றுக்கொள்ள முடியும். அதை மட்டுமல்லாது கடத்தொழில் சார் உபகரணங்களையும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். கட்டிட உபகரணங்கள், அதே போல ஜிஐடி வகைகள், எல்லாவற்றையும் நீங்கள், பெயிண்ட் வகைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியுமாக. மிஸ் பண்ணிடாதீங்க, நீங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஓகே, இப்போது நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுப்பதாசக் லோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 422 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக துலாம் ராசி தெளிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 27, 38, 64. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக துலாம் தெளிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 27, 38, 64. சிறப்பு இலக்கங்களாக 7, 1, 2, 7. சிறப்பு இலக்கங்களாக 7, 1, 2, 7. நேற்றைய நாளில் 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 91,90,540 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட கோபிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,548 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து யு. வெற்றி இலக்கங்கள் 20, 45, 50, 74. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து யு. வெற்றி இலக்கங்கள் 20, 45, 50, 74. நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,50,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,13,5,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,25,79,138 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 6,306 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 9, 8, 9, 6, 6, 6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 9, 8, 9, 6, 6, 6. நேற்று நாளில் 25,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,23,19,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,04,90,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தனநிதான இல்லத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,336 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எஸ். வெற்றி இலக்கங்கள் 17, 22, 31, 82. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ். வெற்றி இலக்கங்கள் 17, 22, 31, 82. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 58,42,560 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,32,50,750 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள்.

நேற்று நாள் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் மெகா பவர் லொத்தருக்கான வெற்றி முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். ஆங்கில எழுத்து எஃப் சூப்பர் இலக்கம் 20, வெற்றி இலக்கங்கள் 11, 22, 32, 48. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப் சூப்பர் இலக்கம் 20, வெற்றி இலக்கங்கள் 11, 22, 32, 48. இது நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள். 2654 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் தான் நாங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள். நேற்று நாளில் மொத்தமாக பகிர்ந்தளிக்கப்பட்ட பரிசுகள் மொத்தமாக நேற்று நாளில் 81,58,160 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,55,26,098 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அந்த ஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1,615 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மீன ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 12, 13, 32, 54. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மீன ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 12, 13, 32, 54. நேற்று நாளில் 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 18 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 95,89,520 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 32,33,426 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 881 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 9, 6, 6, 6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 9, 6, 6, 6. நேற்று நாளில் 53,02,000 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 574 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 2, 3, 2, 4. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 2, 3, 2, 4. நேற்று நாளில் 5,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 69,02,360 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: இன்று 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 11 திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:33 மணி வரை, ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:33 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் தெளிவு, ரிஷபம் விவேகம், மிதுனம் சிக்கல், கடகம் பொறுமை, சிம்மம் நிறைவு, கன்னி பொறாமை, துலாம் களிப்பு, விருட்சிகம் புகழ், தனுசு விருத்தி, மகரம் செலவு, கும்பம் வெற்றி, மீனம் ஆக்கம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் தெளிவு, ரிஷபம் விவேகம், மிதுனம் சிக்கல், கடகம் பொறுமை, சிம்மம் நிறைவு, கன்னி பொறாமை, துலாம் களிப்பு, விருட்சிகம் புகழ், தனுசு விருத்தி, மகரம் செலவு, கும்பம் வெற்றி, மீனம் ஆக்கம். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய நாள்

இசை ராஜ்குமார் இசையில் அந்த பாடல் வசீகரா திரைப்படத்துக்காக கேட்டு ரசித்தோம். அப்படியே சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற வழக்கம் வசந்தும் ஏராளமான தகவல்கள் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. சொந்தங்களை 102.6 102.8 நில வரிசையில் எங்கில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm.in இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். தெய்வலையில் பார்த்தீங்கன்னா கைகொண்டு தாக்குதல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இந்த தாக்குதலில் இருந்த சிறுவர்கள் பலியாயிருக்கிற சம்பவம் பதிவாயிருக்கிறது. தெய்வலையில் பார்த்தீங்கன்னா கவுடான என்ற பகுதியில் தான் இந்த சிரங்கப்ப வீதியில் தான் அமைந்திருக்கின்ற வீடு ஒன்று மீது இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இந்த உண்மையிலேயே சிறிசங்கப்போ வீதியில் தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. கைக்குண்டு வீசி போட்டு இரண்டு பேர் உந்துருடையில் தப்பிச் சென்ற சம்பவம் பதிவாயிருக்கிறது. சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா இனம் தெரியாத அவர்கள் தான் இந்த விஷயத்தை செய்திருக்கிறதாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் சிறுவர்கள் இருவர் உயர்ந்த சம்பவம் பதிவாயிருக்கிறது. தந்தை இப்பொழுது காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் இப்பொழுது செய்திகள் கிடைத்திருக்கிறது. பாருங்கள், அந்த கைக்குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டதாக இப்பொழுது எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. பார்க்கலாம், இது பற்றிய முடிவுகள் தீர்வுகள் வரும்போது நாங்கள் கட்டாயம் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். பெத்தி அக்கா அப்படின்னு சொன்னா என்ன என்ன பெத்தி அக்கா அப்படின்னு சொன்னா பெத்தி ஒரு ஹிஸ்டரி ஒன்று இருக்குது. அதாவது மருத்துவர், அதாவது நாங்கள் ஒரு மருந்து எடுக்கணும்னு வச்சுனாலும் மருத்துவரோட ஒரு ஸ்கிரிப்ஷன் இருக்கணும் இல்லையா, துண்டு இருந்தால் தான் கொடுப்பாங்க. ஸோ இவங்க என்னமோ பரந்துரை இன்றி பார்த்தீங்கன்னா இவங்க மயக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் மாத்திரைகளை விற்பனை செய்திருக்கிறாங்க. சரி, இவங்க விற்பனை செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி போலீஸார் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தகவல் ஒன்று கிடைச்சிருக்குது. இவங்களை பார்த்தீங்கன்னா 22 நாட்கள் வந்து விளக்கமறையில் வைக்குமாறு இப்பொழுது உத்தரவிட்டிருக்காங்க. என்ன காரணம் சொன்னால் இவங்களும் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது போதைப்பொருள் மாத்திரைகளை பயன்படுத்துவோர் மாத்திரைகள் பார்த்தீங்கன்னா பெத்தியக்கான அழைக்கப்பட்டிருந்த பெண் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து ஹெம்மாத்தகம கம்பலை சந்தி பகுதியில் இருக்கின்ற ஒரு மருந்தகம் ஒன்றில் தான் உரிமையாளராக இருக்கிறாங்க. 41 வயது உடைய இந்த பெண் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இந்த மயக்கம் வரக்கூடிய மருந்துகளையும் விற்பனை செய்கிறாங்க. அப்போ கேகாலி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்தின் உணவு மற்றும் மருத்துவ பரிசோதகர் மற்றும் எம்மாத்தகம காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி சமிந்த குணரத்ன ஆகியோரின் ஆலோசனையில் தான் அமைய இந்த காவல்துறை பரிசோதகர் சமன்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் குழு தான் இந்த விஷயத்தை செய்திருக்கிறாங்க. திரைப்படம் மாதிரி செய்திருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு பொது ஒருத்தர் அழைச்சிட்டு வந்து அவருக்கு 5 ரூபா காசை கொடுத்து இந்த மாதிரி மயக்க மருந்து போய் வாங்க அப்படின்னு சொல்லி அப்போ அவங்களும் காசை இல்லாத துண்டு இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க. அங்கே மாட்டிக்கொண்டாங்க. அதுக்கு பிறகு அவங்கள பிடிச்சி விசாரிக்கும் போது தான் தெரியுது நிறைய இடத்துங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவனல்ல கம்பல அரநாயக்க ஹொராவேல அதுபோல் திப்பிட்டியவளுடைய பகுதியில் பார்த்தீங்கன்னா பைக்கில் பார்த்தீங்கன்னா இவங்க மருந்துகள் சப்ளை பண்ணுறாங்களாம். இங்கே நண்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக அனுப்பி வைக்கிறாங்களாம் சில பேர் கேட்கும்போது. ஆக இப்படியான விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக இப்பொழுது மேலதிக விசாரணைகளை ஹிமாத்தகம காவல்துறை முன்னெடுத்து வருகிறது. பாருங்களே நடந்த விஷயத்தை, இப்படியான விஷயங்களும் இருக்கிறது. ஸோ மருந்துகளை வந்துட்டு போதைப் பொருளுக்காக பயன்படுத்துறது, மயக்கம் வர்ற மருந்துகளை போதைப் பொருளுக்காக போதைக்காக பயன்படுத்துவது, இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கும். இருந்தாலும் இந்த பெத்தியை காந்து வேலையை செய்திருக்கிறாங்க.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.
1: இது மக்கள் சூடிய மகுடமே,
2: அனைத்து வகையான ஆடைகளுக்கும் பொருத்தமான ஆபரணங்கள், திருமணம், விழாக்கள், விசேட நிகழ்வுகள், தினசரி அணிகலன்கள். ஸ்ரீ ஃபேன்சி, இலக்கு 32, பரசல வீதி, எட்டியாந்தோட்டை.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 11 தேதி கரவிட்ட தேசிய பாடசாலையிலும் நடைபெறும் டேக் கேர், பாதுகாப்பான பயணத்திற்கு.
4: என்ன செய்யணும்?
5: வர ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வா. காலமா 10 மணிக்கு
6: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

வசூல் ராஜா MBBR. பாடல் அளித்து வைத்திருக்கிறது சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். வடக்கு வசந்தம் பாதையில் செல்லும் போது ரொம்ப அவதானமாக செல்லுங்க சரிதானே? சரி, அதே போல உங்களுக்கு தெரியும், சுயாதீன ஊடக வளைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற வேலை திட்டம் தான் தேக்கியா வேலை திட்டம். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இது ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இரண்டாவது கட்டமாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுயாதீன ஊடக வளைப்பு உங்களுக்கு தெரியும், ITN வசந்தம், டிவி வசந்தம், FM லக்கண்ட இணைந்து செய்கின்ற ஒரு செயல் திட்டமாக இந்த செயல் திட்டம் காணப்படுகிறது. அது போல இந்த மாதிரி விஷயம் இந்த பிறகு குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது அட்வான்ஸா திங்க் பண்றாங்க. இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்களா அப்படின்னு இந்த வடிவேல் சிலுவார் எப்படி இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து ரூம் போட்டு யோசிப்பீங்களா அந்த மாதிரி எல்லாம்

இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே இருக்கிறது. இப்படி இருக்கும்போது நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? அவங்க அட்வான்ஸாக யோசிக்கும் போது நாங்களும் கொஞ்சம் அட்வான்ஸாக திங்க் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் அவங்களுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்துக்களை வழங்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஸோ மிஸ் பண்ணிக்கூடாது. இரும்புச்சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துகளுடன் மன வளர்ச்சி மற்றும் மூளை செயற்பாடுகள், நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம் மற்றும் தெளிவான பார்வை திறன் ஆகிய 5 முக்கிய அம்சங்களை கொண்ட முக்கிய வளர்ச்சி படிகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது தான் ஆங்கர்பீடியா ப்ரோ MFGM. மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க இன்றைக்கு பெருசா யோசிக்கிற குட்டிகளுக்கான ஸ்மார்ட் தயாரிப்பு என்று சொன்னால் ஆங்கர்பீடியா ப்ரோ MFGM தான். கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்டை பார்க்கவும். சீரான மற்றும் விதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையே சிறந்த வழிகாட்டி ஆகும். சரி, இந்த விஷயம் எப்படி இருக்கிறது? சரி, இந்த இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது நீங்கள் போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் கைகூறுக்க வேண்டும். அப்படி கைகூறுக்கும் போது அந்த போதைப் பொருளை நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும். அப்படி செய்யணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யறீங்கன்னு சொன்னால், அதாவது விநியோகத்தில் உங்களுக்கு தெரிந்தால், இப்படி எல்லாம் விநியோகம் பண்ணுறாங்க, இவங்க தான் பிசினஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணணும்னா உடனே 18-18 லட்சத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். ஏற்படுத்தி இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த மாதிரி பிசினஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த விஷயம் மூலமாக எங்களுடைய நாட்டையும் சமுதாயத்தையும் இளைஞர் சமுதாயத்தையும் நாங்கள் கட்டிக்கிளப்பக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே இருக்கிறது. சரி, நாங்கள் ஆசிய போட்டி பக்கம் கட்டாயம் செல்ல வேண்டும். காரணம், ஆசிய போட்டிகள் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. மகளிர் ஆசிய கிண்ண போட்டிகள் ஏற்கனவே நேற்று நடைபெற்ற போட்டி மிக விறுவிறுப்பான போட்டி. இந்த போட்டிகள் முதலாவது அரையிறுதி போட்டி. இதில் இந்திய மகளிர் அணி 40 ஓட்டங்களால் வெற்றி வாகை சூடி இப்பொழுது இறுதிப் போட்டிக்கு தயாராகிவிட்டது. இதில் இந்திய மகளிர் அணி முதலில் திருப்பத்தை ஆடியது. 149 ஓட்டங்களை பெற்றது. 6 விக்கெட்டுகளை இழந்து பதிலுக்கு திருப்பத்தை ஆடிய பங்களாதேஷ் மகளிர் அணி 109 ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது. 7 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் நிறைவில் 40 ஓட்டங்களால் மிக சிறப்பான வெற்றி வாகையை சூடியது. அதே போல மிக சிறப்பான பந்து வீச்சு. உண்மையில் இந்திய மகளிர் அணியின் பந்து வீச்சு நாங்கள் கட்டாயம் வாழ்த்தியாகும். காரணம், அந்த 150 ஓட்டுகளுக்கு சரியான முறையில் பந்து வீசி அவருடைய விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள். விக்கெட்டுகளை வீழ்த்தது மாத்திரமல்லாது, டாட் பால் தான் இங்கே முக்கியமான விஷயம். கிரிக்கெட்டை பொறுத்த மட்டும், ஹார்ட் பாலை பொறுத்த மட்டும் டாட் பால் தான் முக்கியம் என்று சொல்வார்கள். காரணம் இதான், இந்த போட்டியில் அதிகமான டாட் பால் வீழ்த்து போது ஓவர்கள் ஒரு பக்கம் குறையும் போது இந்த போட்டியில் வெற்றி இலக்கு ரொம்ப அதிகமான பிரஷரை கொடுக்கக்கூடும். இந்த ஸ்கோர்களை பார்த்துவிட்டு நாங்கள் கொஞ்சம் வரலாற்று திரும்பி பார்க்க வேண்டும். காரணம், இந்த ஆசிய கிண்ண மகளிர் போட்டிகளை பொறுத்த மட்டும் மிகவும் விறுவிறுப்பாக எதிர்பார்ப்புக்கு போட்டியாக மாறியிருக்கு. காரணம், இலங்கை அணிக்கான போட்டி இருக்கிறது. ஸ்ப்ரீத்தி மந்தான 2 ஓட்டங்களும் ஆட்டமிட நேற்றால் சஃபாலி வர்மா 64 ஓட்டங்கள் அவர் தான் கலக்கியிருந்தார். நேற்றைய போட்டியை பொறுத்தமட்டும் 40 பந்துகளுக்கு 64 ஓட்டங்கள், 7-4 ஓட்டங்கள் அடங்கலாக, 3-6 ஓட்டங்கள் அடங்கலாக இந்த ஓட்டணிக்கை பெற்றுக் கொடுத்தார். அதே போல ராவல் 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அணித்தலைவி கவுர் 24 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ரிச்சிகோஸ் பாத்தீங்கன்னா 21 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். தீப்தி சர்மா 13 ஓட்டங்கள், மொத்தமாக 20 ஓவர்களில் 149 ஓட்டங்கள். பந்துவீச்சு பாதையில் சுல்தானா 2 விக்கெட்டை வீழ்த்திருந்தார். பதிலுக்கு திருப்பத்தாடி பங்களாதேஷ் மகளிர் அணி ஆரம்ப விக்கெட்டுகள் கொஞ்சம் கொஞ்சம் விலக்குகளை கிட்டிருந்தா கூட இருந்த மிடில் ஓவர் பேட்ஸ்மேன் மேலி பேட்ஸ் உமன்ஸ் பெரிதாக சோதிக்கவில்லை. ஆரம்பத்தில் பாருங்கள், ஆக்டர் 21 ஓட்டலை பெற்றுக் கொடுத்தார். அதே போல ஃபிராண்டஸ் 14 ஓட்டலை பெற்றுக் கொடுத்தார். அவளை தொடர்ந்து பார்க்கும்போது பெரிய ஓட்டங்கள் யாரும் பெறவில்லை. 22 ஓட்டங்களை அணி 22 ஓட்டங்களை ஆக்டர் பெற்றுக் கொடுத்தார். 22 ஓட்டங்களை ஷரண் ஆக்டர் அவரை தொடர்ந்து வேறு யாரும் சோபிக்கவில்லை. மொத்தமாக 20 ஓவர்களில் 7 விக்கெட்டில் எடுத்து 109 ஓட்டுகளை பெற்று சுருண்டது. சுருண்ட சொல்லமானால் போட்டி தோல்வி அடைந்தது. இந்த போட்டியை பொறுத்த மட்டும் இதுவரையில் பார்த்தீங்கன்னா ஆசிய கிண்ண போட்டிகளை பொறுத்த மட்டும் எதிர்பார்க்கமிக்க போட்டிகளாக இருக்கிறது. இதுவரையில் கிண்ணங்களை சுவீகரித்து அதிகமாக சுவீகரித்த அணியாக இந்திய அணி இருக்கிறது. மாற்று கருத்து கிடையாது. குறிப்பாக பார்க்கும்போது இந்திய அணியை பொறுத்த மட்டும் 2012-13 ஆசிய கிண்ண போட்டியும் வென்றது. 16-17 ஆசிய கிண்ண போட்டியும் வென்றது. அதுக்கு பிறகு 22-23 ஆசிய கிண்ண போட்டியும் வென்றது. இடையில் பங்களாதேஷ் ஒரு முறை 2018 வெற்றி பெற்றது. அதுக்கு பிறகு 2024 இலங்கை அணி, இப்போது 2026 பார்க்கலாம். 3 முறை கிண்ணத்தை சுவீகரித்திருக்கின்ற இந்தியா ஒரு பக்கம், உள்ளே இருக்கிறது இலங்கை. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது சொல்லி. ஆக இன்றைய போட்டியில் வெற்றி பெறுகிற அணி இந்தியாவோடு மோதும். இந்தியா இப்பொழுது இறுதிப் போட்டிக்கு தயாராகிவிட்டது என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. ஆக இந்த போட்டிகளை பொறுத்த மட்டும் விறுவிறுப்பான போட்டியாக மாறுவதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா, முக்கியமான வீராங்கனைகள் இந்த குழாத்தில் இருக்கிறார்கள். இந்திய அணியை பொறுத்தவரை முக்கியமான வீராங்கனைகள் குழாத்தில் இருக்க ஸ்ரீதி மந்தானா போன்ற வீரர்கள். ஸ்ரீதி மந்தானாவை பொறுத்தவரை நாங்கள் கட்டாயம் சொல்லிய வேண்டும். அதாவது இந்த ஆசிய கிண்ண போட்டிகள், 20-20 ஆசிய கிண்ண போட்டிகளில் அதிகமான ஓட்டங்களை பெற்ற வீராங்கனையாக ஸ்ரீதி மந்தானா தான் இருக்கார். 633 ஓட்டங்களை பெற்றுக்கிறார். அதே போல அதிகபட்ச ஓட்டமாக ஒரு போட்டியில் அதிக ஓட்டங்களை பெற்ற வீராங்கனை பட்டியலும் ஸ்ரீதி மந்தானா தான் இருக்கார். 124 ஓட்டங்கள். ஆக இப்படியான சாதனை படுத்த வீராங்கனைகள் இருக்கின்ற இந்த அணி, பார்க்கலாம் இலங்கை என்ன செய்ய போகிறது. இன்றைய போட்டியில் இன்றைய போட்டி இலங்கைக்கு முக்கியமான ஒரு போட்டியாக இருக்க போகிறது, மாற்று கருத்து கிடையாது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற பிறகு 13 தேதி
இறுதிப் போட்டி நடைபெறப் போகிறது. இறுதிப் போட்டியில் எந்த

அணி வெல்ல போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இலங்கை மகளிர் அணி மற்றும் இலங்கை மகளிர் அணி மணிக்கும் பாகிஸ்தான் மகளிர் அணி மற்றும் இலங்கை மகளிர் அணிகள் மோதும் போட்டி இன்றைய நாள் 8 மணிக்கு நடைபெற இருக்கிறது.

0: கிளிநொச்சி, பூநகரி, கரியாலை, நாகப்படுவன், அருள்மிகு அரசடி ஸ்ரீ ஞான வைரவர் தேவஸ்தான வருடாந்து அலங்கார உற்சவ விஞ்ஞாபனத்தினை தொடர்ந்து இன்றைய தினமானது சப்பர திருவிழா நடைபெற உள்ளது. காமினிபுரம் தர்பாலி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய பராபவ வருஷ வருடாந்த தேர் திருவிழாவினை முன்னிட்டு நாளைய தினமானது கொடியேற்றத்துடன் விழா ஆரம்பமாகி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று தேர் பவனி நடைபெற்று அதனைத் தொடர்ந்து இம்மாதம் 14 தேதி திங்கட்கிழமை அன்று தீர்த்தோற்சவம் நடைபெற உள்ளது. எட்டியந்தோட்டை நகர் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய சித்திர தேர் பவனியை முன்னிட்டு நாளைய தினமானது காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து பால்குட பவனி ஆரம்பமாகி மாலை வேளையில் வேட்டி திருவிழா நடைபெற உள்ளது.
1: நிகழ்வு பதிவேடுகள் கேட்டீர்கள். இது போன்ற உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறும் கலை, கலாச்சார, பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி: வசந்தம் FM நிகழ்வு பதிவேடுகள், இலக்கம் 37, விக்ரமசிங்கபுர, பத்தருள்ள. அல்லது 0112-775-1100 என்ற ஃபேக்ஸ் இலக்கத்துக்கும் அனுப்பி வையுங்கள்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா.
1: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
0: 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேல் ஐந்து சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர்வனம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூ, டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி, எஸ்பிஎஸ் குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
3: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
4: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
3: வசந்தம் FM
0: திரை உலகின் நட்சத்திரம், வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
5: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் திரையா வந்து கொண்டிருக்கிறார் நடிகை ஸ்ரேயா.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரி, அதாவது நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் காலையில் இல்லையா. நீங்கள் உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ் சொந்தங்களே மறந்து விடாதீர்கள். ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்க சொன்னால் அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் அங்கே போய் பெற்றுக்கொள்ள முடியும். கட்டிட உபகரணங்கள், அதுபோல கடத்தொழில் சார் உபகரணங்கள், அதுபோல ஜிஐடி வைகள், பெயிண்ட் வைகள், எல்லாவற்றையும் நீங்கள் அங்கே போய் பெற்றுக்கொள்ள முடியும். சரி, அதே போல இந்த போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் கை கொடுக்க வேண்டும் இல்லையா. நிச்சயமாக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கி விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலைத்திட்டம். இந்த வேலைத்திட்டத்தில் நாங்கள் கட்டாயம் கை கொடுத்தால் மாத்திரமே நாங்கள் இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க முடியும். போதைப் பொருள் என்பது இங்கு இளைஞர்கள் மத்தியிலும் அதே போல பாடசாலை மாணவர்கள் மத்தியிலும், அதாவது குறிப்பாக அவருடைய வாழ்க்கையை இல்லாமல் செய்கின்ற ஒரு வேலையாக இருக்கிறது. ஆக இவற்றை நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் கட்டாயம் ஒருவரும் கை கோர்க்க வேண்டும். அது எப்படி இருந்தாலும் நீங்கள் போதைப் பொருள் விநியோகம் பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிந்தால், இவங்க தான் விநியோகம் பண்ணுறாங்க, இவங்க தான் பிசினஸ் பண்ணுறாங்க அப்படின்னு விஷயம் தெரிந்தால் உடனடியாக அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18 18 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அது போன்ற விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த மாதிரி தான் பிசினஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பகிர்ந்து கொள்ளுங்க. ஸோ அது உங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அதே போல இன்னொரு விஷயம், அதாவது புனர்வாழ்வுக்காக யாருக்காவது புனர்வாழ்வு கொடுக்க வேண்டும், ஒரு போதைப் பொருளுக்கு சிக்கி அடிமையாக இருக்கிறார் சொல்லி யோசிக்கிறீங்க சொன்னால் அவருக்கு புனர்வாழ்வு கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் 19 27 இந்த இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு புனர்வாழ்வுக்கான விஷயத்தைகள் செய்து கொடுக்க முடியும் என்ற விஷயமும் பொழுது பகிரப்பட்டிருக்கிறது. அதுபோல் சின்னவங்களை பற்றி நாங்கள் பேசுவோம். குட்டீஸை பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக திங்க் பண்ணாங்க இல்லையா, அதாவது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணுறாங்க. நாம் ஒரு கேள்வி கேட்டால் 10 பதில் வச்சிருக்காங்க, 10 பதிலுக்கும் 10 கேள்வியும் வச்சிருக்கிறாங்க, எப்படா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு பிள்ளைகள் நாம் நினைக்கிறத விட அதிகமாக விஷயங்களை பார்க்குறாங்க, கேட்குறாங்க, நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் அவங்க வந்து அட்வான்ஸாக திங்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, வாய்ப்புகள் அப்படி தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாங்கள் அவங்களுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்துக்களை வழங்க வேண்டும் இல்லையா. அதாவது இரும்பு சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துகளுடன் மன வளர்ச்சி மற்றும் மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம் மற்றும் தெளிவான பார்வை திறன் ஆகிய 5 முக்கிய வளர்ச்சி படிகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது தான் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்னைக்கு பெருசா யோசிக்கிற குட்டீஸ்களுக்கான ஸ்மார்ட்டான தயாரிப்பு என்று சொல்ல முடியும். அதேபோல கூடுதல் விவரங்களுக்கு பாக்கெட்டை பார்க்கவும். சீரான மற்றும் விவிதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விடயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையை சிறந்த வழிகாட்டியாகும் என்பதும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். சரி, முக்கியமான சில செய்திகளுக்கு அதையும் பகிர்ந்து விட்டு நான் ஒரு வைபான பாடலுக்கு போகலான்னு யோசிக்கிறேன். ஸோ கட்டாயம் இந்த பாட்டை கேளுங்க சரியா. நான் சில செய்திகளை பகிர்ந்து விட்டு ஒரு பாட்டுக்கு போகலாம் சார். இந்த பாட்டு நல்லா சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டாக இருக்கும், டான்ஸ் பண்ணுறது ரெடியா இருங்க. என்ன போடு சார் நான் யோசிக்கல. ஆமாம் அப்படிதான். சரி ஓகே. இப்போ சீனாவில் தன்னாட்சி பெற்ற மாகாணம் திபெத். இது இமயமலை பார்த்தீங்கன்னா இமயமலையின் வடக்கு பகுதியில் இருக்கின்ற உயரமான இடத்தில் இந்த திபெத் அமைந்திருக்கிறது. திபெத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி பயங்கர நிலநடுக்கம் ஏற்படுது. அந்த நாட்டில் ஷிகாட்சோ நகரை மையப்படுத்தி இந்த நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நிலநடுக்கம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள். அப்போ திபெத்தில் பார்த்தீங்கன்னா இன்று நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. காலை 4:02 அளவில் தான் இந்த நிலநடுக்கம் பதிவாகியிருக்கிறது. அளவுகோலில் 3.7 ஆக பதிவாகியிருக்கிறது. தேசிய நில அதிர்வு மையம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. 30 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 28.365 டிகிரி வடக்கு அட்சரேகையிலும் 87.594 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் தான் இந்த இருப்பதாக முதலில் தீர்மானிக்கப்பட்டது. அதே போல இன்னும் ஒரு நிலநடுக்கமும் பதிவாகியிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் இருக்கின்ற நிலநடுக்கம், அதாவது ஆப்கானிஸ்தானிலும் இந்த நிலநடுக்கம் பதிவாகிறது. அதாவது கிட்டத்தட்ட காலை 4:20 அளவில் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.5 பதிவாகியிருக்கிறது. தேசிய நில அதிர்வு மையம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் 163 கிலோமீட்டர் ஆழத்தின் மையமாக கொண்ட இந்த நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா 36.475 டிகிரி வடக்கு அட்சை ரேகையிலும் 71.175 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இந்த நிலநடுக்கம் பதிவாயிருப்பதாக முதலில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. சரி, அதே போல இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. அதாவது இந்த குடிநீர் போத்தல்களை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச சிலரை விலைக்கு குடிநீர் போத்தல்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்ததாக மட்டக்களப்பு வாழைச்சேனை உணவகம் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா 750,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. வாழைச்சேனை இந்திவா நீதிமன்றம் விசாரணைக்கு வந்த இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட உணவக உரிமையாளர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்துதான் இந்த நீதிமன்றம் 750,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. நுகர்வு விவகார சபையினர் மட்டக்களப்பு மாவட்டம் அதிகாரிகளால் கடந்த ஜூன் மாதம் உள்ள நான் செய்தியை வணக்கம் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொடுத்து 4ஆம் தேதி அன்று மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போது இந்த அத்துமீறல் கண்டறியப்பட்டதும் இங்கு முக்கியமான விஷயமா இருக்கிறது. இதுல எப்படின்னு அதிகபட்ச சில்லறை விலை 100 ரூபாவாக குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு போத்தல் லீட்டரின் விலை பாத்தீங்கன்னா 130 ரூபாய்க்காக விற்பனை செய்யப்பட்டது. 30 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்படி 750,000 போக போகிறது.

கேட்டுக்கொண்டிருக்கின்ற வணக்கம் வசந்தம். அப்படியே ஒரு வைபான பாடல் கேட்டீங்கன்னா நிறைய பேர் டான்ஸ் பண்ணிக்கொண்டிருக்கிறீங்க. நிறைய பேர் டான்ஸ் பண்ணிக்கொண்டு நிறைய ஆஃபீஸ்க்குள்ளே எல்லாம் போவாங்க. இப்போ தான் டான்ஸ் பண்ணிக்கொண்டு, ஏன்னா ஆஃபீஸில் இந்த மாதிரி ரேடியோலாம் போட்டுருக்கிறது போது அப்படியே இந்த பாடலுக்கு இருக்கும் போது சின்ன டான்ஸ் போட்டு தான் போவாங்க. நிறைய பேர் காஃபி ஊற்று போது அப்படியே டான்ஸ் பண்ணிக்கொண்டு காஃபி என்ன உண்மையெல்லாம் சொல்றேன். சரி ஓகே, சந்தோஷமா நீங்கள் இருக்க வேண்டும். காலை பொழுது அதே போல வாகனம் செலுத்தும் நீங்கள் கவனமாக அவதானமாக செலுத்த வேண்டும். காரணம் நீங்கள் பாதையில் செல்லும் போது உங்கள் வேகத்தை கட்டாயம் கட்டுக்கோப்பில் நாங்கள் வைத்துக் கொள்ளும். காரணம் அந்த வேகம் அதிகரிக்கும் போது எங்களில் கட்டுப்பாட்டை இழக்கும் போது விபத்துகள் அதிகமாக ஏற்படுகிறது. ஆக விபத்துகளை குறைக்க வேண்டும், நாங்கள் தயவு செய்து இந்த விஷயங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 9 மணி.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: அனைவருக்கும் அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ இன்றைய தினம் நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மிக்ரக விமான கொள்முதல் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காகவே அவர் இவ்வாறு ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதேவேளை மிக் விமான கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் ரொஷான் குணதிலக்கு நேற்றைய தினம் நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாக இருந்தார். அங்கு அவர் 5 மணித்தியாலங்களுக்கு மேலாக வாக்குமூலம் அளித்ததன் பின்னர் நிதி குற்ற புலனாய்வு பிரிவிலிருந்து வெளியேறி சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் மழை பெய்வதற்கான சாத்தியம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஓவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாலைத்தீவு மாவட்டத்திலும் இன்று பிற்பகல் 2 மணியின் பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துக்களை தவிர்த்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதே நேரம் புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக மாத்தறை வரையான கடற்பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள் உறுப்பினர்களாக உள்ள பிரிக்ஸ் அமைப்பின் மாநாடு நாளை மற்றும் நாளை மறுதினங்களில் டெல்லியில் நடைபெறவுள்ளது. இம்மாநாட்டிற்கு 4வது முறையாகவும் இந்தியா தலைமை வகிக்கின்றது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின், சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங், தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிரில் ரமபோசா, ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஸ்கியான், எகிப்து ஜனாதிபதி அப்துல் பட்டா எல்சிசி, எத்தியோப்பியாவின் பிரதமர் அபி அகமது, இந்தோனேஷியாவின் ஜனாதிபதி பிரபாவோ சுபியாண்டோ யுஏஇ சார்பில் அபுதாபி பட்டத்து இளவரசர் ஷேக் காலித் பின் முகமது பின் ஜெயித் அல் நைஹான், பிரேசில் வெளியுறவு அமைச்சர் மௌரோ விஹாரோ ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். இம்மாநாட்டில் பங்கேற்க ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் இன்று காலை டெல்லியை சென்றடைந்துள்ளார். மாஸ்கோவிலிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி சென்றடைந்த புட்டினை வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கே வி சிங் விமான நிலையத்திற்கு சென்று நேரடியாக வரவேற்றதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் அவரது வருகையை முன்னிட்டு டெல்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வளர்த்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
6: நிமிர்ந்த நடை.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: வணக்கம் வசந்தம். சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்ற பேஸ்புக் வழியாக வந்து கொள்ளுங்கள். ஏராளமான விடயங்கள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து வந்து கொள்ளுங்கள். காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.

சிலாஞ்சிறிய லவர் பந்து திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வந்திருக்கிறது. சுயாதீன ஊடக வலையமைப்பு செய்கின்ற ஒரு முக்கியமான வேலைத்திட்டம், பொறுப்பு வாய்ந்த வேலைத்திட்டம் உங்களுக்கு தெரியும், டேக் கேர் வேலைத்திட்டம். இந்த டேக் கேர் வேலைத்திட்டமானது பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த டேக் கேர் வேலைத்திட்டத்தின் மூலமாக பாடசாலை மாணவர்கள் மத்தியில் பாத்தீங்கன்னா வீதி விபத்துகளை குறைக்கும் வண்ணம், அதாவது பாடசாலைகளுக்கு மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கருத்தரங்கு வடிவிலும் அதே போல நாடக வடிவிலும் இந்த விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது கட்டமாக இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்க்கும் போது இதன் மூலமாக வசந்தம் FM, வசந்தம் TV, ITN, லக்கண்ட இணைந்து செய்கின்ற ஒரு வேலை திட்டமாக தான் இந்த வேலை திட்டம் காணப்படுகிறது. சரி, முக்கியமான செய்திகள் பல இருக்கிறது. 2027 ஆண்டுக்கான ஒரு புதிய ஒரு திட்டம், அதாவது பாத்தீங்கன்னா 2007 ஆண்டுக்கான அறிமுகப்படுத்த வருகின்ற புதிய கல்வி மறுசீரமைப்புகளில் அமைய சாதாரணத்தர பரீட்சை 7 பாடங்களாக மட்டுப்படுத்துவதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக இப்பொழுது சொல்லப்பட்டுகிறது. பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய தலைமையிலான இடம்பெற்ற புதிய கல்வி மறுசீரமைப்புகளின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கான நாடாளுமன்ற துணைக்குழு கூட்டத்திலே இந்த விடயம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவ இது தொடர்பில் அறிக்கையில் குறித்த குறிப்பிட்ட சட்டங்கள் குறிப்பிட்ட கூட்டத்தில் இந்த விஷயத்தை சமர்ப்பித்திருக்கிறார். அதுக்கமைய புதிய பாடத்திட்ட கட்டமைப்புகளின் கீழ் ஒரு பாடவியை 40 நிமிடங்களாகவும் பாடசாலை நேரம் காலம் 7:30 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை நடத்த பரிந்துரைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. சாதாரண தர பரீட்சை 7 பாடங்களை உள்ளடக்கியதாக அமையும் என்பதும் வரலாறு மற்றும் அழகியல் பாடங்கள் இதில் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்மொழி, ஆங்கிலம், விஞ்ஞானம், கணிதம் மற்றும் சமயம் உள்ளிட்ட கட்டாய பாடங்கள் தொடர்ச்சியான மற்றும் தொகுப்பு மதிப்பீடு முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் 10 மற்றும் 11 தரங்களில் தொழிற்கல்வி பாடங்கள் அறிமுகப்படுத்தப்படவும் 12 மற்றும் 13 தரங்களில் சமூக நல்லிணக்கம், சட்டம் மற்றும் ஒழுக்க நெறி தொடர்பான பாடத்தொகுதிகளும் உள்ளடக்க திட்டமிட்டிருப்பதாகவும் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல விஷயம்தான். இது பற்றிய விஷயங்கள் வரும்போது, மேலதிக விடயங்கள் வரும்போது நான் கட்டாயம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் எஃப்எம் பிரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து பிரைடெக் சீல் கோட்.
2: கெட்டியாந்தோட்டையில் புது வரவு, உங்கள் அழகுக்கு புது பொழிவு, மங்களகரமான அழைத்த வகையான ஆடைகளுக்கு

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 11 திகதி கரவிட்ட தேசிய பாடசாலையிலும் நடைபெறும் டேக் கேர் பாதுகாப்பான பயணத்திற்கு.
2: என்ன செய்யணும் நானா?
3: வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வா, காலமா 10 மணிக்கு.
1: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: செல்வம் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு மகிழ்ந்தீர்கள், அப்படியே சந்தோஷமாக இருந்திருக்கின்றீர்கள். இப்போது நான் எங்க போக போறது உங்களுக்கு தெரியும், டேக் கேர் வேலை திட்டம் என்னை நாளில் பாத்தீங்கன்னா கரவிட்ட மத்திய கல்லூரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கிருந்து எங்களோட அழைப்பின் வழியாக இணைந்து கொள்கிறார் விஜய். வணக்கம் விஜய்.
1: வணக்கம் புவனேஸ்வரருக்கும் சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்கள். உங்களுக்கு தெரியும் சுயாதீன ஊடக

0: அமைப்பானது மிகச்சிறந்த வேலை திட்டங்களில் ஒன்றாக இந்த தேக்கியார் வேலை திட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம், கல்வி அமைச்சு, அதேபோல் இலங்கை போலீசார், இலங்கை போக்குவரத்து போலீசார், இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், இவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்துக் கொண்டு இலங்கையின் மிக சிறந்த வேலை திட்டமாக இந்த பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாக தெளிவூட்டும் ஒரு வேலை திட்டமாக இந்த தேக்கியார் வேலை திட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இன்று எங்களுடைய 18வது வேலை திட்டமாக கரவீட்ட பகுதிக்கு வந்திருக்கிறோம். அதாவது எங்களுடைய நிவித்திகள கல்வி வளையத்திற்கு உட்பட்ட பாடசாலைகளை ஒன்றிணைத்துக் கொண்டு கரவிட்ட தேசிய பாடசாலையில் எங்களுடைய வேலை திட்டமானது இன்றைய நாள் காலை பொழுதில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வலைமை போல் நிவித்திகள கல்வி வளையத்திற்கு உட்பட்ட 23 பாடசாலைகளிலிருந்து சுமார் 660க்கும் அதிகமான பாடசாலை மாணவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். எனவே இந்த கரவிட்ட மத்திய கல்லூரியை சேர்ந்த பாடசாலை மாணவர்களையும் ஒன்றிணைத்துக் கொண்டு இந்த வேலை திட்டத்தை நாங்கள் சிறப்பாக ஆரம்பித்திருக்கிறோம். காலை பொழுதில் எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாக இந்த வீதி நாடகம் அரங்கேற்றப்பட்டிருந்தது எங்களுடைய போலீசாரின் மூலமாக. இந்த வீதி நாடகம் என்பது மிக முக்கியமாக பாடசாலை மாணவர்களுக்கு வீதியில் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், வீதியில் நாங்கள் பயணிக்கும் முறைகள், வாகனங்கள் எவ்வாறு செல்கிறது, வாகனங்களில் நாங்கள் வாகனங்களை செலுத்தும் போது எவ்வாறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் போன்ற பல விடயங்களை அவர்கள் இந்த வீதி நாடகத்தினூடாக பாடசாலை மாணவர்களுக்கு மிக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவர்கள் தெளிவூட்டியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் கருத்தரங்குகள் செயலமர்கள் மூலமாக இன்றைய நாளிலும் எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு இந்த போக்குவரத்து சம்பந்தமாக இருக்கக்கூடிய போக்குவரத்து விதிமுறைகள், அதை நாங்கள் மீறும் பொழுது எங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள், விபத்துகளை நாங்கள் சந்திக்கும் போது முகம் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் போன்ற பல விடயங்களை பாடசாலை மாணவர்களுக்கு இன்றைய நாளிலும் நாங்கள் தெளிவுபடுத்த தயாராக இருக்கின்றோம். அதே போல் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் இங்கு 1990 சுவசரிய அவசர சேவையும் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். திடீரென நாங்கள் ஒரு விபத்துக்கு முகம் கொடுக்கும் பொழுது இந்த சுவசரிய திட்டத்தை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது, சுவசரிய திட்டத்தில் இருக்கக்கூடிய பயன்கள், அதன் அவர்கள் எவ்வாறு எங்களோடு இந்த நட்புறவை பேணுகிறார்கள் போன்ற பல விடயங்களையும் எங்களுக்கு நாங்கள் நேரடியாக தெளிவுபடுத்தியிருக்கிறோம் எங்களுடைய பாடசாலை மாணவர்கள். இது போல ஏராளமான நன்மைகள் இருக்கிறது எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு. இலங்கையில் இந்த வீதி போக்குவரத்து எவ்வாறு முன்னேறி கொண்டிருந்தாலும் அதில் மிக முக்கியமாக நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது இந்த வீதி விபத்துக்கள். அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் வீதி விபத்தற்ற ஒரு இலங்கையை உருவாக்கும் முகமாக ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் இந்த வேலை திட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த நாளிலும் இந்த வருகை தந்திருக்கக்கூடிய 680 பாடசாலை மாணவர்கள் மாத்திரமல்ல பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் இந்த வேலை திட்டமானது மிக முக்கியமாக ஒரு வேலை திட்டமாக மாறுவதற்கு தயாராக இருக்கிறது. இந்த நாள் நாங்கள் கரவிட்ட மத்திய கல்லூரியில் 3 வரை இந்த வேலை திட்டத்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். இன்றும் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் கல்வி அமைச்சின் அதிகாரிகள், அதே போல கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம், இலங்கை போலீசார், இலங்கை போக்குவரத்து போலீசார், இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களும், இலங்கையில் முதல் தர காப்புறுதி நிறுவனமாக இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் காப்புறுதி நிறுவனமும் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டிக் கொண்டு இந்த வேலை திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே அடுத்தடுத்த மனுஷாலங்களில் இது பற்றிய மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கிறேன்.
1: நன்றி நன்றி விஜய். இது தேக்கியா வேலை திட்டத்திலிருந்து எங்களோடு அறிவிப்பாளர் விஜய் அவர்கள் கரவிட்ட மத்திய கல்லூரியிலிருந்து இணைந்து கொண்டு அங்கு நிகழ்வுகள் பற்றி அறிய தந்திருந்தார். நேரம் இப்போது 9:33 நிமிடம்.

இன்று செப்டம்பர் மாதம் 11 திகதி. தமிழ் இலக்கியத்திலும் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலும் தனக்கென ஒரு அழியாத இடத்தை பிடித்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு நாள் இன்று. 1882 ஆண்டு டிசம்பர் மாதம் 11 திகதி தமிழ்நாட்டின் எட்டயபுரத்தில் இவர் பிறந்தார். சிறு வயதிலேயே அவரது கவித்திறனை பார்த்த எட்டயபுரம் மன்னர் அவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். ஆனால் பாரதியார் வெறும் கவிஞர் மட்டும் கிடையாது. அவர் பத்திரிகையாளர், சிந்தனையாளர், சமூக சீர்திருத்தவாதி, சுதந்திர போராட்ட உணர்வை மக்களிடம் விதைத்தவர். அவருடைய கவிதைகள் எழுதப்பட்ட காலத்தை நினைத்து பாருங்கள். நாடு ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இருந்த காலம். அந்த சூழலில் பாரதியாரின் கவிதைகள் மக்களிடம் தேசப்பற்று, துணிச்சல், தன்னம்பிக்கை ஆகியவற்றை உருவாக்கின. அச்சமில்லை அச்சமில்லை போன்ற பாடல்கள் பயத்தை எதிர்த்து நிற்கும் தைரியத்தை பேசின. சாதிகள் இல்லையடி பாப்பா போன்ற படைப்புகள் சாதி வேறுபாடுகளை எதிர்த்து மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற கருத்தை முன்வைத்தன. புதுமை பெண் மூலம் பெண்கள் கல்வி கற்று சுதந்திரமாகவும் சம உரிமையுடனும் வாழ வேண்டும் என்று முற்போக்கான சிந்தனையை முன்வைத்தார். யாமறிந்த மொழிகளிலே போன்ற பாடல்கள் தமிழின் மீது அவருக்கு இருந்த ஆழமான பற்றை வெளிப்படுத்தின. அதே நேரத்தில் சின்னஞ்சிறு கிளியே, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்ற படைப்புகள் அவரது கவிதைகளில் இருந்த அன்பு, கற்பனை, இலக்கிய வளம் மற்றும் சமூக சிந்தனையை வெளிப்படுத்துகின்றன. பாரதியார் தனது கவிதைகளை மட்டும் எழுதிவிட்டு இருந்தவர் கிடையாது. சுதேசமித்திரன், இந்தியா போன்ற பத்திரிகைகளில் பணியாற்றி தனது எழுத்தின் மூலமாகவும் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். அவருடைய வாழ்க்கையில் புதுச்சேரி ஒரு முக்கியமான இடம். ஆங்கிலேயர் கண்காணிப்பில் இருந்து அவர் தப்பிக்க புதுச்சேரியில் வாழ்ந்த காலத்தில் பல முக்கியமான படைப்புகளை பாரதியார் உருவாக்கினார். அவருடைய கவிதைகள் அப்போது மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு குரலாக இருந்தது. ஆனால் இன்று அதே கவிதைகள் பள்ளி மாணவர்களிடம் பாட புத்தகங்களில் இருக்கின்றன, மேடைகளில் ஒலிக்கின்றன, இசையாக மாறுகின்றன, சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது பாரதியார் வாழ்ந்த காலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய அவரது வார்த்தைகள் இன்றும் புதிய தலைமுறையிடம் தன்னம்பிக்கை, சமத்துவம், பெண்கள் முன்னேற்றம், மொழிப்பற்று, தேசப்பற்று போன்ற கருத்துக்களை எடுத்து செல்கின்றன. 1921 ஆண்டு செப்டம்பர் மாதம் 11 திகதி தனது 38 வயதில் பாரதியார் மறைந்தார். வாழ்ந்தது குறுகிய காலம். ஆனால் அவர் எழுதிய வார்த்தைகளின் வாழ்க்கை அது இன்னும் முடிவடையவில்லை. பாரதியார் மறைந்திருக்கலாம், ஆனால் அவரது சிந்தனைகள் மறையவில்லை. அதனால்தான் அவர் ஒரு கவிஞர் மட்டுமல்ல, தமிழர்களின் சிந்தனையை தட்டி எழுப்பிய மகாகவி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு நாளில் அவரது கவிதைகளை நினைவு கூறுவதோடு மட்டும் நின்று விடாமல் அவர் கனவு கண்ட சமத்துவமான கல்வி அறிவு கொண்ட அச்சமற்ற சமூகத்தை நாம் உருவாக்குவோம். இது உங்கள் வசந்த மெஃபெமின் தமிழின் குரலோடும் மகாகவியின் சிந்தனைகளோடும் என்றும் இணைந்திருப்போம்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
2: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
0: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனி சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
3: 16 நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்க 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி, எட்டியாந்தோட்டை.
4: நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
5: நிலா காயும் நேரம் சரணம்.
4: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. அதாவது அந்த போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் கை கோர்க்க வேண்டும். கை கோர்த்தால் மாத்திரமே இந்த போதைப் பொருளை நாங்கள் இல்லாமல் ஒழிக்கல் செய்ய வேண்டும், இல்லாமல் செய்ய முடியும். காரணம் இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்கள் மத்தியிலும் பாடசாலை மாணவர்கள் மத்தியிலும் இந்த போதைப் பொருள் ஊடுருவல் என்பது இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. ஆக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கி விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நாங்கள் ஒவ்வொருவரும் கை கோர்க்க வேண்டும். அந்த போதைப் பொருள் எதிர்ப்புக்காக நாங்கள் எப்படியா என்ன வேலைகள் செய்ய சொன்னால், நீங்கள் போதைப் பொருள் விநியோகத்தில் உங்களுக்கு தெரிந்தால், யாராவது இப்படி விநியோகம் பண்றாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிந்தால் உடனடியாக அழைப்பின் ஏற்படுத்துங்கள். 18 18 என்ற இலக்கத்துக்கு அழைப்பின் ஏற்படுத்தி அதை பற்றிய விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல புனர்வாழ்வுக்காக அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய போறீங்க, உதவி செய்ய வேண்டும் சொல்லி நினைக்கிறீங்கன்னு சொன்னால் 19 27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பின் ஏற்படுத்தி அவர்களுக்கு அந்த உதவியை நீங்கள் செய்து கொள்ள முடியும். புனர்வாழ்வுக்காக அந்த போதைப் பொருள் இல்லாத ஒரு நாட்டை ஒரு தேசத்தை நாங்கள் கட்டாயம் உருவாக்க வேண்டும். உலகமே எதிர்நோக்குகின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்த போதைப் பொருள் பிரச்சனை. பொது பல வகையான போதைப் பொருள் பிரச்சனை இருக்கிறது. ஹாசிஸா இருக்கலாம், அதே போல ஐஸ் போதைப் பொருளா இருக்கலாம். பல வகையான போதைப் பொருள்கள் இப்பொழுது மாணவர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் இப்பொழுது ஊடுருவி இருக்கிறது. அதை இல்லாமல் செய்வது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. அதே போல இப்போது இருக்கின்ற குழந்தைகள் சிறுவர்கள் வித்தியாசமா யோசிக்கிறாங்க இல்லையா. இப்ப இருக்கிற குட்டிஸ் பாத்தீங்கன்னா வயசுல சின்னவங்களாக இருந்தாலும் யோசிக்கிறது என்னவோ ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கிறது. ஆக இன்னைக்கு இருக்கிற இந்த பிள்ளைகள் நாம நினைக்கிறத விட அதிகமாக விஷயங்களை பாக்குறாங்க, கேட்கறாங்க, புரிஞ்சுக்கொள்றாங்க, அதை விட புதுசு புதுசா யோசிக்கிறாங்க. சில நேரங்கள் அவங்க யோசிக்கிறத பார்க்கும்போது நமக்கு ஒரு யோசனையா இருக்குது, இவங்க எப்படி இப்படி யோசிக்கிறாங்க, ஒரே யோசனை தான் அவங்க. இந்த மாதிரி யோசிக்க வைக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் என்ன செய்யணும், அந்த குட்டிஸுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணும் இல்லையா. உலகத்தை பெருசா பாக்குற அவங்களுக்கு நாங்கள் கட்டாயம் எங்களுடைய ஆதரவை கொடுக்கிறோம். எப்படி ஆதரவு கொடுக்க முடியும்னா அவங்களுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்துக்களை வழங்க வேண்டும். எப்படின்னு சொன்னால் இரும்பு சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துகளுடன் மன வளர்ச்சி மற்றும் மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம் மற்றும் தெளிவான பார்வை திறன் ஆகிய 5 முக்கிய வளர்ச்சி படிகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது தான் இந்த அங்கபீடியா ப்ரோ MFG என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த 5 விஷயங்களும் அப்படியே வந்து சேர்ந்துடும். அப்ப இன்னைக்கு பெருசாக யோசிக்கிற இந்த குட்டிசுகளுக்கான ஸ்மார்ட்டான தயாரிப்பு அங்கபீடியா ப்ரோ MFG என்பதை GM என்பதை மறந்து விடாதீர்கள். ஆக கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்டை பார்க்கும். சீரான மற்றும் விதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயற்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் உடல் சக்தி தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையே சிறந்த வழிகாட்டியாகும். ஜனதா ஸ்டீல் பொருட்கள் மூலமா நீங்க கொள்முதல் செய்யுங்க. ஜனதா ஸ்டீல் நீங்க பொருட்கள் கொள்முதல் செய்யும் போது ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கிறதுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. தரமான விலையில் நீங்கள் நியாயமான விலையில் தரமான பொருட்களை நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். சரி, இப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான செய்தியோடு நானும் நிகழ்ச்சியில் விளையாட போகிறேன். நாட்டின் தற்போது வறட்சியான காலநிலை நிலவுகின்ற பகுதிகள் எதிர்வரும் அக்டோபர் மாதம் மற்றும் நவம்பர் மாதங்களில் குறிப்பிட்ட அளவு மழை பெய்யக்கூடும் என்று இப்பொழுது வளிமண்டல திணைக்களம் சொல்லியிருக்கிறாங்க. சுமார் 4 மாதங்களுக்கு தொடர்ந்து நிலவிய அந்த கடுமையான வறட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தான் இந்த மொனராகலையில் பாத்தீங்கன்னா நேற்றைய நாளில் மழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக அங்கிருந்த அந்த சூடு வெப்பநிலை பாத்தீங்கன்னா தணிக்கப்பட்டுகிறது. குடிநீர் தேவைகளுக்கு பூர்த்திகள் இப்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது. இதேவேளை வடக்கு, மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, குருநாகல், மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் வெப்பம் சுட்டென் தொடர்ந்து அவதானம் செலுத்தக்கூடிய மட்டத்தில் உள்ளதாக வளிமண்டல திணைக்களம் இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. மேலும் நாட்டில் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 1,35,037 பேர் குடிநீர் பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் இந்த தகவல்கள் சொல்லுகிறது. ஒழிக்கின்ற பாடலோடு நானும் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து ராகம் சுகம் அடைந்த நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ML கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உன் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன். புவனேஸ்வரராஜ், நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
4: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
5: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களில் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
6: நன்றி புவனேஸ் நேயர்கள், அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் காலை 10 மணி.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ சற்று முன்னர் நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகியுள்ளார். மிக்ரக விமான கொள்முதல் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காகவே அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதேநேரம் மிக் விமான கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் ரோஷான் குணதிலக்கு நேற்று முற்பகல் நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2027 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள புதிய கல்வி மறுசீரமைப்புகளுக்கமைய சாதாரணதர பரீட்சையை 7 பாடங்களாக மட்டுப்படுத்துவதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்ற புதிய கல்வி மறுசீரமைப்புகளின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கான பாராளுமன்ற துணைக்குழு கூட்டத்திலேயே இந்த விடயம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக்க கழுவெவ இது தொடர்பான அறிக்கையை குறித்த கூட்டத்தில் சமர்ப்பித்தார். அதற்கமைய புதிய பாடத்திட்ட கட்டமைப்பின் கீழ் ஒரு பாடவேளை 40 நிமிடங்களாகவும் பாடசாலை நேரமானது காலை 7:30 முதல் பிற்பகல் 1:30 மணி வரை நடத்தவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சாதாரணதர பரீட்சை 7 பாடங்களை உள்ளடக்கியதாக அமையும் எனவும் வரலாறு மற்றும் அழகியல் பாடங்களும் இதில் இடம்பெறும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
3: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
4: ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் பதற்றம் தீவிரமடைந்துள்ளதன் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சடுதியாக உயர்வடைந்து வருகிறது. இதற்கமைய இன்று காலை வேளையில் பிரண்ட் ரக கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 108 அமெரிக்க டாலர்களையும் தாண்டியுள்ளது. கடந்த ஜூலை 24 திகதிக்கு பின்னர் கடந்த 9 திகதி பிரண்ட் ரக கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 100 டாலர் எல்லையை கடந்த நிலையில் அன்றிலிருந்து தொடர்ச்சியாக இவ்வாறு எண்ணெய் விலை சடுதியாக அதிகரித்து வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, எமது ஆட்சி

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். அருமையான திருமச்சன் அன்பான காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க, ஆனா ரொம்ப சவுண்ட், அதாவது சத்தத்தை குறைச்சுதான் பேசுறீங்க.
1: ஆமா ஆமா.
0: ஏ
1: ஆமா சார். ஆமா
0: சரி. அப்ப நீங்க சொல்லுங்க, உங்க ஊர் பக்கம் என்ன சொல்லுது?
1: ஊர் பக்கம் தற்போது போய் திருவிழா நடந்து
0: கொண்டிருந்திருக்கிறது.
1: தற்போது தீவிரமலை.
0: சரி, ஓகே. இப்ப வந்து கடைசியா 28ஆம் தேதி மாதிரி ஊருக்கு போகணும்னு
1: சொல்லிருந்தீங்க.
0: இப்போ நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: அன்பான அறிவிப்பாளர் சிறுபா சந்திக்காவும் கட்டுமன் சவுந்தரம் மணியும் குட்டிமணி மற்றும் எங்கும் பலூரி அச்சும் நாசு பத்துத்துறை அருமொழி
0: எல்லாருமே சேர்ந்து நல்லதொரு பாடல் கேட்போம். நன்றி நிகழ்ச்சியில் நடந்தமைக்கேன்.

சாகும் சுகமான நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை இணைத்துக் கொள்ளலாம். சூப்பர் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சரீஃபா வந்திருக்கிறாங்க நிக்க வரட்டியிலிருந்து. அதே போன்று செங்கலடையிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். கிண்ணியா மஹரூப் நகர் நசூர் இணைந்திருக்கின்றார். இன்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை நசூர் இனிமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். முந்தாஜ் பேகம் கொழும்பு 14 நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை நற்பட்டி முனையிலிருந்து சத்தார் வந்திருக்கின்றார். வணக்கம் கிருபான் அப்படி இருக்கிறீங்க. திருக்கோயில் விநாயகபுரம் சிவராஜா சித்ரா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி அசருதீன் இணைந்திருக்கின்றார். எங்களை நிகழ்ச்சியில் நினைத்துக் கொள்ளுங்க. கிண்ணியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை கமலதாசன் ஜசோதா அணிந்துக்கிறாங்க பட்டித்தடலிலிருந்து. வணக்கம் அண்ணா அப்படி இருக்கிறீங்க. திரணியகலையிலிருந்து கிருஷ்ணவேணி இணைந்திருக்கின்றேன். இன்னை நிகழ்ச்சி நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் சின்னக்கடையிலிருந்து ரூபன் இணைந்திருக்கின்றார். வசந்த உறவுகளை இணைத்து பாடல் ஒன்று தாருங்கள் கிருபானா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை சுதன் வந்திருக்கின்றார். சூப்பர் பாடல்களை நாங்களும் கேட்பதற்கு தயார். நானோயாவிலிருந்து நிகழ்ச்சியோடண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சிங்கராஜா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவளை தொட்டிலாக்கலையிலிருந்து ரோசி இணைந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம் அப்படி இருக்கிறீங்க. நான் மேனகை இணைந்திருக்கின்றேன். பண்டாரவளை எல்லையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை கழுதாவளையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். மாயாண்டி நாகஜோதி வந்திருக்கிறாங்க. அதே போன்று என்னைய நிகழ்ச்சியில் இடத்தில் நடத்துகிற பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி ஃபசாத் இணைந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி. அப்புத்தளை தங்கமலையிலிருந்து யமுனா அணிந்திருக்கிறது. இவளை தர்கா நகர்லிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக நஸ்லியா குறிப்பிடுகிறாங்க. பெனடிக்கு வந்திருக்கின்றார். வளமை போல் என்றும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் திகலையிலிருந்து அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை அண்ணா வணக்கம், இனிமையான பாடல்களை நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹரோலின ஆகாஷ் குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் நானும் அப்படின்னு சொல்லி அவிசாவளையிலிருந்து உதயா வந்திருக்கின்றார். மனைவி சந்திரிகா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 10:28. இப்போ சகுந்தலா தேவி வணக்கம். சரி, இப்ப நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு. இப்ப உங்கள்ட்ட இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப வீட்டுக்கு திடீரென்று ஒரு குடும்பம் வந்துட்டாங்க, ஒரு 5 பேரை கொண்டு ஒரு குழு வந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு அரை மணி நேரத்துக்குள்ள செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க என்ன சாப்பாடு உடனடி தயாரிப்பா செய்யலாம்? விஷயம் முடிஞ்சது. அதுதானே, எப்பவுமே சுடு தண்ணி ரெடியா இருக்குது, தூக்கி போட்டாச்சு, கிழங்க போட்டாச்சு, எடுத்து கொடுத்தாச்சு. சரி, இப்ப உங்களுக்கு விலங்குதானே மக்களே, இப்ப வந்து அரை மணி தேதிக்குள்ள சாப்பாடு குடுக்கலாம். அதுவும் வந்து நம்ம பக்கத்துல யாராவது இப்ப வந்து சவுந்தர தேவிய பாத்து கதைச்சிட்டு வர்றேன்னு சொல்லி சொன்னா சாப்பாடு அரை மணி தேதத்துல கிடைக்கும் சொல்லி இருக்கிறாங்க. சரிதானே? நிகழ்ச்சியில யார் யாரோட இருந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: கிருவா தம்பிக்காகவும், மருந்துகள் மனைவருக்காகவும், சாதன் குடும்பம், தங்கச்சி குடும்பம், சகல அறிவிப்பாளர்களுக்கும் தவறுக்கும் கேட்குறேன்.
0: அப்ப நீங்க இப்ப சொல்றீங்க சமையல் வேலை எல்லாம் ஒரு சின்ன வேலையப்பா, அது பெரிய விஷயமா காய்ச்சிட்டு இருக்கிறது, அது ஒரு அப்படி ஒரு விமர்சனத்துக்கே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க.
1: சமைச்சு முடிச்சிடும். இப்ப நான் 8 மணிக்கு புதினிக்கு வந்தனா,
0: பாருங்களேன் பதில் நீங்க தான் சொல்லணும். நன்றி, நிகழ்ச்சியில் நடந்த வைக்க.

0: செட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
1: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
0: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வனம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமம் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி வர்க்ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
0: ஜேசினி ஜுவல்லரி, SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி, எட்டியாந்தோட்டை.
3: என்ன செய்யணும்?
4: வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வா. காலமா 10 மணிக்கு
5: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
6: How do I tell you?
5: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர.
7: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
5: என்ன, நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுவோம் தர, என்ன வேணும்?
7: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு GE பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
5: என்ன பிராண்ட்?
7: நல்ல பிராண்ட் ஒன்று.
5: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு GI பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா GI பாக்ஸ் பார் தானே.
7: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல் GI பாக்ஸ் பார்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதயம் இதமானது. இந்த நேரம் உதயா அணிந்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: எப்படி சோமா இருக்கிறீங்களா உதயா?
1: நல்ல சோமா இருக்கேன்.
0: சரி, இப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டு வேலையில இருக்கிறீங்களா இல்லாட்டி ஓய்வா இருந்து
1: கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா?
0: அதான் சரி, அந்த வேலை முடிகிறதுக்கு இடையில அழைப்பையும் ஏற்படுத்தியாச்சு, கிடைச்சிருச்சு. சரி, அப்ப பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படியா?
1: நல்லா பிடிச்சிருக்கு, நல்ல பாடல்கள்.
0: சரி சொல்லுங்க, இந்த நேரம் நீங்க யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க உதயா?
1: மனைவி சந்திரிகா, பிள்ளைகள் மினிசா குமுதினி, பிரவீன், அப்பா கணபதி பிள்ளை, மற்றும் தரணிகள் உடவாகை சேர்ந்த தம்பி சந்திரமோகன், அங்க இருக்க அனைத்து நண்பர்கள்.
0: நன்றி நிகழ்ச்சியில் நடந்தமைக்க.
1: நன்றி நன்றி.

சாகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். சீலன் கௌரி வந்துக்கிறாங்க, தமிழகாமத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கிருபான்னு அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை ரொம்ப சத்தமா கேட்டுக்கொண்டிருக்கிறோம், உங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி சேர்த்தியர் வீண சலூன்ல இருந்து ராசலிங்கம் வந்திருக்கின்றார். மாத்தளை தமிழகாமத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக கலை செல்வி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஜோன் ஏகாம்பரம் வந்திருக்கின்றார், அக்கரைப்பட்டிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நிலா வந்துக்கிறாங்க, அண்ணா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க, இன்னைய நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை உடுப்பட்டி யசி ட்ரெய்லர்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக சேகர் குறிப்பிடுகின்றார். வணக்கம் ஜி, எப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் சிராஜ் எழுந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சசிகலா எழுந்துக்கிறாங்க, புசல்லாவிலிருந்து என்னை நிகழ்ச்சி நினைத்து நடந்த பாடல் வேண்டும் கிருபான் அப்படின்னு சொல்லி மட்டக்கிழப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சனி குறிப்பிடுகிறது. இவளை ஹாப்டன் நவீன் வந்திருக்கின்றார், அந்தோணி ஜூட் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றார் மண்டாரவளையிலிருந்து. அதே போன்று வினு இணைந்துக்கிறாங்க, என்னை நிகழ்ச்சியோடு எடுத்துக் கொள்ளுங்க அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார். கழுதாவளை ஜீவ பிரியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை வரக்காப்புலையிலிருந்து தாட்சிணி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அண்ணா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். சுவர்ணா வந்துக்கிறாங்க, இனிமையான பாடல் தெரிவுகள், எங்கள் 13வது திருமண நாள் என்று எங்களையும் வாழ்த்தி நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். அரந்தவன் ஈதன் மற்றும் சுவர்ணா ஆகியோருக்கு வசந்தம் எஃப்எம் சார்பில் நாங்களும் எங்களுடைய திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று சுதன் இணைந்திருக்கின்றார், வணக்கம் அண்ணா, நான் செல்வ சின்னதியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடுதர பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஜெயந்தி மாலா குறிப்பிடுகிறாங்க. பலாங்குடையிலிருந்து அதே போன்று பூனாகலை ஜேசுதாஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அண்ணா வணக்கம் அப்படி இருக்கிறீங்க, நான் காளிமுத்து இணைந்திருக்கின்றேன், கொட்டக்கலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ஆரம்பதி இதயரத்னம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அண்ணா வணக்கம் அப்படி இருக்கிறீங்க, நான் என்கே வேணி இணைந்திருக்கின்றேன், பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சியோடு துள்ளிவரும் பாடல்களை வெள்ளி தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பாட்டு தலைவனை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். பிரஷா பிரசாந்தி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: அமைப்பில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: இங்கு மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: யாழ் வடமராட்சி கிராமக்கூடு பகுதியில் நேற்றிரவு குடும்பஸ்தர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். தொன்னாலை பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இரண்டு குழுக்களுக்கிடையில் நீண்டகாலமாக நிலவி வந்த பகையே கொலைக்கு காரணம் என போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக பருத்தித்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். 2027 முதல் 2029 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் சூரிய சக்தி, காற்று மற்றும் மின்கல சக்தி மூலம் 27,000 கிகாவோட்டுக்கும் அதிகமான மின்சாரத்தை தேசிய மின்சார கட்டமைப்பில் இணைக்க எதிர்பார்ப்பதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனுரக் கருணா திலக்க தெரிவித்துள்ளார். சூரிய சக்தி மூலம் 1,392 கிகாவோட் மின்சாரமும், காற்றாலை மின்சாரம் மூலம் 370 கிகாவோட்டும், மின்கல சக்தி மூலம் 1,000 கிகாவோட் மின்சாரத்தையும் தேசிய மின்கட்டமைப்பில் இணைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் கூரைகளின் மீது பொருத்தப்பட்டுள்ள சோலார் தகடுகள் மூலமான மின் உற்பத்தி கடந்த காலங்களில் பாரிய வளர்ச்சியை அடைந்துள்ளதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், தற்போதைய நிலையில் கூரை சோலார் மூலம் சுமார் 2,500 கிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார். எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் குடியரசுக் கட்சி காங்கிரசின் கட்டுப்பாட்டை தக்கவைத்துக் கொண்டால் ஒவ்வொரு அமெரிக்க பெரியோருக்கும் 5,000 அமெரிக்க டாலர் வழங்குவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். வாக்காளர்களை தம் கட்சிக்கு ஆதரவாக ஈர்க்கும் ஒரு குறிப்பிடத்தக்க முயற்சியாகவே இது பார்க்கப்படுகிறது. குடியரசுக் கட்சியின் முதலாவது இடைத்தேர்தல் மாநாட்டில் டிரம்ப் முன்மொழிவை செய்துள்ளார். எனினும் இந்த தொகையை எவ்வாறு வழங்குவது அல்லது இது சட்டப்பூர்வமாக சாத்தியமா என்பது குறித்த தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: சுந்தர உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
2: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, எமது ஆட்சி வசந்தம் FM.
3: ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இந்த நேரம் தயாளன், வணக்கம்.
1: வணக்கம் சார்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: வரிசையில் சார், அந்த பாட்டுல ரெண்டு வரி சார் சந்தர்ப்பாங்க சார்.
0: சரி பாடுங்களேன்.
1: கொத்து கொத்தா காத்திருக்கு தென்னங்கொள்ளே, அட கொஞ்சி நின்னா குத்தம் இல்ல வாடியுள்ளே, தண்ணி கருத்திருச்சு தண்ணி தவள சத்தம் கேட்டிருச்சு, ஊரும் உறங்கிருச்சு நம்ம ஒதுங்க இடம் கரைச்சிருச்சு, தண்ணி கருத்திருச்சு தண்ணி தவள சத்தம் கேட்டுருச்சு. சேர்ந்த பாடலை அன்பு மனைவி அம்மாவுக்கும் வசமிக்க நடைபெறுத்தாங்க சார்.
0: நன்றி, நிகழ்ச்சி நடந்தமைக்க
1: நன்றி சார். நன்றி சார்.

0: ராகங்கள் பதினாறும் உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.
1: தின்னா தின்னா தேந்தர் கிட்டத்தான் தேந்தின்னா நாங்க தேந்தர் கிட்ட

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபாண்ணா, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். அருள்மொழி வந்துக்கிறாங்க, பருத்தித்துறையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகிறது. இவ்வேளை கந்தளாய் உவாயுதீன் நினைந்திருக்கின்றார். அன்பான வணக்கம், அருமையான பாடல் தெரிவுகள், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளை ஃபைரூஸ் எழுந்திருக்கின்றார், இனிமையான பாடல்களை நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளை ரம்போடி ஜெயகாந்த் வந்திருக்கின்றார், வணக்கம் கிருபாண்ணா, எப்படி இருக்கிறீங்க, நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கின்ற. இதேவேளை சூப்பரான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, மஸ்கேலியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனோகரன் குறிப்பிடுகின்றார். வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். கண்ணன் வந்திருக்கின்றார், ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கிறேன், தமிழ்நாட்டிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற. இதேவேளை ஹரன் எழுந்திருக்கின்றார், இனிமையான பாடல்களை வசந்தம் வானொலியில் துள்ளிசையாக தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி சுந்தரேஷன் நடந்திருக்கின்றார். வணக்கம் கிருமாண்ணா, கினிகத்தன கடவுளையிலிருந்து கண்ணா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களை தொகுத்து வழங்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். கவிதா வந்துக்கிறாங்க, யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். கொழும்பு ஐந்திலிருந்து ஸ்டீஃபன் நடந்திருக்கின்றார், ராஜ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை தேவி யோகேஸ்வரன் வந்துக்கிறாங்க, அருமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை லங்கா ஹோட்டல் ஆமர் வீதியிலிருந்து அன்வார் நடந்திருக்கின்றார், இனிமையான பாடல்களை நானும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. பாடல்கள் வேற லெவல்ல நிகழ்ச்சி நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மாவனிலிருந்து நிசா நிகழ்ச்சியோடு நடந்திருப்பதாக குறிப்பிடுகிறார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நேரம் 11:31 இந்த நேரம் வந்திருக்காங்க தேவி. வணக்கம்.
1: வணக்கம் கிருபானா.
0: எப்படி சுகமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கு.
0: சரி, இப்ப பாடல் அப்படியே கேட்டுக்கொண்டு வேலையும் நடந்து கொண்டிருக்கு. எப்படி உங்களுக்கு அழைப்பு எடுக்கணும்னு ஒரு ஆவலை ஏற்படுத்திச்சு?
1: இன்றைக்கு எங்கட மகன்

0: பிறந்த நாள்.
1: ஓ ஆஹா.
0: எங்க மகன் ஜினோசன் அவர் 18th பிறந்த நாளை கொண்டாடுறாரு
1: இன்னைக்கு.
0: அவரை வாழ்த்துறோம், நாங்க சொந்தங்கள் எல்லாமே சேர்ந்து வாழ்த்துக்கிறோம்.
1: வசந்தம் எஃப்எம் சார்பில் நாங்களும் வாழ்த்தி இப்ப நல்லதொரு பாடல் கேட்போம். நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
0: நன்றி நன்றி.

0: இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருமிழா.
1: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
0: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேல் ஐந்து சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள, இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை,
0: சேஷினி ஜுவல்லரி, SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவில் இருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில், இலக்கம் 32 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
3: அபுலாசன்
0: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர். நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு
4: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், போல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிராஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். 011 9 79 76 38
0: ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: என்றுமே ராஜா நான் தான் அப்படின்னு சொல்லி இப்ப யார் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் பரமேஸ்வரன். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? எப்பயுமே ராஜா அப்படியா? எப்பவுமே ராஜா தான். அது என்ன சிரிப்பு? சொல்லுங்க பரமேஸ்வரன், இப்ப மட்டக்களப்புல இருந்து வந்துக்கிறீங்க அப்படியா? சரி, அப்ப ராகம் சுகமானது பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப அப்படி ஈர்த்து இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படியா? ஆனா நீங்க வேலை போகாத மாதிரி தெரியுது.
1: ஆஹா,
0: அதனால வசந்தத்தோடய இருந்தாச்சு. சரி, இந்த நேரம் நிகழ்ச்சியில நீங்க யார் யாருடைய பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க பரமேஸ்வரன்?
1: வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லாருக்கும் நீங்க போன
0: நன்றி. நிகழ்ச்சி நடந்தமைக்கு

உலகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நேரம் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார் லோகநாதன் நடந்திருக்கின்றார். அழுத்து மாவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டதாக குறிப்பிட்டுகிறது. இவ்வளே எங்களே நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி வத்தளையிலிருந்து தனுஷ் கோடி வந்திருக்கின்றார். அருமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளை இனிமையான பாடல்களோடு நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது சூப்பர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ராஜா அணிந்திருக்கின்றார். தமிழ்நாட்டிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, எனக்கும் ரொம்பவும் பிடித்த பாடல் இலங்கை வர வேண்டும் ஆசை அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருங்க, அதே இடத்துல இலங்கைக்கு வாங்க அப்படின்றதை இந்த நேரம் தெரிவித்துக்கொண்டு. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் செல்வத்துறை நந்தகுமார் இணைந்திருக்கின்றேன். வத்தளை, அதாவது வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று ஈஸ்வரன் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தேமோதரையிலிருந்து மங்களேஸ்வரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான். ராஜகிரியவிலிருந்து மொரீன் இருந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ரொம்ப துளிசியான பாடல்களை நானும் வசந்தத்தின் வாயிலாக கேட்ட வண்ணம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவி ஜோகேஸ்வரன் குறிப்பிடுகிறது. இவளை நோவூடிலிருந்து சிவா வந்திருக்கிறார். ஹரோலினா ஹரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் அண்ணா, ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நானும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ பாலசுப்ரமணியம் இணைந்திருக்கிறார். தூத்துக்குடியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

உலகம் பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு இணைந்திருக்கலாம். அதனை தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ரோஃபினா அவரோடு இணைந்து அபுல் ஹாசன். மறுபுற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடம் விடுபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பேன் எம் எல் கிருபா. வணக்க நேர்களே.

0: மணிக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: சாதாரண தர பரீட்சையை 7 பாடங்களாக மட்டுப்படுத்துவதற்கு பரிந்துரை. தெஹிவளை கைக்குண்டு தாக்குதலில் 2 சிறுவர்கள் பலியான சம்பவம் குறித்து தொடரும் விசாரணை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலை. இரு வருடங்களில் 2700 கிகாவாட் மின்சாரத்தை தேசிய மின் கட்டமைப்பில் இணைக்க தீர்மானம். இடைத்தேர்தலில் குடியரசுக் கட்சி காங்கிரசின் கட்டுப்பாட்டை தக்கவைத்துக் கொள்ள ட்ரம்ப் தீவிர முயற்சியில். 10வது முறையாக மகளிர் ஆசிய கிண்ண இறுதிப் போட்டிக்குள் இந்தியா.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இன் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் எம் கவிதா பாரதி. இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகியுள்ளார். மிக்ரக விமான கொள்முதல் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காகவே அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதேநேரம் மிக் விமான கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் ரோஷான் குணதிலக நேற்று முற்பகல் நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2027 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள புதிய கல்வி மறுசீரமைப்புகளுக்கமைய சாதாரணதர பரீட்சையை 7 பாடங்களாக மட்டுப்படுத்துவதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிமி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்ற புதிய கல்வி மறுசீரமைப்புகளின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கான பாராளுமன்ற துணைக்குழு கூட்டத்திலேயே இந்த விடயம் பரிந்துரைக்கப்பட்டது. கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கழுவெவ இது தொடர்பான அறிக்கையை குறித்த கூட்டத்தில் சமர்ப்பித்தார். அதற்கமைய புதிய பாடத்திட்டத்தின் கட்டமைப்பின் கீழ் ஒரு பாட வேளை 40 நிமிடங்களாகவும் பாடசாலை நேரமானது காலை 7:30 முதல் பிற்பகல் 1:30 மணி வரை நடத்துவதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சாதாரண தர பரீட்சை 7 பாடங்களை உள்ளடக்கியதாக அமையும் எனவும் வரலாறு மற்றும் அழகியல் பாடங்களும் இதில் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்மொழி, ஆங்கிலம், விஞ்ஞானம், கணிதம் மற்றும் சமயம் உள்ளிட்ட கட்டாய பாடங்களுக்கு தொடர்ச்சியான மற்றும் தொகுப்பு மதிப்பீட்டு முறைகளும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. தெஹிவளை ஸ்ரீ சங்கபோ மாவத்த பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட கைக்குண்டு தாக்குதலில் 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். சம்பவம் இன்று அதிகாலை 3:15 மணியளவில் இடம்பெற்றது. இனம் தெரியாத நபர் ஒருவர் மேற்கொண்ட தாக்குதலில் பலத்த காயமடைந்த 55 வயதுடைய தந்தை மற்றும் அவரது 2 பிள்ளைகளும் கழுபுவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குறித்த 2 சிறுவர்களும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். சம்பவத்தில் உயிரிழந்தவர் 11 மற்றும் 17 வயதுடைய ஆண் பிள்ளைகள் எனவும் தெரிய வருகிறது. தாக்குதலுக்கான காரணம் இதுவரை வெளியாகாத நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கைது செய்வதற்காக 3 விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. முதல் 2029 வரையிலான காலப்பகுதியில் சூரிய சக்தி, காற்று மற்றும் மின்கல சக்தி மூலம் 2700 கிகாவோட்டுகளுக்கும் அதிகமான மின்சாரத்தை தேசிய மின்சார கட்டமைப்பில் இணைக்க எதிர்பார்ப்பதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனுரக் கருணாதிலக தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றிய போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதற்கமைய சூரிய சக்தி மூலம் 1392 கிகாவோட் மின்சாரமும், காற்றாலை மின்சாரம் மூலம் 370 கிகாவோட்டும், மின்கல சக்தி மூலம் 1000 கிகாவோட் மின்சாரத்தையும் தேசிய மின்கட்டமைப்பில் இணைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்நிலையில் கூரைகளின் மீது பொருத்தப்பட்டுள்ள சோலார் தகடுகள் மூலமாக மின் உற்பத்தி கடந்த காலத்தில் பாரிய வளர்ச்சியை அடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர் தற்போதைய நிலையில் கூரை சோலார் மூலம் சுமார் 2500 கிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தலில் முக்கிய சந்தேக நபராக கருதப்படும் முகமது ஷிரான் பாசிக்கின் நிதி சொத்துக்கள் தொடர்பான போலீஸ் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. சந்தேக நபரான ஷிரான் பாசிக்கின் தந்தையிடம் இன்றைய தினம் குற்ற புலனாய்வு பணியகத்தினர் வாக்குமூலம் பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட ஷிரான் பாசிக் கம்பஹா பகுதியில் சுமார் 3 கோடி ரூபாய் பெறுமதியான ஆடம்பர குடியிருப்பு ஒன்றை தனது தந்தையின் பெயரில் கொள்வனவு செய்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. இந்நிலையில் ஷிரான் பாசிக் தற்போது நீதிமன்ற உத்தரவின் பேரில் காவலில் வைக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. யாழ் வடமராட்சி கிராமக்கோடு பகுதியில் நேற்றிரவு குடும்பஸ்தர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். தொன்னாலை பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இரு குழுக்களுக்கிடையில் நீண்டகாலமாக நிலவி வந்த பகையே கொலைக்கு காரணம் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக பருத்தித்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மோட்டார் சைக்கிள்கள், செப்பு கம்பிகள் மற்றும் கைபேசிகளை திருடிய பல சம்பவங்களுடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்களை கட்டுநாயக்க போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் குழு ஒன்று கைது செய்துள்ளது. கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய செயற்பட்ட போலீஸ் குழு ஒன்று ஆடி அம்பலம்ப பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் மோட்டார் சைக்கிள் ஒன்றை பழுது பார்த்துக் கொண்டிருந்தபோது பரிசோதனைக்குட்படுத்தியுள்ளது. இதன்போது அவரிடமிருந்து 11 கிராம், 200 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 22 மற்றும் 25 வயதுடைய ஆடி அம்பலம் மற்றும் சீதுவ பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என போலீசாரின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இவர்களிடம் நடத்திய மேலதிக விசாரணைகளின் போது கட்டுநாயக்க பகுதியில் இடம்பெற்ற 2 செப்பு கம்பி திருட்டுச் சம்பவங்கள், கையடக்க தொலைபேசி திருட்டுச் சம்பவம் மற்றும் சேதுவ பகுதியில் இடம்பெற்ற மற்றொரு மோட்டார் சைக்கிள் திருட்டு சம்பவம் தொடர்பிலும் இவர்கள் தேடப்பட்டு வந்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் கட்டுநாயக்க போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் குடியரசுக் கட்சி காங்கிரசின் கட்டுப்பாட்டை தக்கவைத்துக் கொண்டால் ஒவ்வொரு அமெரிக்க பெரியோருக்கும் 5,000 அமெரிக்க டாலர் வழங்குவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். வாக்காளர்களை தம் கட்சிக்கு ஆதரவாக ஈர்க்கும் ஒரு குறிப்பிடத்தக்க முயற்சியாகவே இது பார்க்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. குடியரசுக் கட்சியின் முதலாவது இடைத்தேர்தல் மாநாட்டில் டிரம்ப் இந்த முன்மொழிவை மேற்கொண்டார். எனினும் இந்த தொகையை எவ்வாறு வழங்குவது அல்லது இது சட்டப்பூர்வமா, இது சாத்தியமா என்பது குறித்த தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. தனது முதன்மை நேர உரையின்போது ஜனாதிபதி பதவியின் வரலாற்றிலேயே மிகச்சிறந்த 2 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதாக டிரம்ப் பெருமிதம் கொண்டார். தனது மக்கள் செல்வாக்கு சரிந்து வரும் நிலையிலும் இத்தேர்தலின் மையப்புள்ளியாகவே தம்மை அவர் நிறுத்திக் கொண்டுள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் பதற்றம் தீவிரமடைந்துள்ளதன் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சடுதியாக உயர்வடைந்து வருகிறது. இதற்கமைய இன்று காலை வேளையில் பிராண்ட் ரக கச்சா எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 108 அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளது. கடந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதிக்கு பின்னர் கடந்த 9ஆம் தேதி பிராண்ட் ரக கச்சா எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 100 டாலர்களை கடந்த நிலையில் அன்றிலிருந்து தொடர்ச்சியாக இவ்வாறு எண்ணெய் விலை சடுதியாக உயர்வடைந்து வருகிறது. பிராண்ட் ரக எண்ணெய் விலை உயர்வுக்கு இணையாக அமெரிக்க வெஸ்ட் இன்டர்மீடியேட் கச்சா எண்ணெய் பீப்பாயொன்றின் விலையும் 103.3 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. அத்துடன் மேபன் ரக கச்சா எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 122.4 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது.
0: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
1: மகளிர் ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் முதலாவது அரையிறுதிப் போட்டியில் பங்களாதேஷ் அணியை 40 ஓட்டங்களின் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இதன் மூலம் இந்திய அணி தொடர்ச்சியாக 10வது முறையாக ஆசிய கிண்ண இறுதிப் போட்டிக்குள் நுழைந்து சாதனை படைத்துள்ளது. துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் மகளிர் அணி முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்தது. இதற்கமைய முதலில் துடுப்பெடுத்து ஆடிய இந்திய மகளிர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 149 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இந்திய அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீராங்கனையான ஷஃபாரி வெர்மா 40 பந்துகளில் 7-4 ஓட்டங்கள், 3-6 ஓட்டங்கள் அடங்கலாக 64 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இந்நிலையில் 150 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய பங்களாதேஷ் அணி இந்திய அணியின் பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் திணறியது. தீப்தி சர்மா அபாரமாக பந்துவீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய மகளிர் அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தார். இறுதியில் பங்களாதேஷ் அணியால் 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 109 ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. இதேநேரம் ஆசிய மகளிர் கிண்ண கிரிக்கெட் போட்டியின் 2வது அரையிறுதிப் போட்டி இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் இன்றைய தினம் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: சாதாரணதர பரீட்சையை 7 பாடங்களாக மட்டுப்படுத்துவதற்கு பரிந்துரை. தெஹிவளை கைக்குண்டு தாக்குதலில் இரு சிறுவர்கள் பலியான சம்பவம் குறித்து தொடரும் விசாரணை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலை. இரு வருடங்களில் 2700 கிகாவாட் மின்சாரத்தை தேசிய மின் கட்டமைப்பில் இணைக்க தீர்மானம். இடைத்தேர்தலில் குடியரசுக் கட்சி காங்கிரசின் கட்டுப்பாட்டை தக்கவைத்துக் கொள்ள ட்ரம்ப் தீவிர முயற்சியில். 10வது முறையாக மகளிர் ஆசிய கிண்ண இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது இந்தியா. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நேயர்களின் திருவில் நிகழ்ச்சிகளின் முதல் திரவானலி வஸ்தவ் எஃப்எம் நேருக்கு இப்போது 12:19 ஆகின்றது. மற்றும் ஒரு புத்தம் புதிய நாள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இன்றைய பொழுதும் நாங்கள் சந்தோஷமாக மத்திய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். வணக்கம் ஹபல் ஹாசன்.
1: வணக்கம் வணக்கம் ருபீனா, தாத்தா எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். எங்களுக்கு என்ன நீங்க கேட்க போகல, எங்களுக்கு என்ன குறை இதை கொலி.
0: சரி, நான் நினைச்சேன் இன்னைக்கும் நீங்க எதுவும் லீவ் எடுத்துருவீங்களோ.
1: இல்ல, என்னது டெய்லி லீவ் விடுக்கையாது? இன்னும் சின்னவங்களை பெரியவங்களை சார் பாம்பு குட்டிகளை சவுக்கார கட்டி வலி இந்த ஈரவ கொள்ள வலி ஆட்சிக்கான மதிய நேர வணக்கம். நீங்களும் ஜாலியா சந்தோஷமா பேசணும், இந்த பக்கம் வரணும், இந்த பக்கம் வரணும், என்ன செய்யணும் ருபி?
0: எங்களுக்கு நீங்க கால் பண்ணலாம், 0112-75-001 அல்லது 0112-75-111 கால் பண்ணுங்க சொந்தங்களே.
1: அப்படி மின்னிசின்னா வழியா வாரன்னு அந்த படம் விஷயம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு கீழே போயிட்டு அபிலாஷன் எனக்கு தயார் தாருக்கு பாட்டு வரணும்னு சொல்லி டப டபனு டைப் பண்ணி டமான் எடுத்து டுமீண்டு போனீங்க பாட்டார்னு ஒரு பாட்டு வரும்.
0: இப்போது அழைப்பில் இந்த மனத்தியலத்தின் முதல் நேயர், நிகழ்ச்சியின் முதல் நேயர், வணக்கம்.
2: வணக்கம் கண்மணி, நம்பிக்கை கிராமம் ஹெரால்ட்.
0: ஹெரால்ட், எப்படி இருக்கீங்க?
2: உங்களை போல மகிழ்வாக நலமாக இருக்கிறீங்க.
0: சரி, ஓகே. அபுல் ஹாசனோட பேச மாட்டீங்களா?
1: அவர் எங்களோட எல்லாம் பேரல் சந்திர பேச
2: மாட்டாங்க.
0: முதல் நேரா வந்திருக்கிறாரு, அப்படி பெரல் எல்லாம் அப்படி சொல்லாது.
1: பேரல் சந்திரா எங்க கூட்டாளி.
0: நாங்க
1: காவல் கடமையில இங்க போகல பாட்டு கேக்கு, நீங்க பாட்டு படிச்சு பின்னால கள்ளம் போற மாட்டானா?
0: சரியில்லையே.
1: வரும்
3: மீனாட்சி மீனாட்சி அண்ணன்காரில் என்னாச்சி, மீனாட்சி மீனாட்சி அண்ணன்காரில் என்னாச்சி, துங்கிரம்பு நாளாச்சி நாலு வருஷம் மீனாட்சி, ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா, பாவப்பட்ட அமரை ஏத்துக்கம்மா, மீனாட்சி மீனாட்சி அண்ணன்காரில் என்னாச்சி.
0: தெரியாம பாடிட்டே இந்த பாடல அப்படின்னு சொல்லி. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, சரியா? ஓகே, நன்றி பாய்.
2: நாளை மறந்தினம் பிறந்த நாளை கொண்டாட இருக்கும் கல்முனை பொதுச் சந்தைக்காரியில் கடை வைத்திருக்கின்ற நியூட்டன் ராகல் மற்றும் முகமது ரவிக்கர், கமலன் தவராஜா, தேவமணி டீச்சர், இந்து ராசானந்தம் அனைவரையும் விழித்துக் கொண்டார்கள்.
0: நன்றி
2: நன்றி.
0: சரி, அவர் வந்து ஒரு பாடல் பாடுங்கன்னு சொன்னா கடமையை யோசி மீனாட்சி டைட்டில் ஒரு பாடல். அப்படி நீங்க வந்து ஒரு பாடல் பாடணும். ஐயோ, கேட்டது தப்பா. சரி, நிகழ்ச்சியில் அடுத்து திருவிளையாடல் ஆரம்பம். திருமணத்துக்காக பெற்ற பாடல்

0: சொன்னார். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ். எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
4: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
3: 13 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 காலை 8:00 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
2: 16 நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள, இலக்க 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
3: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவில் இருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்க 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.

0: வசீகரா திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான அழகான ஒரு பாடல் நாங்கள் நிகழ்ச்சியில் கேட்டு வந்திருக்கிறோம். மதிய நேர குதிகள் நிகழ்ச்சியின் வாயிலாக நேரம் 12:35 அபுல்ஹாசன் நேரம் கிரியல்ல பக்கம் போயிட்டு வரலாம்.
1: கிரியல்ல பக்கம் போதும் அவனுங்க தெரிஞ்ச ஆளுண்டி ராஜலட்சுமி அம்மா அங்க தான் இருக்காங்க.
0: பேசலாம். வணக்கம்.
1: பாலகிருஷ்ண குமாரி அம்மா எப்படி இருக்கீங்க? ஸ்ரீதேவி
2: நல்லா இருக்கேம்மா.
0: சரி,
1: நீங்க அந்த காலத்துல உங்களோட பொடியின பார்த்து இந்த மாதிரி பாட்டு படிச்சீங்கன்னா என்ன பாட்டு
2: படிச்சீங்க? ஐயோ, யாரு விலைக்கு வாங்க நானே.
0: என்ன பாடல் சொல்றீங்க அபுல் ஹாசன்?
1: அந்த காலத்துல பாடிப்பீங்களே சும்மா, வசந்தமுல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பாலசுப்ரமணியம்.
0: திரும்ப பாருங்க,
2: அந்த பாட்டுல எல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லம்மா.
1: அப்ப என்ன படிச்சீங்க?
2: என்ன
1: பாட்டு படிச்சாரு உங்களே பாத்து?
2: அதான்
1: பாட்டு படிக்க
0: மாட்டான்
1: பாட்டு
2: படிச்சுக்கானு.
0: சந்தோஷமா சாப்பிடுங்க. சரி, ஆசாசியா செய்திருக்கீங்க.
2: பிரியதர்ஷினி, மகன் சுதர்சன், மகன் அனுஷா, சுஜிமா, பேர பிள்ளைங்க அத்தனை பேரும் பேசி எல்லாரும், அருள்மொழி அம்மா, எல்லாரும் சேர்ந்து எனக்கு வாழ்த்துறாங்க. வாழ்த்துக்கிறோம்.
1: நாங்களும் உங்களை வாழ்த்துக்கின்ற வாழ்க வளமுடன் தீர்காசி எல்லா நலன்களையும் பலங்களும்.
2: ஹேப்பி
1: பர்த்டே.
0: புதிய டிசைன். சரி, ஓகே. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அருமையான பாடல்.

0: அருமையான பாடல் இச்சிக்கோடு நல்ல பாடல்
1: பாட்டு கேக்குறது தோப்பூர் அனிபா அன்பான ஆசிரியர் அனிபா சார் அவர்களுக்கும் தோப்பூர் செல்வநாயகம் தம்பி மொய்டீனுக்காகவும் கொழும்பு 14 சகோதரி மும்தாஜ் பே கணவர் முகமது சை செல்ல மகளுக்காகவும் மாவனெல்லை அன்பு சகோதரி நிஷா குடும்பத்துக்கும் சகோதரி சிரிப்புக்கு சொந்தக்காரி பரிசுத்துறை அருள்மொழிக்காகவும் உங்கள் இருவரையும் சேர்த்துக்கொண்டு என்னையும் சேர்த்துக்கொண்டு எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு பாடலை கேட்போம். வாய்ப்பு தந்து உங்களுக்கு இருவருக்கும் அன்பான நன்றி.
2: நன்றி. கொஞ்சம் ஓய்வெடுங்க மஜித். ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் கேட்க போறது இந்த மணித்தியலத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் நடிகை ஸ்ரேயா.
3: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: நேரம் இப்போது மதியம் 1 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
2: மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: வசந்தம் எஃப்எம் வழித்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாம். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: முறையற்ற வழிமுறைகளினூடாக பெறப்பட்ட சிம் அட்டைகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத செயல்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன் காரணமாக சிம் அட்டைகள் தொடர்பாக ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அதன் பணிப்பாளர் நாயகம் பந்துலஹேர தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கடந்த 2-3 வருடங்களில் சிம் அட்டைகளை பயன்படுத்தி செய்யப்படும் சட்டவிரோத செயல்பாடுகள் மிகவும் அதிகரித்துள்ளதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார்.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: கொங்கோ ஜனநாயக குடியரசின் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள நகரில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட 24 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 19 சிறுமிகளும் 5 சிறுவர்களும் அடங்குவதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன. அத்துடன் தீ விபத்தை தொடர்ந்து ஏற்பட்ட கடுமையான நெரிசலில் சிக்கியும் மூச்சு திணறல் ஏற்பட்டும் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 29 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவர்களில் 21 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
6: நிமிர்ந்த நடை

0: மன்னர்கள் திரைப்படத்துக்காக இடம்பெற்றுள்ள அருமையான பாடல் மதிய நேர குதிகள் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் 1:09. இந்த நேரம் அழைப்பில் அருள்மொழி இணைந்திருக்கிறாங்க. பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: நீங்க
2: எப்படி இருக்கிறீங்க?
1: பாட்டு
2: கேக்கு
1: உங்களுக்காகவும் நந்தோபுரமா தோமலை ரெண்டி திருவச்சி ராணியக்கா ராஜலட்சுமி சாந்தி கோஜரம் பாண்டவிசனம்மா அம்மா முந்தாஜ் புகம் அட்வான் சந்திரகம் முதலா கடா கூதினி விஜிதா சரோசினி சரிபா ரகுமா மாவடன நீசா ஸ்ரீமுரண்ணா வடிவடனா ஆட்ட விஸ்வநாத நீகண்ணா அப்துல் மஜீத் சரண்குமார் வசந்தகுமார் முகதீன் பாண்டவ சின்ன தம்பி அளவட்டி செந்தி இங்கிரிய ரவி அளவு சுந்தரமா மன்சூர்
0: மாயமாய்
2: போயிட்டா. சரி சரி நன்றி.
0: சரி ஓகே நன்றி
1: நன்றி.
0: இதே போல சொந்தங்களை நீங்களும் பாடல்களை விரும்பி கேட்க எங்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். 0102-1125
2: வழியாக வளமையா வாரமாய் வந்து இந்த பாட்டை தாங்கி உங்களுக்கு பாட்டை தாங்கன்னு சொன்னால் பாட்டு பாடுறோம்.
0: சரி நேரம் 1:12.
3: எட்டியான் தோட்டையில் புது வரவு உங்கள் அழகுக்கு புதுப்பொழிவு. மங்களகரமான அனைத்து வகையான ஆடைகளுக்கும் பொருத்தமான ஆபரணங்கள், திருமணம், விழாக்கள், விசேட நிகழ்வுகள், தினசரி அணிகலன்கள். ஸ்ரீ ஃபேன்சி இலக்கு 32 பரசல வீதி எட்டியான் தோட்டை. புதுமைகளோடு

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா. அனுசரணை. கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ். எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
3: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
2: 13 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 காலை 8:00 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வனம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூ, டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ். டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
1: 16 நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 சான்றிதழோடு நகை வாங்க. பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
2: ஜேசினி ஜுவல்லரி, எஸ்பிஎஸ் கோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி. இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ

0: அப்படின்னு சொல்லி பிரியங்கா என்ன இருக்கிறாங்க. அன்று கணவர் ரமேஷ் பிரபாத் அதே நேரத்தில் மாலினி பிரேம்நாத்காக ஒரு பிரமோத் அவருக்காக ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி சப்மல் கந்தையில இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இருவரும் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கூட கேட்டிருக்கிறாங்க. நல்லா இருக்கிறோம் பிரியங்கா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா? சரி, அதே போல எங்களோட வந்து குஞ்சாக்கணிலிருந்து அசுடின் இணைந்து கொண்டு உறவுகளுக்காக பாடல் விவி கேட்டிருக்கிறார். எங்களோட பரமானந்தன் வசீகரன் ஹட்டன்ல இருந்து இணைந்திருக்கிறார். எங்களோட இருந்து ஷகிலா நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க.
1: குழம்பு ரெண்டிலிருந்து ஞானசிகாமணி வந்தீங்க, புஷ்பராணிக்காகவும் நித்யாவுக்காகவும் சூப்பரான ஒரு பாட்டு தாங்க நானு சொல்லியிருக்கேன்.
0: அதே போல தினேஷ் இணைந்திருக்கிறார், நிகழ்ச்சி வேற லெவலா இருக்கு, அவள் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் தினேஷ். தன்னுடைய அன்பு மகன் அர்னேஷ் அவருக்காக ஒரு அருமையான பாடல் தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறார். கிருஷ்ணபிள்ளை இணைந்திருக்கிறார், பெரிய நீலாவணியிலிருந்து உறவுகளுக்காக வரும் பாடல் விவி கேட்டிருக்கிறார். உதயகுமார் இணைந்திருக்கிறார், சந்திரிகா அதே நேரத்தில் மினுஷா பிரவீன் தனு கணபதி பிள்ளை அதே போல வந்து சந்திரமோகன் எல்லோருக்காகவும் ஒரு அருமையான பாடல் தாங்கன்னு சொல்லி அப்சாவில் பேண்ட்ரிக் எஸ்டேட்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். பவானி இணைந்திருக்கிறாங்க, அதே நேரத்தில் வந்து கிருஷ்ணவேணி இணைந்திருக்கிறாங்க உறவுகளுக்காக பாடல் விவி கேட்டு. அதே போல எங்களோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தினேஷ் அஸ்வின் இணைந்திருக்கிறாரு. சாமி வலி சிங்கரவத்தில் இருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். ஆந்தனி சூட் இணைந்திருக்கிறாரு, பேருவெளிலிருந்து இணைந்திருக்கிறார். ஆகாஷ் கரோலினா இருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அகமது ஜியா இணைந்திருக்கிறாரு. அருமது பொத்துவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அனைவருக்காகவும் ஒரு அருமையான பாடல் எடுத்து தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அனைவருக்காகவும் அடுத்து சீனு திரைப்படத்திற்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல்.
2: தீப்தி தக்கிட்ட தக்கு திம்மி தா தர்கிட்ட தி

0: சரி, பஸ்ஸா இருந்தாலும் சரி. டேக் கேர்.
1: ஏம்பா படையில தொங்காத, மேல பாப்பா. முன்னால யாரு? டிக்கெட் டிக்கெட் டிக்கெட் வாங்கும் போது சில்லறையா கொடுங்க.
2: எல்லாம் உங்களுக்கு ஒரு
1: டிக்கெட் கூட அடிக்காத.
3: சினிமாவும் நிஜ வாழ்க்கையும் ஒரே மாதிரி.

0: லோஸ்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: சுபஹித் பாடல்களோடு அட்டகாசமாக இணைந்திருக்கிறோம். மதிய நேரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிய நேரம் புதுக்கிழமை நிகழ்ச்சியோடு வெளியில பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூடான ஒரு கிளைமேட். வசந்தத்துல பாத்தீங்கன்னா அந்த பாடல்கள்லாம் கேட்கும் போது, அதுவும் மதிய நேர புதுக்கிழமை நிகழ்ச்சியில் இந்த பாடல்கள்லாம் கேட்கும் போது ரொம்ப ரொம்ப கூலா
2: இருக்கும். ஆசிகாய்க்கும் அதுலேயே ருபீனா வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் கூல் ஆகி
1: வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா டபுள் ட்ரீட்
2: எல்லாம் சொல்றீங்க. சின்ன தம்பி வந்திருக்காரு, எங்களை கூல் ஆகிப்பாரு. சின்ன தம்பி
1: தம்பி வந்திருக்காரு. பீஸ்லாம் வணக்கம்.
3: அன்புள்ள சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மதிய நேர வணக்கம்.
1: சின்ன தம்பி பெரிய தம்பி யாரும் இல்லையா வீட்டுல?
2: சின்ன தம்பி படம் வந்தோடனே பிரபு அது மாதிரி வச்சு பிரபு படத்தை பார்த்து வச்சுப்பா இல்லையா உங்களுக்கு?
3: ஆமா ஆமா.
2: அப்புறம் சீதை சொல்லுங்க, என்ன செய்றீங்கம்மா?
3: கம்யூனிகேஷன் வேலை செஞ்சு கொண்டிருக்கேன்
1: சகோதரி. சரி, நீங்க எத்தனை பேர் வந்தாங்க ரீலோட் போடன்னு சொல்லுங்க.
3: இன்னைக்கு 18 பேர் வந்திருக்காங்க.
1: இதுவரையும் 18 பேர்.
2: சிரிப்பாளக்காயிருக்கிறாங்க.
1: அடிக்கடி ஒன்ஸ் வீக் வருவாரு
2: பாதுக்கு. சின்ன குசலராஜ மஞ்சுக்க கொடுப்பார். சரி, சீதை சொல்லுக்குமா. தாரில் ஐய குழம்பி
3: போயிட்டாரும் இந்த அன்புமணி நித்திய பரபா கிரீதன் சாரங்க பரபா அபிசரன் கிசான பரபா நாகேந்திரன் தொலசுல தேடிசர் ரவிச்சந்திரன் ராஜசுலோசனா தேகராஜா கவிதா மற்றும் அல்வாத்துல உமாச்சந்திரன் வகத்தோட்டம் சின்னியா மகாதேவன் திகழ ரமணி திலீசன் மல்லிகா மட்டக்களப்பு அமுதவழி விஜயகுமார் அதிபர் திருவனன் விஜயசனன் தர்சனா தர்சனா பங்கடாவெளி அழகசுந்தரம் மன்றகல ஜனலட்சுமி கிரியல்ல ராஜலட்சுமி வத்தல ஐயாக்கண்ணு பணவத்த முதலாந்திரி சரோஜினி இந்திரிய ரவி பெரிய குடியானி வசந்தகுமார் ஏவாகம் பாதுக்க துறைராஜ் தேவகலா எட்டியந்தட்ட ஆட்டோ விஸ்வநாதன் புரட்டாப் நெம்மதி சொக்கலிங்கம் முத்துக்குமாரி பட்டித்துறை அருள்மொழி நவலைப்பட்டி என்ற அன்போக்கா ஜெமிலா சிட்டி நுகா தம்புலா துப்பே ஆகாஷ் நாகத்தன் அஜயத்துறை சண்முகநாதன் எட்டியந்தட்ட சிவாஜி உள்ள அதிபர்கள் நண்பர்கள் நண்பிகள் மற்றும் கல்சல்யா கலை ஆகியோருக்காக கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: அருமையான
0: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: பேரவை போது மதியம் 2 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.
2: வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
3: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும் அகன்ற செல்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: பொது போக்குவரத்தை பொதுமக்களுக்கு மிகவும் வசதியான மற்றும் பாதுகாப்பான தேர்வாக மாற்றுவதே அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கனவு இலக்கு திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்ட பம்பலப்பிட்டி புகையிரத நிலையத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். பொது இடங்கள் மற்றும் வசதிகளை மேம்படுத்துவதன் மூலம் பொதுமக்கள் மத்தியில் பொது போக்குவரத்து மீதான ஆர்வத்தை மேலும் அதிகரிக்க முடியும் எனவும் பிரதமர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். உள்நாட்டு தொழில் முனைவோரை பாதுகாக்கும் நோக்கத்துடன் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள செஸ் வரியை நீக்கிவிட்டு புதிய சுங்க வரிமுறையொன்றை அறிமுகப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ அதற்கமைய கட்டம் கட்டமாக இந்த செஸ் வரிகளை நீக்க எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டார்.
1: வசந்தம் FM. வெளிநாட்டு செய்திகள்.

0: பிரபல பட்டிமன்ற நடுவரும் தமிழ் இலக்கிய பேச்சாளருமான சாலமன் பாப்பையா தனது 90வது வயதில் இன்று காலமானார். தமிழ் பட்டிமன்ற உலகின் தனக்கென தனித்துவமான பாணியை உருவாக்கிய சாலமன் பாப்பையா பல தசாப்தங்களாக பட்டிமன்ற நடுவராகவும் சிறந்த பேச்சாளராகவும் செயல்பட்டு வந்தார். எளிமையான மொழிநடை, நகைச்சுவை கலந்த பேச்சு மற்றும் தமிழ் இலக்கியத்தின் மீதான ஆழ்ந்த அறிவு ஆகியவற்றின் மூலம் தமிழகத்திலும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களிடையிலும் அவர் பெரும் வரவேற்பையும் பெற்றிருந்தார். தொலைக்காட்சி மற்றும் வானொலி நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு பட்டிமன்ற நிகழ்வுகளில் நடுவராக பங்கேற்று தமிழ் மொழி மற்றும் இலக்கியத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதில் மிக முக்கிய பங்காற்றியவராகவும் இவர் இருக்கின்றார். அவரது மறைவு தமிழ் இலக்கியம், பட்டிமன்றம் மற்றும் பேச்சுக்களில் பெரும் இழப்பாக கருதப்படுகிறது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: வணத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: இது மக்கள் சூடிய மகுடமே.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
5: நிமிர்ந்த நடை.

0: கல்லூரி வாசல் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல். நேரம் இப்போது 2:08. இந்த பாடலை பாடியிருந்தார்கள் உன்னிகிருஷ்ணன் அவரோடு இணைந்து சின்னக்குயில் சித்ரா தினசத்தன்று தேவாவின் இசையில் அந்த பாடல் ஒலித்து வந்தது.
1: கல்லூரி வாசல்ல இருந்தா போது உள்ள போதே
0: நீங்க
1: சவுண்ட கூட வச்சா நீங்க பேசுறது எங்களுக்கு விளங்காது. ஸ்ரீதேவி கேக்குறமா இல்ல,
0: எங்க இருக்கீங்க? மூதூர்ல இருக்கீங்க. சரி, ஊரெல்லாம் அப்படி இருக்கு மூதூர் பக்கம் எல்லாம் கடுமையான வெயிலா இருக்கு. ஓகே ஓகே ஓகே ஓகே. இருந்தாலும் பாடல்கள் எல்லாம் கேட்டு நீங்க ரொம்ப கூலா தான் இருக்கணும், சரியா?
1: ஆயிட்டா நவாஸ், அப்புறம் என்ன நடக்குது, வேலையா வீட்லயா?
0: சரி சரி சரி, ஓகே நவாஸ், பாடல் யாருக்காக கேட்கலாம்?
2: பிள்ளைகளான்
1: நன்றி.
0: எங்களோட பேசலாம். 3 மணி வரை அட்டகாசமான பாடல்கள் தொடர்ந்து உங்களுக்காக
1: தயாராகும்.
0: சரி, தொடர்ந்து ஃபேஸ்புக் பக்கமாவும் வாங்க. அடுத்து நான் கேட்க போறது அவ்வை ஷண்முகி திரைப்படத்துக்காக
1: பெற்ற அதே பாடல்
0: கேட்கலாம்.

0: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம். அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் என்டிக்ரோசிவ். எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா.
4: பிள்ளையா சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
3: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்க 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
3: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி. இந்தியாவில் இருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்க 32 பரசல வீதி, எட்டியாந்தோட்டை.

0: தூள் திரைப்படத்துக்காக
1: பாட்டு தூள் பாட்டு என்ன
0: ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பாடல். சரி ஓகே, இந்த பாடல் ரொம்ப பிடிக்குமா?
1: அம்மா பாட்டே.
0: சரி ஓகே கபில் ஹாசன், நேரம் 2:30 நிமிடம் ஆகிற நேரம் அழைப்பில் வணக்கம் பதிவிருதி.
2: ஹலோ வணக்கம்.
0: ஹாய் ஹாய் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: ஈக்கிரம் சௌமா ஈக்கிரம்.
1: எங்க ஈக்கிரீங்க பதிவிருதின்?
2: பதிவிருதின் பள்ளி பள்ளிவாசத்துறை வீட்டுல சாப்பிட்டு ஈக்கிரேன்.
1: பள்ளிவாசத்துறை எங்க ஈகி?
2: கல்பிட்டி ரோட்.
1: ஆ கல்பிட்டி ரோட். என்ன அந்த எங்க தவப்பிங்க
2: அனுப்பிக்காதீங்க.
0: என்ன சரி ஓகே, இருந்தாலும் பதிவிடின் சூப்பரா பேசி இருந்தாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அபுல் நீங்க
1: அனுப்புறேன்னு சொல்லுங்க. மட்டும் சரி குளிக்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா அனுப்பதான் வேணும், வாக்கு கொடுத்தா
1: காப்பாற்றணும்.
0: சரி ஓகே, நிகழ்ச்சியில அடுத்து ஒரு அருமையான பாடல் ஒலிக்க வருகின்றது. இது வந்து அபுல் ஹாசனோட ஃபேவரட் சாங்.

0: மலைக்கோட்டையை திரைப்படத்துக்காக நடைபெற்ற ஒரு சூப்பரான பாடல் ஒழித்து ஓய்ந்தது. நீரிப்பது 2:39 நிமிடம். இந்த நேரம் மலைப்பில் ஓடி வந்திருக்கிறார் எங்களோட பேசுவதற்காக ஈடன். வணக்கம் தோப்பு.
1: வணக்கம் தோப்பு கொச்சிக்காலையில் இருந்து ஈடன்.
2: ஈடன் எப்படி ஈடன்?
1: நல்ல சுகமா இருக்கிறேன்.
2: கீழே கோமத நேத பவள மல்லி என்னவா தண்ணி மாற சிந்து மாற மாற மாற இது கோம ஜீவித்தே
1: ஜீவித்தே மால் லோயாலா இன்ன கால்
0: கேண்டீன்ல
2: போன
1: உங்களுக்கு
2: அவர்ட
1: குணசீலன் பதில் ராஜமாணிக்கன் ராஜன் வெளிமண செல்வனம் பத்தல ஐயாக்கன் ஆட்டோ விஸ்வநாதன் கிருஷ்ணமத்தன் உமாச்சந்திரன் பத்த திருமதி ராஜா தாரம் மெரில் அது போல வேகம் ரிஸ்கா உன்மொழி இந்த நேரத்துல வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கோம். அனைவருக்கும் விசேஷம் உங்கள் இருவருக்காகவும் கேட்போம். நன்றி வணக்கம்.
2: நன்றி
0: நன்றி
1: நன்றி.
0: நடிகை ஸ்ரேயா.

0: தோட்டா பலம்புறாரு அட்டுப்பாட்டு நானு
1: அஞ்சு வயசுல அஞ்சு கரையில அஞ்சலேன்னு ஒரு ஃபிகர் டாவு கட்டும் போது
2: நீ பாடு
1: நெற்குன்றத்துல நெருக்கத்துல அஞ்சலிய மடிக்கலாம் மடிக்கலான்னு ட்ரை பண்ணி
2: நம்ம நெற்குன்றதுலயா
0: குன்றத்துலதான்
3: குன்றத்துல கோயில் கட்டி கும்மால கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல
4: உன்ன
3: கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில

0: ஒலிகரபிக்கும் இந்த பாடலோடு நாங்கள் இருவரும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற சில போகிறோம். தொடர்ந்து விடைந்திருக்க போற போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு
1: யார் ஆனந்தி வந்தீங்க உங்களுக்கு ஜாதியா போட்டு தாக்குறதுக்கு
0: விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: ஆசன்
0: வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: எப்படி பாட்டுன்னு?
1: அழகான பாடல். சரி, நன்றி ருபீனா மற்றும் அபுல் ஹாசன்.
0: நேர்கள் தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். நேர்மாலை 3 மணி.
2: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதை பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாம். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவிலிருந்து வெளியேறி சென்றார். மிக்ரக விமான கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காகவே அவருக்கு இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ இன்று காலை நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த காலாண்டில் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கான கோரிக்கையை முன்வைக்க எதிர்பார்க்கவில்லை என வலுசக்தி அமைச்சர் அனுர கருணா திலக தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் அதிக மழை வீழ்ச்சி கிடைத்தமையினால் மின் உற்பத்திக்கான செலவை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடிந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதன் காரணமாக அடுத்த காலாண்டிற்கு மின்சார கட்டணத்தில் அதிகரிப்பு அவசியமில்லை எனவும் மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கான கோரிக்கையை முன்வைக்க எதிர்பார்க்கவில்லை எனவும் அமைச்சர் அனுர கருணா திலக மேலும் தெரிவித்தார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: ஈரானுடன் தொடர்புடைய ஈராக்கின் ஆயுதமேந்திய துணை ராணுவ அமைப்பான கதை பிஸ்புல்லாவுக்கு எதிராக அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஆபரேஷன் எக்கனாமிக் அவுட்காஸ்ட் என்ற நடவடிக்கையின் கீழ் இந்த தடைகள் விதிக்கப்படுவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை பேச்சாளர் தோமஸ் பிக்கர் தெரிவித்துள்ளார். கதை இஸ்புல்லா அமைப்புடன் பிராந்தியத்தில் ஈரானின் பிரச்சாரத்திற்கு நிதியளிக்கும் வலையமைப்புகளும் இந்த தடைகளின் கீழ் இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: போஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
2: நிமிர்ந்த நடை.

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள் என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கமானது.
1: வணக்கம் வணக்கம் சியார் நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமாக மாலை நேர வணக்கம். தொடர்ந்து 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
0: 102.6 அதே போல 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம்.
1: அதே நேரம் உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasanthamfm.lk என்ற இணையத்தினூடாகவும் 5 மணி வரைக்கும் நிகழ்ச்சியை கேட்டு மகிழவும் போறீங்க.
0: சரி ஓகே, நாங்க ரெண்டு பேரும் இணைந்திருப்போம். நேரம் 3:10 ஆகி கொண்டிருக்கிறது. அதாவது அந்த இப்ப நாங்க ஒரு சிம் புதிதாக ஒரு சிம் இணைப்பை பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை வாங்குறதுக்கு எங்களுடைய தேசிய அடையாள அட்டையை புகைப்படம் எடுத்துக்கோங்க இல்லையா. அது ரொம்ப காலமாக இருந்த ஒரு நடைமுறை. அதே நேரத்துல ஒரு சில நாட்கள்ல இருந்த ஒரு நடைமுறை இப்ப வந்து தீவிரப்படுத்தப்பட வேண்டும், புதிதாக அந்த நடைமுறை அமல்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற சட்டத்திட்டங்கள் அதிகரித்திருக்கிறது. ஏன்னா போலீஸ் போன்ற சட்ட நடைமுறைப்படுத்தும் நிறுவனங்களிடம் இருந்து கோரிக்கைகள் விடுக்கப்பட்டதுக்கு அமைய சில நடவடிக்கைகள்ல வந்துட்டு இந்த சிம் அட்டைகளை புதிதாக பெறுவதற்கு எதிராக சில விதிமுறைகளையும் நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன அப்படி சொல்லி சொன்னா, அதாவது இந்த சிம் அட்டைகள் ஒருத்தருக்கு வந்துட்டு ஒன்று இருக்காது, எக்கச்சக்கமான சிம் அட்டைகள் இருக்கும். அது ஆண்களுக்கு இருக்கா பெண்களுக்கா இருக்கா
1: அப்படின்னு கண்டிப்பா கூடுதலா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அப்படியா, உங்களுக்கு இருக்கு போல? என்ன
1: இல்ல இல்ல, நான் ஒரு சிம் தான் யூஸ் பண்றேன்.
0: சரி ஓகே. அதாவது யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பேச ஆரம்பிச்சாலே இந்த நாள் போதாது. ஏன்னா எக்கச்சக்கமா வச்சுட்டு இருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, சரி ஓகே வச்சுட்டு இருக்கட்டுமே. அதாவது இந்த சட்டவிரோத செயல், சில பேர் வந்துட்டு ஒரு காதலன் காதலி எடுத்தா ரெண்டு பேருக்கிட்ட இருக்கிற பிரச்சனையே இந்த நிறைய சிம் இருக்கிறது தான். அதனாலே பிரச்சனை வந்து பிரிவு வந்துடும். அதே ஒரு பக்கம் இருக்கு, நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த சட்டவிரோத செயல்கள் இதுக்கு ஆகவே அதிகமான சிம்களை பெற்றுக்கொள்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சட்டவிரோத செயல்கள் அதிகரித்திருப்பதாகவும் இப்ப தொலைத்தொடர்பு ஆணைக்குழு தெரிவிச்சிருக்கிறது. சில சிம் அட்டைகள் தொடர்பான ஒழுங்குமுறை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் இந்த ஆணைக்குழு தெரிவிச்சிருக்கிறது. எனவே நிறைய போலீஸில் இருந்து நிறைய இடங்களிலிருந்து இந்த முறைப்பாடு கிடைத்ததுக்கு அமையத்தான் கடந்த 2-3 ஆண்டுகளில் சிம் அட்டைகளை பயன்படுத்தி செய்யப்படும் சட்டவிரோத செயல்பாடுகள் மிகவும் அதிகரித்து இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் நீங்க வந்துட்டு அதாவது இது நடைமுறைக்கு வரும் நாளிலிருந்து பெரும்பாலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் புதிதாக இந்த சிம் அட்டைகளை பெறுவது தங்களது நேரடி புகைப்படம், அதாவது நீங்க அடையாள அட்டை கொடுத்திருந்தாலும் அதையும் ஒரு புகைப்படம் எடுப்பாங்க. நேரடியாக நாங்க லைவ் போட்டோ ஜிம்பம்ல அந்த நீங்க இருக்கிற அந்த ஆங்கிள் ஒரு போட்டோ எடுத்துக்குவாங்க. சோ அப்படி எடுத்தா மட்டும்தான் அந்த சிம் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 2027 அனைத்து தொலைபேசி மற்றும் சிம் பயனாளர்கள் 100% வாடிக்கையாளர்கள் அடையாளத்தை உறுதி செய்யும் ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
1: இப்ப நீங்க சிம் அப்படின்னு சொல்லும் போது நானும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, அந்த சிம்னாலேயே பிரச்சனை தான்.
0: ஆமா
1: சரியா. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, காலி சிறைச்சாலையில் வந்து கைதிகள் தங்கும் சோதனையிட்ட போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த 25 கையடக்க தொலைபேசிகளும் மற்றும் 11 சிம் அட்டைகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சரியா. மற்றும் ஆண் மற்றும் பெண் கைதிகள் தங்கியிருந்த அறை கட்டிடங்களை மேற்கொண்ட சோதனையின் போது தான் இந்த கையடக்க தொலைபேசிகளும் சிம் அட்டைகளும் வந்து மீட்கப்பட்டிருக்கு. கையடக்க தொலைபேசி பொருட்கள் சிறையில் தலைமறைவாக வைக்கப்பட்டிருந்த காரணத்தினால வந்து அதிகாரிகள் வந்து பரிசோதனையிட்டு இருக்காங்க. அந்த நேரம் வந்து இந்த கையடக்க தொலைபேசி சிம்களும் வந்து மாட்டப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக மேலதிக விசாரணையும் அதிகாரிகள் வந்து மேற்கொண்டு வருவதாகவும் தெரிய வந்திருக்கு.
0: இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட சிம் அட்டைகளை தன் வசம் வைத்திருப்பவர்கள் குற்றச் செயல்களில் ஈடுபடலாம்.
1: வச்சிருப்பாங்க.
0: அதோட பக்கம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா எடுத்துக்கொள்ள முடியாது. நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ச்சியாக இப்ப பாட்டு கேட்கலாம்.

0: சரி, சொன்னாதான் காதலா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பாடலோலி தோய்ந்தது. தொடர்ந்து மடிந்திருக்கலாம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
1: நேரம் மாலை 3:19.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
3: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
2: வசந்தம் FM 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
4: கொஞ்சம் தமிழன், தமிழ் நெஞ்சங்கள் மனதில்.

0: ராமகிருஷ்ணன் திரைப்படத்திற்காக ஒளித்தொழுகிறது பாடல். 102.6 102.8 வசந்தத்தின் போட்டுதாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். 5 மணி வரைக்கும் இணைந்து இருக்கலாம். அதாவது இன்று பாராளுமன்றத்தில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரசாங்கத்தினால் நிவாரணம் வழங்கப்பட்ட அஸ்வஸ்மவின் நலன்புரி தொடர்பாகவும் பேசப்பட்டிருந்தது. 4 பிரிவு பயனாளர்களில் வந்துட்டு 2 பிரிவுகளைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு மாத்திரம்தான் இந்த கொடுப்பனவு செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்த ஒரு விஷயமும் காரசாரமாக இருந்தது. அது மட்டுமல்ல, அனந்தி, குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரசாங்கம் வழங்கும் இந்த அஸ்வஸ்ம நிவாரணத்தை நீக்குமாறு உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய ஆலோசனைகளுக்கு அமைய இது மேற்கொள்ளப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வைத்து கேள்வி எழுப்பின ஒரு விஷயமும் பேசப்பட்டிருந்தது. இந்த நலன்புரிவு கொடுப்பனவுகள் கடந்த 2023 வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போதே அதில் மீள் ஆய்வொன்று மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தினூடாக அறிவிக்கப்பட்டிருந்தது நிறைய விஷயங்கள். அதில் முதலாம் 2 கட்டங்கள் கிடைக்கப்பெற்ற விண்ணப்பங்கள் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டு வருவதாக, இந்த மாதத்துக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இணையதளங்களில் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக இருக்கிறது இந்த நலன்புரி கொடுப்பனவுகள் 2ம் 3ம் கட்டத்துக்கான தெரிவுகள் இடம்பெற்றிருக்கிறது. அதை நீங்கள் வந்துட்டு அந்த இணையதளத்திலூடாக உங்களுடைய பேர் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்திகள் பரவும். அதே நேரத்தில் இல்லாதவங்க மேன்முறையீடு செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசப்பட்டிருந்தது. அது உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியாகவும் சொல்லப்பட்டிருந்தது. எனவே இந்த 2ம் 3ம் கட்டங்களில் நிறைவு செய்து அவர்களுக்கான கொடுப்பனவு, அதாவது கடந்த மாதத்துக்கான கொடுப்பனவுகள், அதாவது அடுத்த கிழமை 16ம் தேதி உங்களுடைய வங்கிக்கு வைப்பிலிட செய்ய இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல விஷயம். ஓகே.
1: பதினிறம்சியார், புதிய இந்த ஆரம்ப குழந்தை பருவ பாடத்திற்கான கட்டமைப்பு மற்றும் ஆசிரியர் வழிகாட்டல் கையொட்டி அடிப்படையில் வந்து 2027 நாடளாவ ரீதியில் மேற்கொள்ளப்பட உள்ள முன்பள்ளி அபிவிருத்தி நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் அருணி அமரசூரிய வந்து கவனமும் செலுத்தியிருக்காங்க. தேசிய கொள்கைக்கு அமைவாக முன்பள்ளி அபிவிருத்தி நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வேண்டும் என்றும் அவர் வந்து தெரிவித்திருக்காரு. முன்பள்ளி ஆசிரியர்கள் தொழில்முறை தரத்தை மேம்படுத்துவதற்காக நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் வந்து வலியுறுத்தி இருக்காரு. பிரதமரும் கல்வி அமைச்சருமான அருணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்ற புதிய கல்வி மறுசீரமைப்புகளின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக நாடாளுமன்ற துணைக்குழு கூட்டத்திலேயே இந்த விடயம் பேசப்பட்டுள்ளதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு.
0: அது மட்டுமல்ல, நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. அடுத்த வருடம் 6ம் வகுப்பு மாணவர்களுக்கான பாட புத்தகங்களுக்கு பதிலாக தொகுதி முறை ஒன்று அறிமுகம் செய்ய இருப்பதாகவும் அருணி அமரசூரி அவங்க வந்துட்டு இன்று பாராளுமன்றத்தில் பேசிய விதமும் காரசாரமாக இருந்தது. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: நினைத்து நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வருவேன். நல்ல பாடல் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டே நேரம் இப்பொழுது
1: மாலை 3:34.
2: தமிழ் மணக்கம் யாழ் மண்ணில் தலைவனாய் 102.8 வசந்தம் FM எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
3: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
2: 13 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேல் ஐந்த சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 காலை 8:00 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயகர்

0: திருவருள் பெருக அனுசரணை. எட்டியான் தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மைப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ். டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
1: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
0: ஜேசினி ஜுவல்லரி, SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி. இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும், மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: ஷாஜஹான் திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். 102.6 வசனத்தின் போட்டு சாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா கண்டி கலபத்வ பிரதேசத்தில் உள்ள அரசியல்வாதிகளுடன் மிக நெருக்கமான பிரபல வர்த்தகர் ஒருவரின் பங்களா ஒன்றில் இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கு. பராமரிப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த பணியாளர்கள் குழு ஒன்று பங்களாவில் கொங்கிரீட் போட்டு மூடியிருந்த குழியை வந்து தோண்டியிருக்காங்க. சரியா, இதன் போது வந்து அதற்குள் இருந்து துப்பாக்கிகள் மற்றும் பிஸ்டல்கள் தனியாகி துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்ட ரவைகள் உள்ளிட்ட வெடிப்பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் விடயங்கள் அறிவித்த மேலதிக விசாரணைகளையும் வந்து கலகத்திர போலீசார் வந்து மேற்கொண்டு வருவதாகவும் வந்து தெரிய வந்திருக்கு.
0: பாருங்களேன் எப்படி எல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க,
1: அதுவும் கொங்கி போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க
0: பாருங்களேன். சரி ஓகே, இதே போலதான் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படின்னு சொன்னா, இல்ல ஒரு ஆபத்து அப்படின்னு சொன்னா, நாங்க உடனே வந்துட்டு போலீசினுடைய அவசர தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பு ஏற்படுத்தும் இல்லையா. அது சில நேரங்களில் உடனடியாக எங்களுக்கு அந்த அழைப்பை நாங்க இருக்கிற பதட்டம், நாங்க இருக்கிற பிரச்சனைகள் காரணமாக சரியான தெளிவான ஒரு பதிலை போலீசுக்கு கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனா இருக்கும். 111 அதாவது 119 அழைப்பு ஏற்படுத்தும், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா 118 அழைப்பு ஏற்படுத்தி நாங்க எங்களுடைய இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கோம், குயிக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நிலையத்துக்கு நாங்க முறைப்பாடு செய்ய முடியும். ஆனா அது வந்துட்டு, அதாவது நாங்க எந்த ஊர்ல இருந்தாலும் போலீஸ், எங்களுடைய ஊர்ல ஒரு போலீஸ் நிலையம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு உடனடியாக போவதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அப்போ போலீஸ் எல்லாம் உரிய இடத்துக்கு வரல, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஆள் இருக்காரா இல்லையான்னு தெரியல. இந்த சினிமா படத்துல வர மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன், இப்போ எல்லாம் முடிஞ்சது பிறகு கடைசியா வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது இல்லாம நிறைய பேர் வேண்டுமென்றே போலீஸ் நிலையத்துக்கு அந்த போலீஸ் அவசர தொலைபேசியை பயன்படுத்தி தவறான இதுகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்கும். இப்போ போலீஸ் நிலையத்துல இந்த அவசர மற்றும் ஆபத்தான சந்தர்ப்பங்களில் போலீசாரின் உதவியை உடனடியாக பெற்றுக்கொள்ளும் வகையில் ஒரு மொபைல் ஆப் ஒன்று அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. SOS அப்படிங்கிற வசதியுடன் கூடியதான் இந்த புதிய மொபைல் செயலியை இலங்கை போலீஸ் திணைக்களம் உத்தியோகபூர்வமாக அறிமுகப்படுத்திருக்கிறது. இந்த ஆப்ல, இந்த செயலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா, இந்த SOS அப்படிங்கிற அந்த செயலை நீங்க வந்துட்டு அந்த பொத்தானை வந்துட்டு சிறிது நேரம் நீங்க அழுத்து பிடித்ததன் மூலம் குறித்த நபரினுடைய இருப்பிடம், அதாவது நீங்க எந்த இடத்துல அந்த பிரச்சனையில மாட்டிக்கிருக்கீங்க அப்படிங்கிற லொகேஷன் உடனடியாக உங்களுடைய பகுதியில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகளுக்கு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த ஆப்பை நீங்க வந்துட்டு லாக்இன் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இதை ஃபர்ஸ்ட் நீங்க தரவிறக்கம் செய்துட்டு தேசிய அடையாள அட்டை, உங்களுடைய பெற்றோரின் அடையாள அட்டை அல்லது கடவுச்சுட்டை பயன்படுத்தி தான் இந்த செயலியை நீங்க பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்துட்டு எல்லோருக்குமே ஒரு பயன் தரக்கூடிய செய்தியாக அமையும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை இல்லையா.
1: உண்மையான விஷயம் தான், ஒரு நல்ல விடயம். அப்ப நம்ம ஒரு பாது ஒரு அவசரத்துல இருக்கும் போது கூட கண்டிப்பாக வந்து இது நமக்கு உபயோகப்படும்.
0: அது மட்டும் இல்ல, அந்த சிங்கம் படத்துல வர மாதிரி நிறைய பெண்கள் பிரச்சனையாக இருந்தா இந்த அப்ப பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த அப்ப வந்து நம்ம ஒரு அவசரமா ஓடிக்கொண்டு இருக்கோம், ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டு இருக்கோம், யாராவது எங்களை தாக்க வராங்க அப்படின்னு நினைக்கும் போது நாங்க தொலைபேசி இலக்கங்களை மறந்துடும் இல்லையா. அதை நாங்க டைப் செய்யறதுக்கு இடையில எல்லாமே முடிஞ்சிடும், சொல்லி முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா நாங்க அந்த சிவப்பு நிறத்துல இருக்கிற அந்த அப்ப, நாங்க SOS அந்த சிவப்பு நிறத்துல இருக்கும் அந்த அப்ப நாங்க எங்க போன்ல டவுன்லோட் பண்ணி அதை நாங்க பதிவிறக்கம் செய்து வச்சுட்டோம்னு சொன்னா, அந்த அப்ப வந்துட்டு எங்களுக்கு இருக்கிற எல்லா ஆப் மாதிரி இருக்கும், டக்குன்னு டச் பண்ணின உடனே சரி, நாங்க ஆபத்துன்னு சொன்னா அழுத்தி பிடிச்சிருவோம் இல்ல, அழுத்தி பிடித்தோம் எங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு உடனடியாக கிடைக்கும். நல்ல விஷயம், வரவேற்கத்தக்கது.
1: சரி, இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சூப்பரான பாடல் யூத் படத்திற்காக மணி சர்மாவின் இசையில்

0: திரை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சொலித்துக் கொண்டிருக்கிறார்.
2: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் நடிகை ஸ்ரேயா
1: ஒலிக்கும் பாடல் இது ரௌத்ரம் திரைப்படத்திற்காக.

இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே தி பெஸ்ட் லைவ் மியூசிக் ஸ்ட்ரீமிங் இன் ஸ்ரீலங்கா வசந்த.

0: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 4 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் கூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மட்டக்களப்பு புவிசரிதவியல் மற்றும் சுரங்க பணியக அலுவலகத்திற்குள் நுழைந்து கடமைக்கு இடையூறு விளைவித்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அம்பிடிய சுமணரத்ன தேரர் கடும் நிபந்தனைகளுடன் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் அண்ணாதுரை தஷினி முன்னிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன்போது தேரரை 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்க நீதவான் உத்தரவிட்டார். தெஹிவலை ஸ்ரீ சங்கபூமாவத்தி பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது கைக்குண்டு தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் முச்சக்கர வண்டி ஒன்று பாதுக்கு இகலபோபே பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தெஹிவலை ஸ்ரீ சங்கபூ மாவட்ட பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது இன்று அதிகாலை இனந்தெரியாத நபர் ஒருவர் கைக்குண்டு தாக்குதலை நடத்தியிருந்தார். இதன்போது 2 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: தியன்மென் சதுக்க போராட்ட ஒடுக்குமுறையை நினைவு கூர்ந்து ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்த ஹாங்காங் செயற்பாட்டாளர்கள் மூவருக்கு 7 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 1989 பெய்ஜிங்கில் இடம்பெற்ற போராட்டங்களை நினைவு கூறும் வகையில் ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்ததாக இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இருவர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டதுடன் 3வது நபர் கடந்த ஜனவரி மாதம் குற்றத்தை ஒப்புக் கொண்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் கூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை

கை படத்தில இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோட 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasantham.fm.lk என்ற இணையத்தினூடாகவும் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ போறீங்க. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய விடயங்கள் பேசுறதாக இருக்கும். இப்ப வந்து நம்ம சீனா பக்கம் போக போறோம். சீனாவில் உள்ள துறைமுகத்தில் வந்து லைபீரியா நாட்டு கொடியுடன் கூடிய ஒடிசன் மெலோடி என்ற பெயரிட்ட சரக்கு கப்பல் ஒன்று வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த கப்பலில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மொத்தமாக 42 பேர் வந்து இருந்திருக்காங்க. இந்த நிலையில் வந்து அந்த கப்பல் வந்து திடீரென தீப்பிடித்து எரிந்தும் இருக்குது. இந்த சம்பவத்தில் சிக்கி 20 பேர் வந்து பலியாகி இருக்காங்க. எனினும் கப்பலில் இருந்து 12 பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு தற்போது வந்து வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இதனை அடுத்து வந்து தீப்பிடித்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் வந்து தேடும் பணிகள் வந்து நடந்து வருவதாக வந்து போலீசார் வந்து தெரிவித்திருக்காங்க. அதே நேரம் வந்து அமெரிக்காவில் உள்ள மெரிலோடினி அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்த பெண் வந்து கடந்த 20 வருடங்களாக வந்து போனஸ் மெக் 5 என்ற லாட்ரி விளையாட்டில் வந்து தனக்கென சில குறிப்பிட்ட எண்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்களாம். தொடர்ந்து அதே எண்களை பயன்படுத்தி வந்ததாகவும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. சமீபத்தில் அங்குள்ள உள்ளூர் மதுபான கடையில் வந்து அதே எண்களை பயன்படுத்தி ஒரு குழுக்களுக்குள் 3 வெவ்வேறு டிக்கெட்டுகளையும் வந்து அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. குழுக்கள் முடிவுகள் வெளியான போது வந்து அந்த பெண் தேர்ந்தெடுத்த எண்கள் வந்து அப்படியே பொருந்தி இருந்தது. அதே நேரம் அவங்களுக்கு வந்து பரிசும் விழுந்திருந்ததாக வந்து தெரிய வந்திருக்கு. ஆனால் தனக்கு பரிசு விழுந்துவதாக வந்து அவங்க உடனே வந்து நம்பவே இல்லையா. இது குறித்து வந்து அவங்க தனது லொட்ரி எண்களை பார்த்த போதும் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அடடா, நமக்கா அப்படி ஒரு பரிசு விழுந்திருக்கு அப்படிங்கறத. எனவே தனது சகோதரியிடம் அழைத்து எண்கள் சரியாக இருக்குமா அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. எனவே சகோதரி வந்து சரிபார்த்து விட்டு அவர் வாங்கிய 3 டிக்கெட்டுகளுமே தலா ₹45 லட்சத்துக்கு மேல், மொத்தமாக ₹1.30 கோடி ஜக்மட் அடித்துள்ளதாகவும் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்காங்க. எனவே அவங்க அப்படியே சந்தோஷத்துல மிதந்திருக்கதாகவும் சொல்ல வந்திருக்கு. எனவே தொடர்ந்து இணைந்திருங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோட. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது, பூமகள் ஊர்வரம் திரைப்படத்திற்காக சிவாவின் இசையில்.

0: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 4:17
1: தமிழ் மணக்கும் யாழ் மண்ணில் தலைவனாய் 102.2 வசந்தம் FM.
0: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணியமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு.

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
1: தாக்கில் இந்த மனத்தியாலத்திற்கான குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அழகான காட்டில் வந்து நிறைய குரங்குகள் வந்து வாழ்ந்து வந்திருக்கு. அது எப்பயுமே ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டுக்கொண்டு அப்படியே தான் இருக்குமா, சரியா? ஒரு ஒற்றுமையா சந்தோஷமா என்னைக்குமே இருக்காதா? ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காட்டில் வந்து பலத்த காற்றுடன் மழை பெய்திருக்கு, சரியா? குரங்குகள் வாழ்ந்த அந்த மரத்தின் ஒரு பெரிய கிளை வந்து உடைந்து கீழே விழுந்து அவர்கள் தங்கி இருந்த அந்த இடமுமே ஆபத்தாக மாறி இருக்கு. அப்போது ஒரு குரங்கு, நாம் ஒவ்வொரு இருந்தால் இந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க முடியாது, எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து பாதுகாப்பான இடத்தை தேடுவோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு குரங்கு சொல்லியிருக்கு, சரியா? அதை கேட்ட குரங்குகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, காட்டுல வந்து மறுபுறமாக வந்து ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடி சென்றிருக்கு. எல்லா குரங்குகளுமே ஒற்றுமையாக சென்றிருக்கு. ஒரு பெரிய மரத்தின் கீழ் சென்றதும் வந்து அந்த வழியில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சிறிய ஓடை வந்து குறுக்கிருக்கு, சரியா? அந்த ஓடையை தாண்டிதான் அது வந்து போகணும். நிறைய தண்ணீர்கள் வந்து வேகமாக வந்திருக்கு. அப்போது எல்லா குரங்குகளும் ஒன்றாக இணைந்து ஒரு குரங்கு மற்றொரு குரங்குக்கு அப்படி உதவி செய்து அந்த ஓடையை வந்து பாதுகாப்பாகவும் கடந்திருக்கு, சரியா? அதை பார்த்த வயதான ஒரு குரங்கு சிரித்துக்கொண்டே சொன்னா, தனித்தனியாக இருக்கும் போது வந்து நம்முடைய பலம் வந்து சிறிதாகத்தான் இருக்கும், ஆனால் ஒன்றாக இணைந்தால் நம்மால் வந்து முடியாதது எதுவுமே இருக்காது அப்படின்ட்டு. அந்த நாளில் இருந்து அந்த குரங்குகள் எல்லாமே ஒரு விஷயத்தை மறக்கவே இல்லையா, ஒற்றுமை என்பது வெறும் ஒன்றாக இருப்பதல்ல, ஒருவருக்கு ஒருவர் நிற்பதும் உதவி செய்வதும் தான் உண்மையான ஒற்றுமை அப்படிங்கறத வந்து அந்த குரங்குகள் வந்து புரிஞ்சுக்கிருச்சான். எனவே ஒற்றுமையின் பலமே கடைசியில் வந்து சந்தோஷமாக அதுகள் வந்து வாழ்ந்திருக்கு.

0: திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரகுமானின் இசையில் ஒளித்தோய்கிறது பாடல். நேரம் மாலை 4:31.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
2: என்ன வேணும்?
3: புது ப்ராஜெக்ட்
2: இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
3: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்ல ஜிஐ பாக்ஸ் பார்.
1: எட்டியாந்தோட்டை நகர், ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
4: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
1: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வனம் வந்து அருள் பாதிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ். டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
0: 16 நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்கம் 30, பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
1: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி. இந்தியாவில் இருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32, பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
5: அந்தி சாயும் இரவின் அமைதியில்

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

நாடு முழுவதும் 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வசந்த வெப்பமின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துல வந்து நாங்க ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, 2027 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய கல்வி மறுசீரமைப்புக்கு அமைய இந்த சாதாரண தர பரீட்சை, அதாவது ஓலவல் எழுதும் மாணவர்கள் வந்துக்கு 7 பாடங்களாக மட்டுப்படுத்துவதற்கு வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. கல்வி அமைச்சர் அர்னி அமரசூரியவின் தலைமையில் இடம்பெற்ற புதிய கல்வி மறுசீரமைப்புகளின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கான இந்த விடயம் வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. குறித்த கூட்டத்தில் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கழுவேல வந்து இது தொடர்பாக வந்து சமர்ப்பித்திருந்தாரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு அமைய புதிய பாடத்திட்டத்திற்கான கட்டமைப்பின் கீழ் வந்து ஒரு வேளை பாடம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 40 நிமிடங்களாக வந்து மாற்றப்பட்டிருக்கு. அதே நேரம் வந்து பாடசாலை நேரம் காலை 7:30 மணியிலிருந்து பிற்பகல் 1:30 மணி வரையும் நடத்தப்பட உள்ளதாகவும் வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. சாதாரண தர பரீட்சை வந்து 7 பாடங்களை உள்ளடக்கியதாக அமையும் எனவும், வரலாறு மற்றும் அழகியல் பாடங்கள் இதில் இடம்பெற உள்ளதாகவும் என தெரிவிக்கப்பட்டிருந்தார். அதே நேரம் வந்து தாய்மொழி, ஆங்கிலம், விஞ்ஞானம் மற்றும் கணிதம், சமயம் உள்ளிட்ட கட்டாய பாடங்களும் தொடர்ச்சியாக மற்றும் தொகுப்பு மதிப்பீடு முறையில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதுவும் வந்து மேலும் 10 மற்றும் 11 தர தொழிற்கல்வி பாடங்களை அறிமுகப்படுத்தவும், 12 மற்றும் 13 தரங்களில் வந்து சமூக நல்லிணக்கம், சட்டம் மற்றும் ஒழுக்க நெறி தொடர்பான பாடத்தொகுப்புகளையும் உள்ளடக்க உள்ளதாகவும் திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே ஒரு நல்ல விஷயம்தான். அதே நேரம் பேஸ்புக் ஊடாகவும் நிறைய சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. குட் ஈவினிங் என்று சொல்லி மாவனல்ல நீசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் இங்கிரிய ரவி இருவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காரு. அதே நேரம் தொண்டைமன்னார்ல இருந்து செல்வ சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பிரசாந்த் ராஜ் நிகழ்ச்சியோடு இணைந்து பாடல் தெரிவுகள் அருமை என்று பகிர்ந்திருக்காரு. அதே நேரம் வசந்தம் வானொலியில் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று அக்குரணையில் இருந்து ஷாருக் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. பிரமானந்தன் வசீகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பருத்தித்துறையில் இருந்து அருண்மொழி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான மாலை நேர வணக்கம் என்று ஊருக்கோடவத்த தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகர் ரமேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இருவருக்கும் வணக்கம் என்று சொல்லி கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் ரெபேகாவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஸ்டீவன் ஸ்டைலர்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் என்று செங்கலடியிலிருந்து ஷகீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சி இணைந்திருக்காங்க. வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்து எங்க காலத்திலையும் இப்படி இருந்திருந்தா நாங்களும் வேற லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரம் சாமிமலை சிங்காரவத்தையிலிருந்து டி கே தினேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. கல்முளை ஜனா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பலாங்கொடையிலிருந்து குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அருண் சுதன் நானோயாவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக்கொண்டு இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு முக்கியமான ஞாபகப்படுத்தல் இருக்கின்றது. வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கில் வந்து பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து 2வது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் டேக் கேர் வேலை திட்டமானது பாடசாலையில் உள்ள மாணவர்களிடையே வந்து வீதி சம்பந்தமாக செயல்பட்டு வரும் இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மையமாக கொண்டு 2வது முறையாகவும் இந்த வேலை திட்டம் வந்து வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது.

0: நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6 102.8
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக செலுத்திக் கொண்டிருக்கிறார். இன்றைய நாள் பிறந்த தினத்தை கொண்டாடும் நடிகை ஸ்ரேயா. ஒளிக்கும் பாடல் இது மலை திரைப்படத்திற்காக.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் வசந்தம் எஃப்எம் 102.6, 102.8.
1: ஒழிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் ஸ்ரீ ஸ்ரோபி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி மற்றும் ஜி ஆர். நன்றி வசந்தம் உறவுகளை.

0: நன்றி ஆனந்தி. நேர்கள் தொடர்ந்தும் வசனம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இருக்கலாம். நேரம் மாலை 5 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் தள்ளுங்கள்.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: பொலனறுவையில் நாளை நடைபெறவுள்ள தேசிய மக்கள் சக்தியின் விவசாயிகள் பேரணியில் ஜனாதிபதி அனிற்குமார் திசாநாயக்க கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார். விவசாயிகள் மற்றும் விவசாயத்துறையை மையமாக கொண்டு பொலனறுவை பேரணி நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மக்களின் ஆட்சி ஈராண்டு பாலம் அனைவருக்கும் முன்னேற்றம் என்ற துணைப்பொருளின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பேரணி நாளை மாலை 4 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. இதே நேரம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2 வருடங்களை முன்னிட்டு தொடர் பேரணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இரண்டாம் ஆண்டு கிரேக்க பிணைமிரி விவகாரம் தொடர்பில் தனக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை சவாலுக்கு உட்படுத்தி மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளார். இந்த மேன்முறையீடு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதுடன் அதன் உள்ளடக்கங்களை உறுதிப்படுத்துவதற்காக எதிர்வரும் அக்டோபர் 9ஆம் தேதி மீண்டும் அழைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிரேக்கத்தின் பொருளாதார நிலைமை மோசமடைந்து வருவதை அறிந்தும் இலங்கைக்கு சொந்தமான நிதியை அந்நாட்டு பிணைமுறைகளில் முதலீடு செய்து அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக அஜித் நிவாட் கப்ரால் உள்ளிட்டோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை கலைப்பதற்கும் அதன் நிறுவன ஒப்பந்தமான ரோம் சாசனத்தில் இருந்து வெளியேறுவதற்கும் ஆதரவு அளிக்குமாறு தனது நேட்டோ நட்பு நாடுகளிடம் அமெரிக்கா கோரிக்கை விடுத்துள்ளது. நேட்டோ பிரதிநிதிகளுக்கும் அமெரிக்கா அண்மையில் அனுப்பிய ஆவணத்தில் ரோம் சாசனத்தில் இருந்து உடனடியாக விலகுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் செயற்பாடுகள் தொடர்பான அச்சுறுத்தல்களை ஆராய்ந்து அதன் வரம்பு மீறல்களை பகிரங்கமாக விமர்சிக்குமாறும் நேட்டோ நாடுகளிடம் அமெரிக்கா கோரியுள்ளது. இன்றைய நாளுக்கான அனைத்து மனித்தியால செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றது. எமது பிரதான செய்தியை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கம். மீண்டும் ஒரு கூலான மாலையில உங்க எல்லாரையுமே சந்திக்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்று நாளுமே கொண்டு சும்மா சூப்பரான பாடல்களோட சந்திக்க வந்திருக்கேன். நீங்க கூட என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய இலக்கு 0302-77-5-0-0-1-5-1-1-1 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் விரும்பி பாடல்களையும் கேட்கலாம். அடுத்த மட்டும் சூப்பரான பாடல் இருக்கு, அந்த பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சி கூட இணைந்து கொள்ளலாம்.

0: ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும். இப்போ கூட பேச வணக்கம்.
1: அன்பான
0: மாலை நேர வணக்கம். யார் இது?
1: உமாச்சந்திரன்.
0: எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் உமாச்சந்திரன். அப்புறம் என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க?
0: அப்படியா? ஓகே ஓகே. வேலையா வீட்லயா? ஓகே உமாச்சந்திரன். ஓகே
1: நன்றி.
0: வேட்டைக்காரன் திரைப்படத்துக்காக.

0: நூற்று இரண்டு தசம் எட்டில் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம்.
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் புல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
2: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
3: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
4: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
3: 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
1: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
3: சேஷினி ஜுவல்லரி, SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவில் இருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
5: அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: என்ன சொல்லுது கொழும்பு 14
1: நன்றி.

ஹைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ஹைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து ஹைடெக் சீல் கோட். நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

0: the day. Star of the day. மணித்தியாலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கும். இப்போ என் கூட பேச வணக்கம்
1: அன்பான மாலைநேர வணக்கம்.
0: அன்பான மாலைநேர வணக்கம் வசந்தகுமார், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிற, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சிட்டு
1: இருக்கீங்க? இன்னைக்கு எங்க வீட்ல ஒரு பெரிய ஸ்பெஷல்.
0: ஆஹா, அப்படியே
1: பர்த்டே. எங்க வீட்டு கடை குட்டி தனான நிக்கிதாவுக்கு இன்னைக்கு மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: ஓகே, நாங்களும் நிகழ்ச்சி சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் குட்டின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றோம். சரியா?
1: நன்றி, நன்றி.
0: ஓகே, அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல் யார் யாருக்காக கேட்க போறீங்க?
1: இந்த நேரத்தில் வசந்த மாணவியை கேட்டுக்கொண்டிருக்கோம், அனைத்து நண்பர்களுக்காகவும் கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி,
0: நன்றி. நீங்களும் கொடுத்ததும் அழைப்பினர் பற்றி சந்தோஷமா பேசலாம். அழைக்க வேண்டிய இலக்கு 0120-2777-5000 கதை போட 0120-2777-5111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: 92.8 வசந்தம் எஃப்எம். நேரம் மாலை 6 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
2: மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: முழு உலகையும் உலுக்கிய செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு இன்றுடன் 25 வருடங்கள். மிக் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் FCID கோட்டாபயவிடம் 5 மணி நேர விசாரணை. எல்னினோ உக்கிரமடைந்தாலும் அடுத்த காலாண்டிலும் மின் கட்டணத்தில் மாற்றமில்லை, அமைச்சர் அனுர உறுதி. தெஹிவளை வீடொன்றின் மீது கைக்குண்டு தாக்குதல், இருவர் பலி. உலகின் முக்கிய புள்ளிகள் இணையும் 18th பிரிக்ஸ் மாநாடு இந்தியாவில்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் செய்திகள், வாசிப்பவர் சந்திரிகா ஆறுமுகம். செப்டம்பர் 11 தாக்குதல் எனும் 9/11 தாக்குதல் 2001 ஆண்டு செப்டம்பர் 11 திகதி அமெரிக்க உலக வர்த்தக மைய கோபுரங்களை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதலாகும். தாக்குதல் இடம்பெற்று 25 வருடங்கள் பூர்த்தியாகும் நிலையில் இது 21 நூற்றாண்டில் மேற்கொள்ளப்பட்ட திட்டமிட்ட மிலேச்சத்தனமான பயங்கரவாத தாக்குதலாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. 4 குழுக்களாக 19 தீவிரவாதிகள் வெவ்வேறாக பிரிந்து பயணித்துக் கொண்டிருந்த 4 பயணிகள் விமானங்களை கடத்தி குறித்த விமானங்களை நியூயார்க் நகரத்தின் உயரமான கட்டடங்கள் மீது தாக்குவதே இதன் நோக்கமாகும். 2001 செப்டம்பர் 11 திகதி அமெரிக்க நேரப்படி காலை 8:46 அளவில் நியூயார்க் நகரின் உலக வர்த்தக மையத்தின் வடக்கு கோபுரம் மீது முதலாவது விமானம் மோதியது. அதன் பின்னர் 34 நிமிடங்களில் தெற்கு கோபுரம் மீது பயணிகள் விமானம் மோதியது. அமெரிக்காவின் பிரதான பொருளாதார மத்திய நிலையமாக உலக வர்த்தக மையம் காணப்படும் நிலையில் குறித்த தாக்குதலினால் கட்டிடங்கள் அழிக்கப்பட்டன. ஊடக வர்த்தக மத்திய நிலைய தாக்குதல் நடத்தப்பட்டு 26 நிமிடங்களின் பின்னர் மற்றொரு விமானத்தை அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் மீது தாக்குவதே பயங்கரவாதிகளின் திட்டமாக இருந்தது. அதன் அடிப்படையில் காலை 9:37 பென்டகனை மேற்கு பிரதேசத்தில் குறித்த விமானம் வீழ்ந்தது. 4 விமானத்தை கொண்டு வாஷிங்டனின் வெள்ளை மாளிகை அல்லது கேபிட்டல் கட்டடத்தை தகர்த்தும் திட்டம் தடுக்கப்பட்டது. விமானத்திலிருந்த பயணிகளின் அமைதியின்மை ஏற்பட்டமையினால் குறித்த செயல்பாடு தடுக்கப்பட்டது. குறித்த தாக்குதல்களினால் 2,977 பேர் உயிரிழந்ததோடு 25,000 அதிகமானோர் காயமடைந்தனர். தாக்குதல்களினால் ஏற்பட்ட சொத்து இழப்பு 10 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். அமெரிக்க பாதுகாப்பு படையினரை மட்டுமன்றி அந்நாட்டின் பிரபல உளவுத்துறையையும் ஆச்சரியத்துக்குட்படுத்திய குறித்த தாக்குதலை திட்டமிட்டு நடத்துவதற்கு அல் கொய்தா பயங்கரவாத அமைப்பின் தலைவர் ஒசாமா பின் லேடன் தலைமை தாங்கினார். அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி வகித்த ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அல் கொய்தா தலைவர் ஒசாமா பின் லேடனை கொலை செய்வதற்கான நடவடிக்கைகளை செயல்படுத்த இதுவே காரணமாக அமைந்தது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவில் சுமார் 5 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். 2006 ஆண்டு இலங்கை விமானப்படைக்கு யுக்ரைனிடமிருந்து MiG-27 ரக போர் விமானங்களை கொள்வனவு செய்தபோது இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு சென்றிருந்தார். அப்போது பாதுகாப்பு செயலாளராக பதவி வகித்த கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக இந்த கொள்வனவு தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த கொடுக்கல் வாங்கலின்போது சுமார் 7.8 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி முறைகேடாக மோசடி செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவு நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தது. இதேபோல இந்த விவகாரம் தொடர்பில் முன்னாள் விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ரோஷான் குணத்திலக்கவிடமும் நேற்று விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. அவரிடம் சுமார் 3.5 மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நீண்ட காலமாக விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வரும் இந்த வழக்கில் வெளிநாட்டு வங்கிக் கணக்கு அறிக்கைகளையும் பெற்றுக்கொள்ள நிதி குற்ற விசாரணை பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. அடுத்த காலாண்டில் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கான கோரிக்கையை முன்வைக்க எதிர்பார்க்கவில்லை என பலசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் அதிக மழை வீழ்ச்சி கிடைத்தமையினால் மின் உற்பத்திக்கான செலவை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடிந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக அடுத்த காலாண்டிற்கு மின்சார கட்டணத்தில் அதிகரிப்பு அவசியமில்லை என்றும் மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கான கோரிக்கையை முன்வைக்க எதிர்பார்க்கவில்லை என்றும் அமைச்சர் அனுர கருணாதிலக குறிப்பிட்டார். அத்துடன் எதிர்வரும் ஆண்டின் முதல் 3 மாதங்களுக்கு தடையின்றி மின்சாரத்தை விநியோகிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தெஹிவலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிறிசகபோ மாவட்டத்தில் உள்ள வீடொன்றை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட கைக்குண்டு தாக்குதலில் 2 சிறுவர்கள் உயிரிழந்ததோடு அவர்களது தந்தை பலத்த காயமடைந்துள்ளார். தாக்குதல் மேற்கொள்ள வருகை தந்ததாக சந்தேகிக்கப்படும் முச்சக்கர வண்டி பாதுக்க கீழ் போபே பிரதேசத்தில் கண்டறியப்பட்டுள்ளது. இனந்தெரியாத நபர் ஒருவர் இன்று அதிகாலை குறித்த கைக்குண்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளார். அதன்போது பலத்த காயமடைந்த 2 பிள்ளைகளும் அவர்களது தந்தையும் கலபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் பிள்ளைகள் இருவரும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 11 மற்றும் 17 வயதுடைய பிள்ளைகளை உயிரிழந்துள்ளனர். தாக்குதலை மேற்கொண்ட நபர் தொடர்பான எவ்வித தகவல்களும் இதுவரை கிடைக்கப்பெறாத நிலையில் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் 3 குழுக்களினூடாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சந்தேகத்துக்கிடமான முச்சக்கர வண்டி கீழ் போபே பிரதேசத்தில் வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு அருகில் கைவிடப்பட்டிருந்ததாக பாதுக்க போலீசார் தெரிவித்துள்ளனர். நுகேகொட குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகள் குறித்த முச்சக்கர வண்டியை சோதனையிட்டுள்ளனர். அதிலிருந்து கைக்குண்டுக்கான பொதி, கருப்பு நிற கோட் ஒன்றும் பனியன் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வாகன விபத்துகளை கட்டுப்படுத்தும் வகையில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு மற்றும் கிளீன் ஸ்ரீலங்காவுடன் இணைந்து டேக் யா வேலைத்திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. குறித்த வேலைத்திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் 18வது செயலமர்வு இன்றைய தினம் ரத்தினபுரி கரவிட்ட தேசிய பாடசாலையில் வெற்றிகரமாக இடம்பெற்றது. அது தொடர்பான மேலதிக தகவல்களை தருகின்றார் எமது விசேட பிரதிநிதி எம் பி விஜய். வணக்கம் விஜய்.
2: வணக்கம் சந்திரிகா, வசந்தம் சொன்னங்களுக்கு இனிமையான மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமான தெளிவூட்டலை வழங்கும் மிக சிறந்த ஒரு வேலை திட்டமாக சுயாதீன ஊடக வலையமைப்பானது முன்னெடுத்திருக்கும் டேக் கேர் வேலை திட்டத்தின் வெற்றிகரமான 18வது வேலை திட்டமானது இன்றைய நாள் மிக சிறப்பாக முடிவடைந்திருக்கிறது. இன்றைய நாள் நாங்கள் எங்களுடைய கரவிட்ட மத்திய கல்லூரியில் எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கான இந்த வேலை திட்டத்தை மிக சிறப்பாக நடத்தியிருந்தோம். இன்றைய நாளும் ஏராளமான பாடசாலை மாணவர்கள் இங்கே வருகை தந்திருந்தார்கள். குறிப்பாக இந்த கல்வி வலயத்தில் உள்ள 23 பாடசாலைகளில் இருந்து சுமார் 680 அதிகமான பாடசாலை மாணவர்களை ஒன்று திரட்டிக் கொண்டு இன்றைய நாளிலும் இந்த வேலை திட்டத்தை நாங்கள் மிக சிறப்பாக முடித்திருந்தோம். இலங்கையில் போக்குவரத்தில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும் நடப்பு அரசாங்கமானது இந்த விபத்துக்களை குறைத்துக் கொள்வதில் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த விடயத்தை எங்களுடைய சமூகத்துக்கு கொண்டு செல்லும் மிக முக்கிய ஒரு கருப்பொருளாக இந்த வேலை திட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். எனவே பாடசாலை மாணவர்களுக்கு இந்த வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி விபத்துகள் சம்பந்தமாகவும் மிக சிறந்த தெளிவூட்டல் ஒன்றை எங்களுடைய போக்குவரத்து போலீசார் இன்றைய நாளிலும் வழங்கியிருக்கிறார்கள். இந்த நாளிலும் பாடசாலை மாணவர்களுக்கு வீதியில் நாங்கள் பயணிக்கும் முறை, விபத்துகள் ஏற்படும் முறைகள், இலங்கையில் உள்ள வீதி போக்குவரத்து சட்டத்திட்டங்கள் பற்றி பல தெளிவான விளக்கங்கள் எங்களுடைய போலீசார் மூலமாக பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இன்றைய நாளிலும் எங்களோடு கல்வி அமைச்சின் அதிகாரிகள், கிளீன் ஸ்ரீலங்கா செயலக அதிகாரிகள், அதே போல இலங்கை போலீசார், போக்குவரத்து போலீசார், இலங்கை மோட்டார் போக்குவரத்து கழகம், அதே போல இலங்கையின் முதல் தர காப்பீடு நிறுவனமாக இருக்கக்கூடிய சேவஸ் காப்பீடு நிறுவனம் போன்றவற்றை ஒன்றிணைத்துக் கொண்டு இந்த வேலை திட்டத்தை நாங்கள் மிக சிறப்பாக முடித்திருக்கின்றோம். இன்றைய நாள் பங்கு பற்றிய பாடசாலை மாணவர்களுக்கு மாத்திரமல்ல, பாடசாலை ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லோருக்குமே இந்த வேலை திட்டமானது மிக முக்கியமான ஒரு வேலை திட்டமாக மாறியிருக்கிறது. எனவே வெற்றிகரமான 18வது வேலை திட்டத்தை இன்றைய நாள் நாங்கள் கரவிட்ட மத்திய கல்லூரியில் முடித்திருக்கிறோம். நாங்கள் அடுத்த வாரம் மாத்தளை நோக்கி பயணிக்க இருக்கிறோம். மாத்தளையில் எதிர்வரும் 14ஆம் தேதி மாத்தளை விஜய மத்திய கல்லூரியில் எங்களுடைய 19வது டேக்யா வேலை திட்டமானது இடம்பெற தயாராக இருக்கிறது என்பதை நம்மோடு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே இன்றைய நாள் நாங்கள் கரவிட்ட மத்திய கல்லூரியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். அடுத்த 14ஆம் தேதி இன்னொரு பாடசாலையில் உங்களை சந்திக்கும் வரை வசந்தம் செய்திகளுக்காக நான் உங்கள் விஜய்.
1: நன்றி விஜய்.
2: நன்றி.
1: இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட கடன் வசதிகள் திட்டத்தின் கீழ் பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் 7வது மீளாய்வுக்காக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் நாட்டை வந்தடைந்துள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை தூதுக்குழுவின் பிரதானி இவான் பெப்பஜியோ தலைமையில் குறித்த குழு செயல்படுகின்றது. வரலாற்றில் பதிவான பாரிய நிதி நெருக்கடிக்கு முகம் கொடுத்த இலங்கையை அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக சர்வதேச நாணய நிதியம் 2023 மார்ச் மாதம் 23 தேதியிலிருந்து 2027 மார்ச் மாதம் 19 தேதி வரையான 4 வருட காலத்திற்கு 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி வசதிகளை வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் 8 தவணைகளில் குறித்த நிதி உதவி கிடைக்கப்பெறும். நாட்டுக்கு வருகை தந்துள்ள IMF பிரதிநிதிகள் எதிர்வரும் 23 தேதி வரை நாட்டில் தங்கியிருப்பார்கள். குறித்த காலப்பகுதியில் அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள், மத்திய வங்கி அதிகாரிகள் உள்ளிட்ட ஏனைய தரப்புகளை சந்திக்கவுள்ளனர். இதன்போது அண்மை காலமாக இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி, நிதி பரிமாற்றங்களின் முன்னேற்றம் போன்ற விடயங்கள் குறித்து அரசு அதிகாரிகளுடன் விரிவாக கலந்துரையாடப்படவுள்ளது. 7வது மீளாய்வு வெற்றிகரமாக நிறைவடைந்தால் 330 மில்லியன் அமெரிக்க டாலர் வரையான 8வது கடன் தவணையை விடுவிப்பது தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை கவனத்தில் கொள்ளும். புலனறுவையில் நாளை நடைபெறவுள்ள தேசிய மக்கள் சக்தியின் விவசாயிகள் பேரணியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார். விவசாயிகள் மற்றும் விவசாயத்துறையை மையமாக கொண்டு புலனறுவை பேரணி நடத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மக்களின் ஆட்சி ஈராண்டு பலம், அனைவருக்கும் முன்னேற்றம் என்ற துணிப்பொருளின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பேரணி நாளை மாலை 4 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. இதேவேளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2 வருடங்களை முன்னிட்டு தொடர் பேரணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன.
0: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: இந்திய தலைநகர் புதுடெல்லியில் நாளையும் நாளை மறுதினமும் 18வது பிரிக்ஸ் மாநாடு நடைபெறவுள்ளது. அதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மாநாட்டுக்கு தலைமை தாங்கவுள்ளார். 11 உறுப்பு நாடுகளை கொண்ட பிரிக்ஸ் அமைப்பில் இம்முறை தொனிப்பொருளானது மீள்தன்மை, புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக கட்டியெழுப்புதல் என்பதாகும். பிரேசில் ஜனாதிபதி லூலா டி சில்வா, ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின், சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங், தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிரில் ரமபோஷா ஆகிய அரச தலைவர்கள் தலைமையில் இம்முறை மாநாடு இடம்பெறவுள்ளது. மாநாட்டை தலைமையேற்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வழிநடத்துவார். அத்துடன் மாநாட்டில் இம்முறை ஈரானை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்நாட்டு ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான், இந்தோனேஷிய ஜனாதிபதி பிரபோ வோ சுபியன்டோ, எகிப்து ஜனாதிபதி அப்துல் பட்டா அல் சிசி, எத்தியோப்பிய பிரதமர் அபி அகமது அலி மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் பாதுகாப்புத்துறை பிரதானி ஷேக் கலி பின் முகமது பின் சாயித் அல் நிஹியன் ஆகியோரும் பங்கேற்றுள்ளனர். ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டேரஸ், வெளிவிவகார அமைச்சர்கள், பிரதிநிதிகள் உள்ளிட்டோரும் மாநாட்டில் கலந்து கொள்ளவுள்ளனர். இந்நிலையில் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்கும் சர்வதேச நாடுகளின் தலைவர்கள் இந்தியாவை சென்றடைந்துள்ளனர். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இந்தியாவை வந்தடைந்துள்ள நிலையில் இந்திய பிரதமருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
0: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
1: மகளிர் ஆசியக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் 2வது அரையிறுதிப் போட்டியில் இலங்கை அணி இன்று பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்கின்றது. துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி எதிர்வரும் 13 தேதி நடைபெறும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். நடப்பு சாம்பியனான இலங்கை அணி தொடரில் இதுவரை தோல்வியின்றி முன்னேறி வருகிறது. இதேநேரம் ஹாங்காங் அணியை 72 ஓட்டங்களால் வீழ்த்திய பாகிஸ்தான் அணி குழு ஏ யில் 2வது இடத்தை பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: முழு உலகையும் உலுக்கிய செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு இன்றுடன் 25 வருடங்கள். மிக் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் FCID கோட்டாபயவிடம் 5 மணி நேர விசாரணை. எல்னினோ உக்கிரமடைந்தாலும் அடுத்த காலாண்டிலும் மின் கட்டணத்தில் மாற்றமில்லை, அமைச்சர் அனுர உறுதி. தெஹிவளையில் வீடொன்றின் மீது கைக்குண்டு தாக்குதல், இருவர் பலி. உலகின் முக்கிய புள்ளிகள் இணையும் 18வது பிரிக்ஸ் மாநாடு இந்தியாவில். இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த மணித்தியால செய்தி நாளை காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகும். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

வணக்கம். நேயர்கள் இப்போது முதல் நேற்றைய தினம் சீற்றிருக்கப்பட்ட அபிவிருத்தி லோதர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை கேட்கலாம். கப்பற்கவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 2456, வெற்றி இலக்கங்கள் முறையே 8, 9, 34, 57. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 8, 9, 34, 57. வெற்றி ஈட்டிய ஆங்கில எழுத்து கியூ. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து கியூ. சூப்பர் இலக்கம் 7. மீண்டும் ஒருமுறை சூப்பர் இலக்கம் 7. சனித்தவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 5441, வெற்றி இலக்கங்கள் முறையே 17, 19, 20, 52. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 17, 19, 20, 52. ஆங்கில எழுத்து வி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து வி. சசிரவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 1110, வெற்றி இலக்கங்கள் முறையே 30, 38, 40. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 30, 38, 40. சூப்பர் தன சம்பத்திற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 1014, வெற்றி இலக்கங்கள் முறையே 3, 5, 6, 5, 5, 5. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 3, 5, 6, 5, 5, 5. ஆங்கில எழுத்து இசட். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து இசட். அது கோட்டிபதியான வெற்றி முடிவுகள் 3100, சீற்றிழப்பு வாரம் 3106, வெற்றி இலக்கங்கள் முறையே 20, 21, 64, 66. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 20, 21, 64, 66. ஆங்கில எழுத்து சி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து சி. ஜெயசம்பத்திற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 488, வெற்றி இலக்கங்கள் முறையே 6, 5, 5, 5. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 6, 5, 5, 5. ஆங்கில எழுத்து இசட். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து இசட். ராசி அவசரத்திற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 4982, வெற்றி இலக்கங்கள் முறையே 22, 32, 41, 62. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 22, 32, 41, 62. வெற்றி ஈட்டிய ராசி கடகம். மீண்டும் ஒருமுறை ராசி கடகம். சூப்பர் பவுலிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெடுப்பு வாரம் 3280, வெற்றி இலக்கங்கள் முறையே 2, 20, 43, 76. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 2, 20, 43, 76. ஆங்கில எழுத்து டபிள்யூ. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து டபிள்யூ. இவைகள் தான் நேற்றைய தினம் சீட்டிருக்கப்பட்ட அபிவிருத்தி லோதர் சபையின் உத்தியோகபூர்வமான

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
2: அப்படியானால் நீர் அன்றையிலிருந்து கூலி வேலைதான்
3: செய்கிறேன்.
2: அப்படின்னா சொல்லும் பார்ப்போம். உனக்கு திடீரென்று தங்கடகை வாங்க, எலக்ட்ரிக் பைக் வாங்க, இவ்வளவு பணம் எங்க இருந்து கிடைச்சது?
3: தெரியாதா சார், இப்ப எல்லா இடத்துலயும் வாசி தானே.
2: எங்க இருந்து வாசின்னு தான் மனசே கேக்குறேன்.
3: வாசி வேறுங்க.

0: செட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
1: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
0: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள, இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை,
0: சேஷினி ஜுவல்லரி, SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ

0: அன்பானும் கேட்கலாம். இப்போ பேச வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் இது? ஃபாத்திமா, எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல்? என்ன பாடல்? குட்டி ஸ்டோரியா? அப்படியா? ஓகே ஓகேமா, கண்டிப்பா.
1: தேங்க்யூ.
0: ஓகேமா, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மணித்தேலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கும். இப்போ கூட பேச வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி ரூபகுமார்.
1: வணக்கம் வணக்கம் நிசாம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நிசாம். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
2: இன்னைக்கு பீச்சுக்கு வந்திருக்கிறேன் அக்கா.
1: அடடா, இன்னைக்கு பீச் பக்கம் போயிருக்கீங்களா? சரி, ஓகே ஓகே நிசாம். அப்புறம் டீ எல்லாம் குடிச்சீங்களா?
2: எனக்காகவும் வசந்தம் சொந்தம் அனைவருக்காகவும் நமக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் பாட்டு.
1: ஓகே
2: ஓகே, நன்றி
1: நன்றி.

0: வணக்கம்.
1: அருள்மொழி முண்டன் மரசூப் சின்ன மகாதேவன் கிரிகரமா மாவனல மூர்த்தி மேனவலியா சோமசேவி தயாளன் உமாச்சந்திரன் கிருஷ்ணபக்தன் சிறி கான் பாதுக்க சின்ன தம்பி தண்டி தங்கத்துறை புகந்தலா தாரணிமா சரோஜனிமா சமூகநாதன் மற்றும் அன்பான அறிவிப்பால் உங்களுக்கு பாடல் கேட்போம் மேடம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி. சுச்சிவன் நிகழ்ச்சியோட இருக்கிறதா சொல்லிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

0: அப்படியா? ஓகே ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல் யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: எங்க குடும்பத்தா இருக்கும், வசந்த குடும்பத்தா இருக்கும், உங்களுக்கும் எனக்கும் கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 அன்னி சாயம் இரவின் அமைதியில்

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: என்ன சமையல்? அப்படியா? ஓகே ஓகே, அப்ப சிம்பிளான
1: வேலை
0: அதுதான். என்ன சமைக்கிறதே கஷ்டமான வேலை, அதுலயும் இந்த நூடுல்ஸ்னா கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஓகே ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல் யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: கணவருக்காகவும், மகள் மேசியா சார்னுக்காகவும், மற்றும் நம்ம சொந்தம் சொந்தம் அனைவருக்காகவும், உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி
0: நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு சிக்மா திரைப்படத்துக்காக.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் ஏஞ்சல் நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை ஸ்ரேயா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. மணித்தியாலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: வணக்கம்மா, யார் இது?
1: நான் கெண்டிலிருந்து பேசுறேன் அக்கா.
0: என்ன பேருமா உங்களுக்கு?
1: என்ரிஷியா அக்கா.
0: என்ரிஷியா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் என்ரிஷியா. அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: படிச்சுட்டு இருக்கேன் அக்கா.
0: அப்படியா? ஓகே ஓகேமா. என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்க?
1: ஹிஸ்டரி அக்கா.
0: அப்படியா? ஓகே ஓகேமா. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல் யாரு இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: நன்றி.
0: பாய்
1: பாய்.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இருக்கிறோம். நேரம் இரவு 8:01.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அவையில் இருந்த சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்

0: வசனம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்திருக்கோம். இப்போ கூட பேசுறதுக்காக நம்மளுடைய அன்பு சொந்தம் சரோஷினி வந்திருக்காங்க. வணக்கம் சரோஷினி.
1: அன்பான இரவு நேர வணக்கம்.
0: அன்பான இரவு நேர வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சரோஷினி. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க
1: மேடம்?
0: என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: நான் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கேன் மேடம். உங்களுக்கு மேடம் லைன் இருக்கதான் வேலை.
0: ஓகே ஓகேம்மா. சாப்பிட்டீங்களா?
1: இன்னும் சாப்பிடல மேடம். நீங்க சாப்பிட இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு.
0: ஆமா ஆமா. ஓகே ஓகே. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல் யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: முக்கியமாக அன்பு அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் பணாமுத்தி ஆட்டோ விஸ்வநாதன், சோமஸ்ரீ, இன்னைய மகாதேவன், மும்தாஜ் வேதம், அருள்மொழி, சாந்தினி, ராஜலட்சுமி, ஈரன், சண்முகநாதன் இவர்களுக்காகவும், வசந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் சொந்தங்களுக்காகவும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.

0: திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என்கூட பேச வணக்கம். சரி ஓகே, வந்த அந்த அன்பான சொந்தமும் ஓடிட்டாங்க. இன்னொரு சொந்தமும் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். சரி ஓகே, அவங்களும் போயிட்டாங்க. நீங்களும் கொடுத்துறதும் மழை பண்ணி ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். எனக்கு வேண்டிய இலக்கு 0312-7755-003க்கு, அதே போல 0312-7755-1111 இருக்கு. அல்லது எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் விரும்பி பாடல்களையும் கேட்கலாம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம் சொந்த செல்ல பிள்ளை.
0: வணக்கம் வணக்கம், யார் இது?
1: விமலா தேவி.
0: கடவுள் தேவி, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்ல சுகமா இருக்கேம்மா, உங்க பாட்ட கேட்டுக்கிட்டு.
0: அப்படியா? ஓகே ஓகே, சாப்பிட்டீங்களா?
1: இன்னும் இல்ல செல்லம்.
0: ஓகேம்மா ஓகே.
1: இந்த பேஷண்ட்மா அவங்களுக்கு
0: நோயாளிங்க
1: அத்தனை பேருக்காகவும் கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நம்பர் 2.

0: செட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா.
1: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
0: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலு, டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள, இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
0: ஜேசினி ஜுவல்லரி, எஸ்பிஎஸ் கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
3: சொல்ல சார், என் வாழ்க்கையில எல்லாம் அனுபவிச்சு, ஆனா படிக்க இல்லன்னா.
4: கல்வியா செல்வமா வீரமா?
3: அந்த மூணும் சேர்த்து ஓணும்னா நான் தான் படிக்கல. இந்த புள்ளவளாவது நல்லா படிக்கணும், என்ன செய்யணும் நானா?
4: வர ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வா. காலமா 10 மணிக்கு
0: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: ஜில்லா திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் இது? சுரேஷ். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன் அக்கா, நல்ல சுகமா இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் சுரேஷ், என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: நன்றி அக்கா.
2: ரெடியா மாமே.

0: 6 streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே
1: வசந்தத்தின் ஏஞ்சல் நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை ஸ்ரேயா.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. மனிதர்தி ஸ்டார் துணி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம். சரி ஓகே, வந்தவங்களும் வந்த வேகத்திலே போயிட்டாங்க. இன்னொரு சொந்தமும் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். சரி ஓகே, அவங்களும் போயிட்டாங்க. நீங்களும் கொடுத்துருந்த மொழிக்கு ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். மொழிக்க வேண்டிய இலக்கம் 0102-77-5003-1 அதே போல 0102-77-5111 இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் புத்தளம் கரம் பேண்ட் அப்ராஸ்.
0: அப்ராஸ் எப்படி இருக்கீங்க?
1: சந்தோஷமா உச்சாவம்மா கலாலப்பா இருக்கிறேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே. வேலையா வீட்லயா?
1: வீட்டுல.
0: ஓகேம்மா ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல் யார் இருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: பாடல் வந்து வசந்தம் சொந்தங்களுக்காக, முக்கியமா வசந்தம் அரிய பாடல் இருக்கு, முக்கியமான புத்தள மக்களுக்காக.
0: ஓகே.

ஒலிக்காரமிக்கு பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நீர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியுடன் இருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் கலையகத்தின் சங்கர். விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீ ஸ்ருபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்போது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நேரம் இப்போது 9 மணி.

ஒவ்வொரு இரவுகளுமே ஏதோ ஒரு நினைவுகளை சுமந்து தான் கடந்து போகும். ஆனால் அந்த நினைவுகளை சுமந்து கடந்து போகிற ஒவ்வொரு இரவுலையும் ஏதோ ஒரு சோகம் நம்ம வந்து தாக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இது எல்லாவற்றையும் கடந்து மறந்து போகலாம். நம்மளோட காதலை நம்ம காதலிக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டா கொடுக்க பரவாயில்ல, புரிஞ்சிக்காமல் சில நேரம் பேசுகிற வார்த்தைகள் தான் ரொம்ப கடினமாக இருக்கும் இல்லையா? நீ என்னை காதலிக்கிறேன்னு சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, என்னோட காதலை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிற இதயங்களுக்காக தான் இன்றைய வசந்த நிலா அழைப்பு ஏற்படுத்துங்க. 0312-2775-0003 அல்லது 0312-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: மிதமான இரவு பொழுதில் காற்றலையில் வசந்த நிலாவோடு இந்த மாதிரியான நேரங்களில் கொஞ்சம் குளிராக இருந்தால் இந்த பாடல் கேட்க இவ்வளோ இதமாக இருக்கும்ல. அப்படி குளிராக இருக்கிறோம் நம்ம நினைக்கும் போது இந்த மாதிரி குளிரான காலநிலை வானிலையை கொண்டு ஒரு இடத்துல இருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க. லபுக்கலையிலிருந்து நாகராணி, வணக்கம். வணக்கம் நாகராணி. சட்டையெல்லாம் தச்சு முடிச்சிட்டீங்களா? அப்புறம் என்ன கல்யாண ஆர்டர்கள்லாம் வருதா உங்களுக்கு?
1: சேர்த்துக்கு போறீங்க அடுத்த பாடலுக்காக
0: எல்லாரும் சேர்த்துக்கலாம். நன்றி நாகராணி.
1: நன்றி. என்ன? வணக்கம்.
0: வணக்கம்.

0: ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம் கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
1: How do I tell you?
2: அப்பா ஒரு கதை சொல்லவா?
3: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
4: சிங்கம் கதையா இல்ல நரி கதையா?
3: கதை மட்டும்தானா? அப்ப பாட்டு படிக்க முடியாதா?
4: வாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ
3: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
5: குவைட் எக்ஸைட்டிங்.
6: தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம்.
7: இதே உன்னை தமிழ் என்பதா
6: 102.6

காதலை யாரது முதலில் சொல்வது? இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தருணங்கள் எல்லாம் இந்த சமூக வலைதளங்கள் வர்றதோடு காணாமல் போயிடுச்சுன்னே சொல்லலாம். காரணம் என்ன? யாரோ ஒருத்தரை பிடிச்சிருக்கும், பார்த்துருப்போம், பார்த்துட்டே இருந்திருப்போம், எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் பேசியிருப்போம், அடுத்த நாள் அவங்கள பார்க்க கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அமைதியாக அவங்கள பார்த்து அவங்களோட பேசி அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்மளை பிடிக்குமா அப்படிங்கிற விடயத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு உங்களை இவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களிடம் சொல்லி இந்த காதலை எல்லாம் பரிமாறுறதெல்லாம் அந்த காலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிருச்சு. இல்லை, இப்போல்லாம் அந்த சமூக வலைதளங்கள்லாம் இருக்கும்போது அதனோட இந்த ட்ரெண்டில் இந்த காதலின் சுவாரஸ்யமும் அப்படியே குறைஞ்சி போயிருச்சோ தெரியல. இருந்தாலும் பரவாயில்லை, இருக்கும் இந்த இரவு நேரங்களில் இந்த மாதிரியான காதல்களை நினைவுபடுத்தவே அழகிய பாடல்களோடு நான் இருக்கேன். நீங்களும்

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் அழைப்பில் ஏற்படுத்தி என்னோடு இணைந்து கொள்ளலாம். அலையுங்கள் 0312-775-0001 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. இப்போது நம்மளோட பேசுறதுக்காக விஸ்வநாத் வந்திருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: விஸ்வநாத் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் தெரியுமோ தெரியல இல்லையா?
1: சவாரியோட
0: போன நாள் இப்போ சந்தோஷமா முடிய போகுது அப்படியா? இன்றைய நாள்ல நீங்க சந்திச்ச சுவாரஸ்யமான சவாரி ஏதாவது இருக்கா?
1: தெரிஞ்ச
0: ஒருத்தரா?
1: இல்ல, அவரு தெரிஞ்சவர் தான் சார். இருந்தாலும் அவரு காசு பணம் இல்ல போல சார், அவரு பண வாய்ப்பு இல்ல போல. அப்ப பணம் இருக்க மாதிரி கூட்டிட்டு போனார். அங்க போயிட்டு நாளைக்கு எடுப்போம் அப்படின்ட்டு.
0: ரஜினி பாட்டு போட்டு ஆட்டோக்காரன் சொல்லி பெருமையா சொல்லிக்கலாம் இல்லையா?
1: அந்த பாடல் தந்தா மிகவும் உச்சார்ந்த
0: இவ்வளவு மெதுவான பாட்டு போட்டுட்டு இருக்கும் போது ஆட்டோக்காரன்னு ஐபிச் பாட்டுன்னு தந்தா பொருத்தமா இருக்கும். நாம வந்து இப்போ நீங்க ஆட்டோ வேணாம், நாம வந்து பேருந்துல இருந்து உங்களுக்கு ஒரு பாட்டு தரேன். பேருந்து வச்சு ஒரு பாட்டு தரேன், சரியா? யாரெல்லாம்
1: சார் என்ன சார் உங்களுக்கு உடனே சுகமலை சார், மிக சவுத்தா பேசுறீங்க சார். நேத்தம் உங்களுக்கு ஒரு கேட்டேன் சார்.
0: அப்படியா இருக்கு? அது என்னன்னா எப்போதுமே உங்க எல்லாம் சந்திச்சுட்டு திடீர்னு ஒரு கேப் விட்டு வரேன் இல்லையா, அந்த கவலை தான், வேற ஒண்ணும் இல்ல.
1: அப்படியா சார்? எல்லாத்துக்கும் மனசுல ஒரு கோலா இருக்கு சார், அந்த கவலை இருக்குதான் சார்.
0: பரவாயில்ல, கோலா இருக்குல்ல, எல்லாரும் சீராக்கிக்கோ இல்லையா? சரி விஸ்வநாத், யாரெல்லாம்
1: சேர்த்துக்கலாம்?
0: சரி யாரெல்லாம் சேர்த்துக்கலாம் அடுத்த பாடலுக்காக?
1: பாலகேசர், காவத்து நீலகாந்தம், ரம்சி, கணவனன் பாலா, பிள்ளையார் ரகானி, சித்துமா, கோயிலர் குமார்மன் அருள் செல்வி, சுயேதா, கணவனான சுரேஷ்குமார்,
0: சரி,
1: பனாவத்தர் குமார்மன் சங்கீதா, அபிகுட்டி லிக்சன், கணவனான மோகன் ராஜ், கட்டாளர் குமார்மன் ஜெகா, ஜாஸ்மின், மனைவியான கௌசலி, அம்மா மனோனி, அப்பா துரேஷன், அன்பான அரிப்பா சங்கர் சார், உங்களுக்கும் பாலகேசர்
0: நன்றி.
1: நன்றி வணக்கம் சார். நன்றி சார்.
0: நன்றி.

0: ஒரு கதை சொல்லட்டுமா?
1: சிங்கம் கதையா?
0: பாட்டு படிக்க முடியாதா?
1: மாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ?
0: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
2: குவைட் எக்ஸைட்டிங்.
3: என்ன செய்யணும் நானா?
2: வர ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வா, காலமா 10 மணிக்கு.
4: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
5: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும்

ஒரு சாதாரண இசையால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பாடலின் வரிகள் முடிந்து அதுக்கப்புறம் வர்ற அந்த தொடர் இசையை கேட்கும்போது தெரிய வரும். ஆஹா, ஒரு இசை ஒரு மனிதனை ஒரு இதயத்தை காதல் கொள்ளும் அந்த அழகிய உணர்வை என்னவெல்லாம் செய்யும் அப்படின்னு. ஆயிரம்தான் ராஜா சார் பாடல்களை கொண்டாடி தீர்த்திருந்தாலும் ரகுமான் அப்படின்னு உள்ளே வந்துட்டு போகும்போது அந்த வேரியேஷன் வேற லெவல். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது இரவு 10 மணி.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் என்னோட அழைப்பினை ஏற்படுத்தி இணைந்து கொள்ளலாம். எங்களோட வளமையான தொலைபேசி இலக்கங்கள் 0112 2775 0101 அல்லது 0112 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்கள் ஒன்றாக இணைந்து கொள்ளலாம். அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணலாம். இப்போது யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபேஸ்புக்கினோடாக. வணக்கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு ராஜ் வந்திருக்காங்க. இனிய இரவு வணக்கம்னா நிகழ்ச்சியுடன் நாங்களும் இணைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லி உடுப்பிட்டியிலேருந்து வந்திருக்காங்க சேகர், சுகுணா, ஷாலினி, சரி நிஷானி, கனிஷ்கா, டினுஷாந்த் எல்லாரும் இணைத்து கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் பிரதர் வணக்கம், நானும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி இங்கிரியிலிருந்து ரவி வந்திருக்காரு. அடுத்ததாக நம்மளோட இனிய இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி மாலா பெனார்ட் வந்திருக்காங்க ஹட்டன்லேருந்து. ஹாய் சங்கர் ப்ரோ, குட் ஈவினிங், ஆ எப்படி சுகம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் ரத்தோட்டை கம்மடுவையிலிருந்து ஆறுமுகம் ராஜ், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் ஒன்று தாங்க. மனைவி மல்லிகா, மகள் யஷோ, அபி மற்றும் கம்மடுவை வர்ஷா ட்ரெய்லர்ஸ், அப்புறம் தாடி ராஜா மற்றும் மும்தாஸ் பேகம் எல்லாரும் இணைத்துட்டு வசந்த முருகலுக்காக ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இனி இரவு வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் சங்கர் புஷ்பராஜ் அண்ணா, நானும் வசந்த நிலா நிகழ்ச்சியுடன் இணைந்துள்ளேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லி பேர்வலையிலிருந்து ஜமன் நகர் மாவட்டத்திலிருந்து நசார் வந்திருக்காரு. வணக்கம், நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் சிராஜ் வந்திருக்காங்க. ஹாய் ப்ரோ, இதமான இரவு நேர வணக்கம், வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி லிந்துலையிலிருந்து எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்காரு. அவரோட அடுத்துதான் வந்திருக்காங்க நம்மளோட இரவு நேர வணக்கங்களோடு வசந்த நிலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி சகோதரா அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க ஆரியம்பதியிலிருந்து இதய ரத்னம். அடுத்ததாக அன்பான இரவு நேர வணக்கம் தம்பி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பலாங்குடையிலிருந்து அவன்யாசி வைஜெயந்தி மாலா வந்திருக்காங்க. அன்பான வணக்கம், நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக போகுது, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்து கொண்டு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி சாமிமலையிலேருந்து சிங்காரவத்தை டி கே தினேஷ் வந்திருக்காங்க. அமைதியான இரவு நேர வணக்கம், பசறையிலேருந்து தம்பிராஜ் வந்திருக்காரு. இனிய வணக்கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க செந்துல் பத்தனையூர்லேருந்து வீரையா திருச்செல்வம், ஜனார்தனி திருச்செல்வம், நர்தனா, நர்மதா, நர்ஹேஷ், அப்புறம் கபீஷ் நஹேன் எல்லாரும் இணைந்திருக்காங்களாம். ஹாய் ப்ரோ, இதமான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு பண்டார் வலையிலிருந்து வினோதன், வினா, வினோ, லதா, கிஷாந்தன், ரொஷான், சபினாஸ் இணைந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கம் சங்கர், பாடல்கள்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கொழும்பு 14லிருந்து மும்தாஸ் பேகம் இணைந்திருக்கிறாங்க. வளமை போல நம்மளோட ஸ்டீவன் டெய்லர்ஸ் கொழும்பு 5லிருந்து இணைந்திருக்கிறாரு. ஹாய் அண்ணா, அன்பான இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம், தீபா குடும்பம் எல்லாரையும் இணைத்துக் கொள்ளுங்க, மணி குடும்பத்தையும் சேர்த்து இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கொட்டகலையிலிருந்து வசந்தம் சொந்தங்களோடு இணைந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு வணக்கங்களோடு அக்கறைப்பற்று பாப் டெய்லர் நிசார் வந்திருக்காரு. இனி இரவு நேர வணக்கம் கின்யா மௌனூப் நகர்லேருந்து நசூர் வந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி கடுவலையிலிருந்து மனோ வந்திருக்காரு. நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி கழுதாவளையிலிருந்து சுந்தரம், சசிகலா, கோகுல், ரமணா, கிஷாந்தன், சீனு இணைந்திருக்கிறாங்க. அடுத்தாக ஃபைரோஸ் டெய்லர்ஸ்லேருந்து ரசானா அக்கறைப்பற்றிலிருந்து வந்திருக்காங்க. கந்தலாய் கே ஒய்தீன் அன்பான இரவு நேர வணக்கம், அன்பு அறிவிப்பாளர் சங்கர் அவர்களே, நிகழ்ச்சியோடு நானும் எப்பவும் போல ஒரு கவிதையோடு வந்திருக்கிறாரு. உன் புன்னகையெனும் போர்க்களத்தில் பூப்பறிக்கும் காவலனாய் நான், நீ கண் சிமிட்டி மின்னல் ஓய்ந்ததடி, உன் கண்ணங்குழியெனும் பள்ளத்தாக்கில் என் கண்ணீர் துளிகள் கண்மணி, உன் இதழ்கள் என்னும் மலர்வெறிப்பில் மடிந்து துடித்ததடி என் இதயம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கார் அவரோட கவிதையோட. எப்போ போல கந்தலாயிலிருந்து கே உவைதீன். அடுத்ததாக வட்டவலையிலிருந்து வந்திருக்காங்க பார்த்திபன். ஹாய் சகோ, இரவு நேர வணக்கம், நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் சங்கர் அண்ணா அப்படின்னு சொல்லி பெரிய நிலாவிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் அப்படின்னு சொல்லி வத்தலிலிருந்து யுவராணி கிருஷ்ணகுமார் வந்திருக்காங்க. சங்கர் அன்பான இரவு நேர வணக்கம், நிகழ்ச்சியில் பாடல் தெரிவுகள் அருமை, நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி குறிச்சங்கேணியிலிருந்து அசோர்தீன் வந்திருக்காங்க.
ஹாய் சங்கர், வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு பலாங்குடையிலேருந்து குமார் வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கங்களோடு. வெள்ளவத்திலேருந்து செல்வதுரை நந்தகுமார் வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா, இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி. ஹட்டன்லேருந்து நவீன் வந்திருக்காங்க. தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியம் வந்திருக்காங்க. ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்காரு, ஒரு கூட தமிழ்நாடு தோட்டத்திலேருந்து. அன்பான இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி தொண்டமன்னாறு செல்வசந்தியிலேருந்து சுதன் வந்திருக்காங்க. அருமையான ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிர்மலா பாலா நம்மளோட இணைந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பொத்துவிலிருந்து ஜமால்தீன் வந்திருக்கிறாரு. குட் ஈவினிங் பிரதர். ஐஎம் பெரியண்ணன் பன்னீர் ஃப்ரம் அப்புத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, அவருக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இனிய இரவு வணக்கங்களோடு. சபமலுக்கு அந்த பெரிய குறியானிலிருந்து வசந்தகுமார் வந்திருக்கிறாங்க. அடுத்ததாக ஹாய் ப்ரோ, அன்பான இரவு நேர வணக்கம், எப்படி சுகம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ரத்தொட்டை கம்முடுவையிலிருந்து ஆறுமுகம் ராஜ் என்னை மன்னித்து கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சரி, எல்லோரோடையும் உங்களுக்காக அடுத்த ஒரு இனிமையாக

0: சொல்லவா?
1: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
2: சிங்கம் கதையா?
1: பாட்டு படிக்க முடியாதா?
2: வாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ?
1: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்தம் FM இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8-10 சிறுவர் உலகம்.
3: குவைட் எக்ஸைட்டிங்.
4: என்ன செய்யணும்?
5: வர ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வா. காலமா 10 மணிக்கு
6: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இப்போது நம்மளோட பேசுறதுக்காக வந்திருக்காங்க வசந்தகுமார். வணக்கம்.
1: அன்பான அறிவிப்பாளர், அன்பான இரவு நேர வணக்கம்.
0: பெரிய குறியான எல்லாம் எப்படி இருக்கு வசந்தகுமார்?
1: இன்னைக்கு எல்லாம் வெயிலா இருக்குது.
0: ஏன் அப்படி?
1: சரி, சூடா இருக்குது.
0: அது சரி,
1: சூடான ஒரு காலநிலை.
0: பரவாயில்ல, காலநிலை சூடா இருந்தாலும் பரவாயில்ல, காதுகளுக்கு இனிமையாக பாடல் நாம தரலாம். சரியா? சரி, சொல்லுங்க, யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க அடுத்த பாடுக்காக வசந்தகுமார்?
1: நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களோட பேசுற மிக மகிழ்ச்சியா இருக்கு.
0: ஆமால, நிறைய நாள் ஆகிருச்சு இல்லையா?
1: ஆமா,
0: சொல்லுங்க. இப்ப நான் பேசாம விட்ட இந்த நாட்கள்ல என்ன நடந்தது, புதினங்கள் என்ன நடந்தது?
1: புதினங்கள் என்றால் பெருசா சொல்லிக் கொள்வது ஒன்றும் இல்லை.
0: ஏன், வளம போலதான் இல்லையா?
1: ஆமா.
0: சரி, சொல்லுங்க, யாரெல்லாம் வினைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: தோப்பு கொச்சி கடையிடன், அன்பு நண்பன் தலைமக்களை கிருஷ்ண பக்தன், வசன ஐயா கண்ணு, நண்பன் ராஜமாணிக்க ராஜேந்திரன், அண்ணன் பாதுகை சின்ன தம்பி, அம்மன் பெரிய ராசையா, வெளிமட செல்வராம், பிசரிஸ் கோபரேஷன் ராஜ்குமார், மும்தாஜ் பேகம், அருள்மொழி, உமாச்சந்திரன், இவர்களுக்காக கேட்டு.
0: சரி, நன்றி
1: நன்றி நன்றி.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். ஒரு சில பாடல்களை எதுவுமே யோசிக்க தோணாது, பாடல்களை கேட்போம், அது போதும். நாம் இங்கிருந்து அப்படியே ஒரு இடத்துக்கு ஒரு பரவச நிலைக்கு அந்த பாடல்கள் கூட்டி செல்லும். அந்த மாதிரியான பாடல்கள் தான் இப்போ ஒலித்தோம். இந்த பாடல் கூட கமல்ஹாசன் வாய்ஸில் நம்மளோட இளையராஜாவின் இசையில் கேட்ட இந்த பாடலை கேட்கும்போது, ஆஹா, என்னை விட யார் என்ன புண்ணியம் செய்திருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலை கேட்கும்போது எனக்கு தோணுச்சு. நீங்கள் இணைந்து கொள்ளுங்க என்னோட 0312-2775-0031 அல்லது 0312-2775-111 அப்படிங்கிற தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக. சில நேரங்களில் யார் யார் மனதில் யார் யார்னு யாருக்குமே தெரியாது. அது யார் அப்படிங்கிற தேடலில் தான் இந்த வாழ்க்கையே சுவாரஸ்யமாகும்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இப்போது நம்மோடு பேசுறதுக்காக திருகோணமலையிலிருந்து மாலினி வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சங்கர்.
0: எப்படி இருக்கீங்க மாலினி?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி?
0: நானும் நலமாக இருக்கிறேன். என்ன செய்றீங்க நீங்க?
1: நான் ஒரு ரிட்டையர்.
0: அப்படியா? சரி, இப்ப எதெல்லாம் மொழிபெயர்த்துட்டு இருக்கீங்க இப்போ வீட்டுல இருந்து?
1: நான் சிங்களம்.
0: அப்படியா? சரி, யாரெல்லாம் என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? மார்கழி திங்கள் அல்லவா? வா, ஆஹா, இந்த நேரத்துல இந்த டான்ஸ் பாட்டு என்ன? சரி, யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க அந்த பாடலுக்காக?
1: ரொம்ப நன்றி.
0: சரி, நன்றி.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நினைவுகளோடு கடந்து போகிறது இவ்வளோ கஷ்டம் இல்லையா? ஆனால் அந்த நினைவுகள் கூட ரணங்களாக மாறிய அந்த நினைவுகளும் சில நேரம் அவர்களுக்கு பிடித்த பாடலை அல்லது அவர்களுக்காக நாம் கேட்ட பாடலை மீண்டும் ஒரு முறை கேட்கும்போது மீண்டும் அந்த அழகிய நினைவுகள் வந்து அந்த இடத்துக்கே நம்மளை கொண்டு போய் ஒரு அழகிய சுகம் தருவதற்கான வாய்ப்பு எப்போதுமே கிடைக்கும். அதை இந்த இசை இன்னும் அழகாக செய்யும். நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. ஃபேஸ்புக்கினூடாகவும் சரி, அப்படி இல்லைன்னா எங்களோட வலிமையான தொலைபேசி இலக்கங்களினூடாகவும் சரி, இப்போ ஒரு அழகிய கவிதை இருக்கிறது. எனக்குள் கண்ட அந்த கவிஞனை நான் அடிக்கடி காண விரும்புவதே இல்லை. எனக்குள் கண்ட அந்த கவிஞனை நான் அடிக்கடி காண விரும்பியதே இல்லை. காரணம், அவன் கருவுருவது என் கவலைகளில்தான். காரணம், அவன் கருவுருவது என் கவலைகளில்தான். ஆக என் கவலைகளை மொழிபெயர்க்க அவன் ஏன் கவிஞனாக வேண்டும்? என் கவலைகளை மொழிபெயர்க்க அவன் ஏன் கவிஞனாக வேண்டும்?

0: யாழ் மீட்டும் யாழ் மண்ணில் தமிழ் மணக்கம் வசந்தம் FM 102.8.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
3: சிங்கம் கதையா?
2: பாட்டு படிக்க முடியாதா?
3: புல்ல வரப்போற நல்ல போல
2: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்தம் FM இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8-10 சிறுவர் உலகம்.
4: குயிட் எக்ஸைட்டிங்.
5: என்ன செய்யணும் நானா?
6: வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வா. காலமா 10 மணிக்கு
7: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
8: How do I tell you?
9: The best live music streaming in Sri Lanka. Vasanta Vasa.

விடுகின்ற ஒவ்வொரு பொழுதுமே நாம் நினைப்பதெல்லாம் நடந்துட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தோடும் ஏக்கத்தோடும் தான் ஒவ்வொரு நாளும் இரவுமே தூங்க செல்வோம் இல்லையா? அதே மாதிரி ஏராளமான எதிர்பார்ப்புகளோட நிறைய கனவுகளோட இன்றைய நாளும் உங்களுக்கு ஒரு நல்லதாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெற்று செல்ல போகிறேன். இன்றைய தினம் என்னோட அழைப்பினை மேற்கொண்டு இணைந்து கொண்ட சொந்தங்களுக்கும் அல்லது ஃபேஸ்புக்கினூடாக வந்து இணைந்து கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த இரவு ஒரு இனிமையான இரவாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு இரவாக இருக்கட்டும் வாழ்த்துக்களை சொல்லி இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் பிரியமுடன் சங்கர்.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM அண்ணாமலை.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எ

0: அடிக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: எஃப்எம்
1: 102.6 102.8
2: லெஜண்ட் சார் நீங்க.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: நிலையில்லாத உலகம், நிம்மதி இல்லாத வாழ்வு, நித்தமும் மானிட வர்க்கம் அழிவின் பாதையில் செல்லுகிறது. தீய பழக்கங்கள் பாவங்களை பிறப்பிக்கின்றது. தாறுமாறான காரியங்கள் காலங்களை கெடுக்கின்றது. மன்னிப்பும் மன நிறைவும் பெற்று மகிழ்வுடன் மனம் திரும்பி வாழ மன்னன் இயேசு உம்மை அழைக்கிறார். நாட்கள் பொல்லாதவைகள், ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காலம் பொல்லாதது. உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது ஒரு வாடகை வீடுதான். ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, இப்பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி வாழவும், மீட்பராகிய உம்மை விசுவாசித்து மெய்யான சந்தோஷமும் சமாதானமும் பெற்று வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.

நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். இன்று 2026 செப்டம்பர் மாதம் 12 தேதி சனிக்கிழமை. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்ல நாளாகவும் சுபிட்சமிக்க நாளாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டே இன்று பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து வசந்த உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்த்துக்களையும் என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியும். பகிர்ந்து கொள்ள அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-775-0031, அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து உங்களுடைய அன்பான உறவு சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும். 102.6, 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு.

இப்பொழுதின் வாழ்த்து சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 106.2 அலைவரிசையின் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அட்டன் கம்பெளியிலிருந்து தங்க சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு வசந்த உறவுகள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அதே நேரம் இங்கிரிய ரவி நிகழ்ச்சியோடு இணைந்து அனைத்து வசந்த உறவுகளுக்கும் காலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் எட்டியாந்தோட்ட பணாவத்தையில் எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இன்றைய தினம் இனோஷன் தன்னுடைய 13வது பிறந்த தினத்தை கொண்டாடுறாராம். அவரை வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க அம்மா தேவிகா மற்றும் தாத்தா எம் எஸ் பெருமாள், சுந்தரி, சுமதி, வினிதா, கோபால் மற்றும் ரவிச்சந்திரன், மணிமாறன், உற்றார் உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. வசந்தமேபம் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் இனிமையான காலை நேர வணக்கம், இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் நிகழ்ச்சியோடு இணைந்து யதீஸ்வரி மற்றும் கவஸ்கரன், லவித்ரன், டிலுக்சன், நண்பர் உசாந்தனையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம். மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீர்த்தன் குடும்பம், தீபா குடும்பம் மற்றும் கொட்டகலை, டிரைட்டன், வசந்தம் சொந்தங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் பெரிய நீலாவலையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்து அன்பான காலை நேர வணக்கம் பகிர்ந்திருக்காங்க. இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான நாளாக அமையட்டும் என்று கலகா சண்முகநாதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, லெவன்கள்ள தோட்டத்திலிருந்து நிமல்குமார், இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் நம்பிக்கை கிராமம் அருள் சந்திரா நிகழ்ச்சியோடு இணைந்து காலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. வணக்கம் கோயம்புத்தூரிலிருந்து பாலு, இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாகவும் சந்தோஷமான நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி மனைவி லதா மற்றும் மகன் ராஜாவையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் என்று சொல்லி நந்தினி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் என்று பசறையிலிருந்து தம்பி ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி, சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். ஆரையம்பதி இதயரத்னம் மற்றும் அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத், திலக்கியா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இதே மாதிரியான உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-775-0003, அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். முகநூல் வழியாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவு சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும்.